இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை.

ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 2வது குறட்பா.

நாட்டிற்கு வந்தடைந்த துன்பத்தை நீக்கி மேலும் நாட்டில் துன்பம் வராதபடி முற்படக் காக்கும் தகுதியுடைய பெரியோரையே துணையாகக் கொள்ளல் வேண்டும்.

0: நேர்கள் இணை கேட்கலாம். நமது பண்பலையில் தொடர்ந்து வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார். இந்நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாகம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓஷோ சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சொல்சேன் மழலை மொழி, இன்றைய மழலையாக எம் கோமுகிலன். 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சி தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். 7:10 தருமபுரி கொண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடுதுரு மற்றும் த பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல் பொது அறிவு வினாவிடையும் பலம் வரும். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வால, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லம், காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றைய கேட்போம், 10:05 கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்ரியா தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 சுப்பிரமணிய சிவா பிறந்தநாள் சிறப்புரை தொடர்ந்து பூவே பெண் பூவே, 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் விருதாசம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 11:10 நீர் விருப்பம், 11:30 பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 இலக்கியம் பேசுவோம், மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள், 2:30 ஒரு பட பாடல், 3:00 கட்சவையில் கலக்கல் பாடல், 4:00 பாரதியின் பாஞ்சாலி நாடகம் எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள் சென்னை அஞ்சலாக, 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி கால்நடைகளில் வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளும் அதன் மேலாண்மையும், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவை சிகிச்சை மற்றும் கூடுகதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் தர்மசீலன் அவர்கள் தரும் தகவல், தொடர்ந்து கறவை மாடுகளில் மடிநோய் பிரச்சனைகளும் தீர்வுகளும், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அறுவை சிகிச்சை மற்றும் கதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் குமரேசன் அவர்கள் தரும் தகவல், 8:00 இளம் தென்றல் விடுகதை, 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 10:20 சுகமான ராகங்கள், அனைத்து மாவட்ட நேர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீர்கள் இதுவரை கேட்டீர்கள் நமது பண்பலையில் தொடர்ந்து பலம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Lok Sabha Speaker Om Birla has reconstituted several parliamentary committees related to different ministries. BJP MP Bhartruhari Mehtab has been appointed as a chairperson of the Committee on Finance, comprising 21 members from Lok Sabha and 10 members from the Rajya Sabha. Mr. Birla has appointed Congress MP Shashi Tharoor as chairperson of the Committee on External Affairs. It includes 21 members from Lower House and 10 from the Upper House. While the Committee on Railways will be headed by BJP MP Sudhir Gupta, Mr. Birla has appointed Lok Sabha MP Dr. Kakoli Ghosh Dastidar as the chairperson of the Committee on Chemicals and Fertilizers. Congress MP Charanjit Singh Channi will be the chairperson.

0: பள்ளி பருவம், ஊசல் பருவம், அம்மானை பருவம், கழங்கு பருவம் முதலானவை. இவற்றில் ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தால் இறுதி மூன்று பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் முதலியன வேறுபடுகின்றன. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். முருகன் அருள் பெற்று பிறந்து 5 ஆண்டுகள் வரை பேச வாய் வரவில்லை. திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் பாக்கியம் பெற்றார். இவரை சிற்றிலக்கிய வேந்து என்பர். மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழில் மீனாட்சியின் திருவிளையாடல்கள் பேசப்படுகின்றன. மதுரையின் சிறப்பு சொல்லப்படுகின்றது. காப்பு பருவத்தில் திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர், கடவுள், முருகக்கடவுள், பிரம்மதேவன், தேவேந்திரர், திருமகள், கலைமகள், துர்கை, சப்தமாதர்கள், 33 ஆகிய காவல் தெய்வங்களிடம் மீனாட்சி அம்மையை காக்குமாறு குமரகுருபரர் வேண்டுகிறார். இந்நூலில் அகப்பொருள், புறப்பொருள் நலங்கள், மதுரை தர வரலாற்று செய்திகள், குமரித்துறை, கொற்கைத்துறை, புதிகைமலை வளங்கள் முதலியன பேசப்படுகின்றன. மீனாட்சியை இறைவி மதுரை மாநகரில் செழியர் திருமகளாய் தடாத்தகை பிராட்டியாய் அவதரித்த செய்தி விளக்கப்படுகிறது. இப்பிள்ளைத்தமிழில் சொக்கநாதர் மணந்து தமிழ் மொழியை ஆட்சி புரிதல், குமரவேல் உக்கிரப் பெருவெழுதியாய் உதித்தது முதலான செய்திகள் பேசப்படுகின்றன. தமிழை குமரகுருபரர் வடிதமிழ், மதுரம் ஒழுகிய தமிழ், தள்ளி தெளிக்கும் தமிழ்கடல், பண்ணுலாம் வடிதமிழ், தெளிதமிழ், தெல்லந்தமிழ், முதுசொல் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், உரைபழுத்த துறை தீந்தமிழ், மும்மை தமிழ் என வர்ணிக்கிறார். இந்நூலில் ஒளிநயம் சிறந்த சந்தம், மோனை, எதுகை, தொடை முதலிய நயங்கள் பறக்க காணலாம். உதாரணமாக தசைந்திருக்க கொங்கை இரண்டலை என விரைதரு திரு மாறுபாட தாய்வரு என்பர் பேதமை கண்டு ததும்பு புன்னகையாட என்றும், அமரர்க்கு அதிபதி மற்றும் செங்கையில் கிடக்கும் பசுந்தோகை என கூழை முரணும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 102 பாடல்களை கொண்ட இப்பிள்ளைத்தமிழில் பாண்டியன் மகளாக மீனாட்சி அவதரித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. 10 பருவங்களில் அம்புலி பருவம் பாடுவது சற்று சிரமம். காரணம், சாமதான பேத தண்ட அடிப்படையில் வைத்து பாடப்பட வேண்டும். அம்புலியாகிய நிலவை மீனாட்சியுடன், அதாவது குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைப்பது. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்று குமரகுருபரர் பாடிய போது மீனாட்சி அம்மை சிறுமி வடிவத்தில் வந்து தம் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிப்பெற்ற முத்து மாலையை கழற்றி குமரகுருபரர் சிறுவன் கழுத்தில் போட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்பது தேவி புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றும், மீனாட்சி தேனின் சுவை மற்றும் தமிழின் சுவை போன்றவள் என்றும், அகந்தியாகிய கிழங்கை அழித்து அம்மனை சரண் அடைவதை குறிப்பதாகும். இவ்வாறு பெண்பால் பிள்ளைத்தமிழில் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முதன் முதலாக வைத்து எண்ணப்படுவதே நாம் எண்ணி பார்க்கலாமே.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. பக்தி மாலை. பா மாலைகளால் இறைவனை தரிசனம் செய்யலாம். பக்தி மாலை நிகழ்ச்சியல்.

கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழப்பழகு. இந்த நிலையும் மாறும். சிந்தித்து செயலாற்றுங்கள். பகவத்கீதை

வாழ்வி தருவாய், வாழ்வின் காரண காரியத்தை சொல்லி தருவாய், கல்வியும் செல்வமும் நீ அளித்தருவாய், வாழ்வின் காரண

இசைப்பாக்களால் இறைவனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நேரும் காலை 6:21. நல்ல செயல்கள் ஒருபோதும் வீணாகாது. அல்லாஹ் அனைத்தையும்

இறைவனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் கர்த்தர் உன் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறார், இருளில் நீ நடக்கும்போது அவர் உன்னோடு இருப்பார். பைபிள்

0: நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 6:35.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். அதிக மகசூல் தரும் எள் சாகுபடி. ஆமணக்கு நடக்கிறது சூரியகாந்தி என ஏகப்பட்ட எண்ணெய் வித்து பயிர்கள் இருந்தாலும் அதிக பராமரிப்பு இல்லாமல் குறைந்த செலவில் நல்ல வருவாய் தருவது எள் சாகுபடி தான். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட உணவுகளில் எள்ளும் ஒன்று. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு, சிங்க் சத்து, வைட்டமின் ஏ,

போன்றவை உள்ளன. கருப்பேழில் புற்றுநோயை தடுக்கும் சீசமின் மூலக்கூறுகள் உள்ளது. வெள்ளை எள்ளை விட கருப்பேழில் தான் அதிகமான இரும்பு சத்து உள்ளது. பொதுவாக எள் நேரடி விதைப்பு முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. எள் விதை சிறியதாக இருப்பதால் வரிசை முறையிலோ அல்லது தூவி உழுதாலோ அதிகமான விதைகளை விதைப்பதற்கு வாய்ப்புள்ளது. அனைத்து மண்ணிலும் எள் நன்றாக வளரும். என்றாலும் செம்மண்ணும் வண்டல் மண்ணும் கலந்த மண்ணில் நன்றாக விளையும். சித்திரை மாதத்தில் 2 முறை கோடை உழவு செய்து மண்ணை களைத்து விட வேண்டும். தொடர்ந்து 10 டன் தொழுவுரத்துடன் அடியுரமாக தலை மணி சாம்பல் சத்து கொண்ட 50 கிலோ உரத்தையும் கலந்து இறைத்து விட வேண்டும். பிறகு விதைப்பு தான். 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை தேவைப்படும். சலித்த சுத்தமான மணலை விதையின் அளவுக்கு சம அளவு கலந்து சீராக நிலத்தில் தூவிவிடணும். எள் மிகவும் லேசாக இருப்பதால் மணலுடன் கலந்து விதைக்கிறோம். பிறகு குச்சியை நிலத்தில் இழுத்து சென்றால் விதைகள் மண்ணில் அழுந்த புதைந்துவிடும். தண்ணீர் வசதி இருந்தால் விதைத்தவுடன் லேசாக ஒரு

0: மண்ணிலும் எள் நன்றாக வளரும். என்றாலும் செம்மண்ணும் வண்டல் மண்ணும் கலந்த மண்ணில் நன்றாக விளையும். சித்திரை மாதத்தில் 2 முறை கோடை உழவு செய்து மண்ணை களைத்து விட வேண்டும். தொடர்ந்து 10 டன் தொழுவுரத்துடன் அடியுரமாக தலைமணி சாம்பல் சேர்த்து கொண்ட 50 கிலோ உரத்தையும் கலந்து இறைத்து விட வேண்டும். பிறகு விதைப்பு தான். 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை தேவைப்படும். சலித்த சுத்தமான மணலை விதையின் அளவுக்கு சம அளவு கலந்து சீராக நிலத்தில் தூவிவிடணும். எள் மிகவும் லேசாக இருப்பதால் மணலுடன் கலந்து விதைக்கிறோம். பிறகு குச்சியை நிலத்தில் இழுத்து சென்றால் விதைகள் மண்ணில் அழுந்த புதைந்துவிடும். தண்ணீர் வசதி இருந்தால் விதைத்தவுடன் லேசாக ஒரு பாசனம் செய்யலாம். இல்லாவிட்டால் கிடைக்கும் பருவமழை நீரே போதுமானது. விதைத்த 25ஆம் நாளில் 10 கிலோ தலைச்சத்து உரத்தை தூவிவிடணும். மானாவாரி விவசாயம் போல விதைகள் தூவப்படுவதால் செடிகள் இடைவெளி இல்லாமல் அடர்த்தியாக இருக்கும். இப்படி இருந்தால் செடிகளின் வளர்ச்சி ஒரே சீராக இருக்காது. அதனால் செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் இடைவெளி இருப்பது போல் செடிகளை களைத்து விடணும். தூவ முறையில் விதைப்பதால் ஏற்படும் சிரமங்களை நடவு முறையில் எள் சாகுபடி தொழில்நுட்பம் மூலம் சரி செய்யலாம். இம்முறையில் அதிக விளைச்சல் எடுக்க முடியும். அனைத்து செடிகளுக்கும் தேவையான சூரிய வெளிச்சமும் சத்து பொருட்களும் கிடைப்பதில்லை. 60ஆம் நாளில் நன்றாக பச்சை கட்டி செடிகள் வளர்ந்து நிற்கும். வெள்ளை நிற பூக்கள் செடிகளை பூத்து குலுங்கும். வெயில் சூடு மற்றும் நுண்ணூட்ட குறைபாடு காரணமாக பரவலாக பூக்கள் உதிரலாம். இதனை கட்டுப்படுத்த தேவையான இயற்கை உள கரைசல் தெளிக்கலாம். 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை இப்படி தெளித்தால் பூக்கள் உதிர்வது நின்று செடிகளில் பிஞ்சுகள் பிடிக்கும். 70ஆம் நாள் முதல் செடிகளில் காய்கள் குலுங்க தொடங்கும். இந்த சமயத்தில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் காய்ப்புழுக்களின் பாதிப்பு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் சாம்பல் நோயும் தாக்கலாம். இந்நோய் தாக்கிய செடிகளின் தண்டுகள் பழுத்து பாதியாக முடிந்து விழும். இதற்கு சரியான உரங்கள் மற்றும் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தணும். 90ஆவது நாள் தொடங்கி 120 நாட்களுக்குள் அறுவடை செய்யலாம். செடிகளில் தொங்கும் காய்களில் ஒரு காயை பறித்து பிளந்து பார்த்தால் விதைகள் நிறம் மாறி முதிர்ந்து காட்சி அளிக்கும். இதுவே அறுவடை செய்ய ஏற்ற தருணம். செடிகளை பறித்து கத்தை கட்டி சுத்தம் செய்யப்பட்ட களத்து மேட்டில் குவியல் போட்டு அடிக்க வைக்கணும். தொடர்ந்து 15 நாட்கள் வரை குவியலில் காய போடணும். அப்பொழுது தான் நுனித்தண்டில் இருக்கும் இளம் காய்ந்து முதிர்ச்சி அடையும். பின்னர் குவியலை களைத்து செடிகளை களத்து மேட்டில் பரப்பி காய வைக்கணும். 1 வாரத்தில் செடிகள் காய்ந்துவிடும். பிறகு களத்து மேட்டில் கோணி சாக்கில் அல்லது தார்பாலியின் விரித்து மரக்கட்டை அல்லது பலகை மீது காய்ந்த செடிகளை தட்டினால் காய்களிலிருந்து பதருடன் கலந்த எள் பிரியும். அறுவடை முடிந்து அடித்த எல்லை காற்றில் தூற்றினால் சுத்தமான எள் கிடைக்கும். 1 ஏக்கருக்கு 400 முதல் 500 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த பயிர்களை காக்க ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. விவசாயத்தில் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த ரசாயன பூச்சிகளை மட்டும் பயன்படுத்தாமல் பல்வேறு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகளை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவது அவசியம். இதுவே ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை எனப்படுகிறது. பயிர்களில் பூச்சிகள் தோன்றியவுடன் மருந்து தெளிப்பது மட்டுமே தீர்வாகாது. விதைப்பு முதல் அறுவடை வரை வயலை தொடர்ந்து கண்காணித்து பூச்சிகளின் எண்ணிக்கை மற்றும் சேதத்தின் அளவை அடிப்படையாக கொண்டு உரிய மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அறுவடைக்கு பிறகு கோடை உழவு மேற்கொள்வது முக்கியமான தடுப்பு நடவடிக்கையாகும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் முட்டைகள், புழுக்கள் மற்றும் கூண்டு புழுக்கள் வெளிப்பட்டு வெயிலால் அழிவதற்கு இது உதவுகிறது. வயலில் உள்ள களைச்செடிகளையும் கட்டுப்படுத்த முடியும். தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளை தேர்வு செய்து விதை நேர்த்தி செய்வது பயிரின் ஆரம்பகட்ட பாதுகாப்புக்கு உதவும். விதை மூலம் பரவும் நோய்கள் மற்றும் சில பூச்சி தாக்குதலின் பாதிப்பையும் குறைக்கலாம். பரிந்துரைக்கப்பட்ட பயிர் இடைவெளியை பின்பற்றுவதால் வயலில் நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். தேவையான இடங்களில் ஊடுபயிர் மற்றும் பொறிப்பயிர்களை பயன்படுத்துவதன் மூலம் முக்கிய பயிரில் பூச்சிகளின் தாக்கத்தை குறைக்கலாம். பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் பல்வேறு பொறிகளை பயன்படுத்தலாம்.

0: குறிப்பாக பெரோமோன் பொறி குறிப்பிட்ட அந்து பூச்சிகளை கவர்ந்து பிடிக்க பயன்படுகிறது. மஞ்சள் ஒட்டுப்பொறி வெள்ளை அஸ்வினி போன்ற சிறிய பூச்சிகளை கண்காணிக்க உதவுகிறது. விளக்குப்பொறி இரவில் வெளிச்சத்தால் கவரப்பட்டு பூச்சிகளை பிடிக்க பயன்படுகிறது. பொறிகளில் சிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து பதிவு செய்வதன் மூலம் தாக்குதல் அதிகரிக்கிறதா என்பதை அறிய முடியும். வயலில் உள்ள நன்மை செய்யும் பூச்சிகளை, இரை விலங்கிகள் மற்றும் ஒட்டுண்ணிகளை பாதுகாப்பது அவசியம். இவை பல தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை இயற்கையாகவே கட்டுப்படுத்துகின்றன. எனவே தேவையில்லாமல் பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதை தவிர்க்கணும். வேம்பு சார்ந்த பொருட்கள் உள்ளிட்ட தாவர அடிப்படையிலான பூச்சிக்கொல்லிகளை பயிர் மற்றும் பூச்சியின் தன்மைக்கு ஏற்ப பரிந்துரைக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தலாம். இவை ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் முக்கிய இடம் பெறுகின்றன. வேப்பங்கொட்டை சாறை தெளிப்பதன் மூலம் புழுக்கள், அஸ்வினி மற்றும் இலை சுருட்டு புழுக்கள் இலைகளை உண்பதை தடுக்கலாம். பூச்சிகளினுடைய முட்டை பருவம், புழுக்கள் மற்றும் கூண்டு புழுக்களை கைகளால் சேகரித்து அழிக்கலாம். ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடாமல் நெல்லுக்கு பின் உளுந்து அல்லது பருத்திக்கு பின் சோளம் என மாற்றி பயிரிட வேண்டும். முதன்மை பயிருடன் அகத்தை தட்டப்பயிர் அல்லது உளுந்தை ஊடுபயிராக வெயிலை சுற்றி சோளம், கம்பு அல்லது சூரியகாந்தியை வரப்பு பயிராகவும் நட்டால் பூச்சிகளின் தாக்குதல் பெருமளவு குறையும். பருத்தி அல்லது தக்காளி வயலை சுற்றி செண்டு மல்லி நடுவதன் மூலம் காய்ப்புழுக்கள் முதன்மை பயிரை தாக்காமல் செண்டு மல்லி இது நோக்கி ஈர்க்கப்படும். பூச்சி தாக்குதல் பொருளாதார சேதங்களை தாண்டும் போது மட்டுமே ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும். வேளாண் துறை பரிந்துரைக்கும் மருந்தை பரிந்துரைக்கப்பட்ட அளவு சரியான நீர் அளவில் மட்டுமே தெளிக்கணும். ஒரே வகை மருந்தை தொடர்ந்து பயன்படுத்தாமல் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் மருந்து குழுக்களை மாற்றி பயன்படுத்துவது பூச்சிகளினுடைய மருந்து எதிர்ப்புத்தன்மை உருவாகுவதை தடுக்க உதவும். இறுதியாக வயலை வாரம் ஒரு முறை நேரடி கண்காணித்து பூச்சி, முட்டை, புழு மற்றும் இயற்கை எதிரி உயிரினங்களின் எண்ணிக்கையை கவனிக்கணும். பூச்சி இருப்பது மட்டும் மருந்து தெளிப்பதற்கான காரணமல்ல. பயிருக்கு ஏற்படும் பொருளாதார சேதத்தை மதிப்பிட்டு முடிவு செய்வதே அறிவியல் அடிப்படையிலான பூச்சி மேலாண்மை ஆகும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்த ரோடு, சேலம்.
4: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா செல்சின் மழலை மொழி இன்றைய மழலையாக நம்மோடு எம். கோ. முகிலன். கலைவணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், விழுப்புரத்திற்கு தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி

0: ஏழாம் நிதியாண்டில் முதலீட்டு செலவினங்களுக்காக 12 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் 61% விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முக்கியமான துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 60% அதிகரித்துள்ளதாகவும் 36,429 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 52 கோடி சிறு வணிகர்களுக்கு பிணையில்லாமல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒற்றை ரயில் பாதையை இரட்டை வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மாநிலத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ரயில் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதோடு மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்க அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளே அரசின் தவறான கொள்கைகளை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாதங்களாகியும் தாவேக்க அரசு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின்கட்டணம் ஆகியவற்றை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த தவிர அதை நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினத்தில் இம்மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 4,000க்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திருச்செந்தூர் கோட்டாட்சியர் திரு கௌதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மலர் கண்காட்சி துவங்கியது. பால்சம், மேரிகோல்டு, பிகோனியா, சால்வியா உள்ளிட்ட 55 வகையான 10,000 மலர் தொட்டிகள் அலங்கார மேடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். தொட்டிகளில் வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு என பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் குடும்பத்துடன் பூங்காவிற்கு வந்து மலர் தொட்டிகளில் பூத்துக்குலுங்கும் மலர்களை மட்டுமின்றி கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கியூ புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர்.

0: இதனால் உதகையில் இரண்டாவது சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் சிங்கீதம் சீனிவாசராவ் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 94. வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இயக்குநர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாசிரியர் என பன்முக வித்தகராக திகழ்ந்த சிங்கீதம் சீனிவாசராவ் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் ஃபிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் விர்ஜீனியாவில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. திரிபுராவில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. உலக புகழ்பெற்ற டார்ஜிலிங் மலை ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையில் 146 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்மா ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக ரயில்வே பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பக்தர்கள் மாடு தாண்டும் பாரம்பரிய வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பழனி புறவழிச்சாலையில் கருப்பசாமி கோயில் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 120 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகமண்டலத்தில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகரில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 6:55.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள், கொச்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல் வாரை பள்ளி குழந்தை எம் கோ முகிலன். வணக்கம் கோ முகிலன்.
4: வணக்கம் சார்.
3: கோ முகிலன் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்க சார்.
3: நல்லா இருக்கீங்க? ஆளு பயங்கரமா இருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க நீங்க?
4: காலையில ஸ்கூல்ல சாப்பிடுறேன்.

0: சார்.
1: சரி, அதுக்கப்புறம்
0: ஸ்கூலில் சாப்பிட்டு ப்ரேயருக்கு போவேங்க சார்.
1: ப்ரேயருக்கெல்லாம் போகிறீங்க?
0: ஆங்க சார்.
1: ப்ரேயர்லாம் போயிட்டு பாடலாம் பாடிட்டு மறுபடியும் வந்துடுவீங்களா?
0: ஆங்க சார்.
1: சரி சரி, மறுபடியும் உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறீங்க?
0: உள்ளே வந்தோடனே பாட்டு பாடிட்டு படிப்போம்.
1: மறுபடியும் பாட்டு மறுபடியும் படிப்பேன்.
0: ஆங்க சார்.
1: சரி, நல்லா படிங்க. சரி, கோமியலோட அப்பா பேர் என்ன?
0: மனோஜ்குமார்.
1: எங்கே இருக்கார் மனோஜ்குமார் அப்பா?
0: அப்பா வேலைக்கு போயிட்டார்.
1: வேலைக்கு போயிட்டாரா? சரி, என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
0: பாட்டு சொல்ல போகிறேன்.
1: பாருங்க.
0: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவெளியில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலை துளிகளை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை பூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் தேர்ந்தெடுத்து மெத்தையாகி தூங்கலாம், வேண்டுமெடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
1: பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாட்டீங்க. அடுத்த பாட்டு
0: ரீட் ரீட் ரீட் எ புக் ரீட் எ புக் எவரி டே லேர்ன் லேர்ன் லேர்ன் இவர் அச்சி லஃப் ப்ரே ரைட் ரைட் ரைட் தவர் ரைட் தண்ணி ரன் ரவுண்ட் ட்ரா ட்ரா ட்ரா எப்போ பெயிண்ட் வித் ஃபன் அரவுண்ட்.
1: சரி, நீங்கள் இருக்கீங்களே இந்த தேங்கல் வாரை ஊர், இந்த ஊருக்குள்ளே என்ன இருக்குது தேங்கல் வாரையில்?
0: வீடுங்க இருக்கும், கோயில் இருக்கும், அப்புறம் கிரவுண்ட் இருக்கும்.
1: கிரவுண்ட் இருக்குதா? என்ன கிரவுண்டு?
0: ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும்.
1: ஸ்டேஜ் எல்லாம் இருக்குதா? என்ன விளையாடுவீங்க அந்த கிரவுண்டில் நீங்கள்?
0: சைக்கிள் ஓட்டுவேன்.
1: சாயந்தரம் ஒரு 4:30 ஆனவொடனே 6 மணிக்கு ஓட்டுவீங்க வண்டி?
0: தேங்க்ஸ்.
1: சொந்த வண்டி வச்சுருக்கீங்களா இல்லை ஃப்ரெண்டுக்கு வாங்கிக்குவீங்களா?
0: இல்லைங்க சார், புதுசாக அப்பா வாங்கி தந்தார்.
1: ஆ, டாடி நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுத்துருவாரா?
0: வாங்கி கொடுப்பாங்க சார்.
1: என்னென்ன கேட்டிருக்கீங்க டாடிக்கிட்ட?
0: அப்புறமா பேக்கு கேட்பேன், ஜாமன் பாக்ஸ் எல்லாம் கேட்பேன்.
1: சின்ன சின்னதாக கேட்பீங்க, உடனே தட்டாக வாங்கி கொடுத்துருவாரு.
0: ஆங்க சார்.
1: நல்ல டாடியாக இருக்காரு. சரிங்க, கோமுகிலான இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, நாளைக்கு பிடிச்சி ஒரு பெரிய பையனாக இருக்கப்பறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
0: மிலிட்ரியாக ஆசை பண்ணுறேன்.
1: மிலிட்ரி ராணுவ வீரர். எதுக்காக ராணுவ வீரரான ஆசை உங்களுக்கு?
0: தமிழ்நாடை காப்பாற்றுறதுக்கு.
1: சரிங்க கோமுகிலன், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த இராணுவ வீரராக மாற தருமபுரி பண்பலை 108.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்களுடைய மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க சார்.
1: இணையினர்களே, இன்றைய மலலை மேல் சிறப்பித்தார் ஊர் ஆட்சொண்டிய நடுநிலைப் பள்ளி தேங்கல்வாரை பள்ளி குழந்தை எம் கோமுகிலன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மகா ஹெட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மகா ஹெட்ஸ். பண்பலை இசைக்கும் நேரம் காலை 7 மணி. சுவாசத்தை கவனி ஆயுள் கூடும், வார்த்தையை கவனி மதிப்பு கூடும், செய்யும் செயலை கவனி நிதானம் கூடும், எண்ணங்களை கவனி வாழ்வில் வெற்றிகள் கூடும் என்ற சிந்தனை வரிகளோடு இணைகிறோம் காலை பணிக்கும் நிகழ்ச்சிகள். கலைப்பணிக்கும் நிகழ்ச்சியில்
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று அக்டோபர் 4.
7: தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க சுதந்திர போராட்ட தியாகி.
8: இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் கொண்டு திருப்பூரில் தேசபந்து இளைஞர் மன்றத்தில் உறுப்பினரானார்.
7: காந்தியடிகளின் அகிம்சை பாதை இவரை வெகுவாக கவர்ந்தது.
8: அவரது அழைப்பை ஏற்று கதர் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
7: ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை சட்டத்தை எதிர்த்து திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்று தடியடிப்பட்டு இரத்த வெள்ளத்தில் தன் தலை தரையில் சாய்ந்த போதிலும் பாரத தாயின் மணிக்கொடியை உயர்த்தி பிடித்து கொடியின் கௌரவம் காத்தார்.
9: கொடி பிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடித்த

0: பயந்து விடுவோம். இந்த கொடி எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி, உயிரே போயினும் இந்த கொடியை விடமாட்டோம். பரத்மாதாக்கு.
1: இதனால் கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்பட்டார்.
2: இவரது பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: இவர் பிறந்த சென்னிமலையில் இவரது நினைவை போற்றும் வகையில் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. நினைவு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டுள்ளது.
2: ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்த விடுதலை போராட்ட தியாகி கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படும் திருப்பூர் குமரன் பிறந்த தினம் என்று
1: ஆண்டு 1904. விடுதலை போராட்ட வீரர், ஆன்மீகவாதி.
2: தமிழ் ஆங்கிலத்தில் சரளமாக எழுதக்கூடியவர். கவிதை புனைவதில் வல்லவர். சிறந்த சொற்பொழிவாளர்.
1: ஊர் ஊராக சென்று விடுதலை கனலை மூட்டினார்.
2: சென்னை, கல்கத்தா, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் தொழிலாளர் போராட்டங்களை முன்னின்று நடத்தினார்.
1: தன்னுடைய விடுதலை போராட்டங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார்.
2: ஞானபானு என்ற இதழை தொடங்கி நடத்தினார்.
1: வாவு சிதம்பரனாரிடம் நட்புறவுடன் இருந்தார்.
2: தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் ஆசிரமம் நிறுவி பாரத மாதா கோயில் கட்டிட முடிவு செய்தார்.
1: வீரமுரசு என்று போற்றப்பட்ட சுப்பிரமணிய சிவாவின் நினைவாக பாப்பாரப்பட்டியில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது.
2: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆன்மீகவாதியுமான சுப்பிரமணிய சிவா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1884.
2: இந்திய சுதந்திர இயக்க ஆர்வலர், பெண்ணிய சமூக ஆர்வலர், எழுத்தாளர்.
1: ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்த முதல் ஒடிசா பெண்மணி.
2: ஒடிசா சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி.
1: ஒடிசா சட்டமன்றத்தின் முதல் பெண் பேச்சாளர். கூட்டுறவு வங்கியின் முதல் பெண் இயக்குனர். முதல் பெண் செனட் உறுப்பினர் இவராவார்.
2: 30 மேற்பட்ட நூல்களையும் 300 கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.
1: ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர், எழுத்தாளர் சரளாதேவியின் நினைவு தினம் இன்று.
2: ஆண்டு 1986.
1: உலகம் முழுவதும் விலங்குகளின் மதிப்பை உயர்த்துவதன் மூலம் விலங்குகளின் நலம் சார்ந்த தரங்களை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4 அன்று இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
2: இத்தாலி நாட்டை சேர்ந்த வனவிலங்கு ஆர்வலர் பிரான்சிஸ் அச்சி என்பவருடைய நினைவாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
1: விலங்குகளின் கண்ணோட்டம், உணர்வுகள் மற்றும் உலக பார்வையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுதல் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும்.
2: உலக விலங்குகள் நலநாள் இன்று. இது உலகின் பல்வேறு பகுதிகளில் அக்டோபர் 4 முதல் 10 வரை அனுசரிக்கப்படுகிறது.
1: இந்த வாரமானது அதிகாரப்பூர்வமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஒரு சர்வதேச கொண்டாட்டம் மற்றும் மனித குலத்தின் நலனுக்காக அவற்றின் பங்களிப்பு என்று விவரிக்கப்படுகிறது.
2: ஐக்கிய நாடுகளின் பொது சபையானது December 6, 1999 இந்த வாரத்தை ஆண்டுதோறும் கொண்டாடும் நிகழ்வாக அறிவித்தது.
1: இந்த தேதிகளின் தேர்வானது வரலாற்றில் October 4, 1957 பூமியின் முதலாவது செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 ஏவப்பட்ட நாளையும், October 10, 1967 வெளிப்புற விண்வெளி ஒப்பந்தம் கையெழுத்தான நாளையும் இணைக்கிறது.
2: October 4 முதல் 10 வரை உலக விண்வெளி வாரம் ஆரம்பம்.
1: இன்று உலக விண்வெளி வார ஆரம்பம்.
2: ராக்கெட் புரட்சி என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: Helps Public School, Vennandur Main Road, Salem. IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு, சேலம்.
9: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல

0: சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் LIC பில்டிங் எதிரில் ARA ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இன்று முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: கலைவணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இவையாவும். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம்: தக்காளி 40 ரூபாய், கத்தரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கொத்தவரை 54 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 1 15 ரூபாய், வாழைக்காய் 1 10 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் ரகம் வாரியாக 65 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், முட்டைக்கோசு 30 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 230 ரூபாய், வெள்ளரிக்காய் 46 ரூபாய், புதினா கீரை 100 கிராம் 8 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555. ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
3: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
10: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
11: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
12: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
10: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
13: வயதான முதியவர் ஒருவர் சாலையோர உணவகத்திற்கு காலை 11 மணிக்கு கசங்கிய அழுக்கான உடைகளுடன் வருகிறார். கால்களில் அணிய செருப்பு கூட இல்லை. அந்த சின்ன உணவகத்தில் சமைப்பவர், பரிமாறுபவர் எல்லாம் ஒரே நபர்தான். அவர் அந்த முதியவரை அலட்சியமாக பார்க்கிறார். உள்ளே சென்ற அந்த முதியவர் சிவப்பு வண்ண உடையுடன், கையில் சாப்பாடு ரெடி என்கின்ற பலகையுடன் வெளியே வருகிறார். நெடுஞ்சாலையில் நின்று போகிற வாகனங்களை ஓட்டுபவர்களின் கண்களிலெல்லாம் தெரியும்படி சாப்பாடு ரெடி என்கின்ற அந்த பலகையை தூக்கி பிடித்து காட்டுகிறார். நாம் கூட பயணம் செய்கிற போது பல உணவு விடுதிகளுக்கு முன்னால் சில நண்பர்கள் ஒரு சீருடையை அணிந்து கொண்டு கையிலே கொடியோடு கொடியை அசைத்து அசைத்து வாருங்கள் என்று அழைப்பதை போல வேகாத வெயிலிலே நிற்பதை பார்க்கிறோம். இன்னும் சிலரோ கழுத்திலே ஒரு விசிலை மாட்டிக்கொண்டு இருப்பார்கள். அந்த விசிலடித்து வாருங்கள் சாப்பிட என்று அழைப்பார்கள். அதுபோல அந்த சாப்பாட்டு பலகையை தூக்கி பிடித்து காட்டுகிறார் அந்த முதியவர். தார் சாலை

0: வெயிலில் நிற்கக்கூட முடியவில்லை. ஓரிரு வாகனங்கள் பலகையை பார்த்துவிட்டு அந்த சிற்றுண்டி சாலைக்கு சாப்பிட வருகிறார்கள். தாகம் எடுக்கும்போது அங்கே சாப்பிட்ட இளைஞர்கள் வீசி எறிந்த திறந்த நீருள்ள குப்பி அவர் காலடியில் உருண்டோடுகிறது. அதில் மிஞ்சிய இரண்டு மூன்று சொட்டுகளை கொஞ்சமாக அந்த கேனில் இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் வாயில் பருகி தாகம் தணிக்கிறார். அவர் பலகையை பார்த்துவிட்டு குடும்பம் ஒன்று அங்கு சாப்பிட வருகிறது. சாப்பிட்டு விட்டு போகிற போது ஒரு குழந்தை அவரை பார்த்து கையசைத்து சிரிக்கிறது. இவரும் பொக்கை வாயை திறந்து சிரிக்கிறார். கையில் இருந்த ஒரு சாக்லேட்டை தருகிறது அந்த முதியவருக்கு. சூரியன் அஸ்தமித்ததும் உணவகத்துக்குள் சென்று உடை மாற்றுகிறார் அந்த பெரியவர். அவர் திரும்பி வரும்போது அந்த கடைக்காரர் அவர் கையில் ஒரு பொட்டலத்தை தருகிறார். வீட்டிற்கு வந்து மனைவியோடு அமர்ந்து அந்த பொட்டலத்தை பிரித்து அதிலிருக்கும் உணவை இருவருமாக உண்ணுகிறார்கள் அந்த முதியவர்கள். பக்கத்தில் மியாவ் என்று கத்திக்கொண்டே ஓடி வரும் பூனைக்கும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறார் அந்த முதியவர். அதுவும் அருகிலிருந்து உண்ணுகிறது. சாப்பிட்டு முடிந்ததும் வயதான மனைவிக்கு வாஞ்சையாக அந்த குழந்தை கொடுத்த சாக்லேட்டை எடுத்து தருகிறார். அந்த மூதாட்டியும் அதை வாங்கி கொண்டு சிரித்து கொண்டு அதை காக்காய் கடி கடித்து கணவனுக்கு பாதி தருகிறார். இருவரும் நேசமாய் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கிறார்கள். வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே ஆனந்தமாக வாழ்வதற்கு பணம் தேவைதான். ஆனால் பணமே வாழ்க்கையிலே நிம்மதியை கொடுத்து விடாது என்பதற்கு இந்த கதையும் ஒரு சான்று. இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை என்பது இளமையில் தொடங்கி இளமையிலேயே முடிந்து விடுவதல்ல. பாவேந்தர் பாரதிதாசன் அழகாக முதுமை காதலை ஒரு பாடலில் சொல்லுவார். ஆழம் செறிந்த பாடல்கள், வரிகள் ஒவ்வொன்றும் வைரங்களாயிருக்கும். புது மலரல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவட்கு வரல் நிலம், குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் அவள் இருக்கின்றாள் என்பதன்றோ என்று அந்த கவிதையை முடித்திருப்பார். எது இன்பம் என்றால் அவள் இருக்கின்றாள் என்பதன்றோ இன்பம். அடுக்கடுக்கான பணக்கட்டில் இல்லை ஆனந்தம், அடுக்கடுக்கான அலாதிய அன்பில் இருக்கிறது ஆனந்தம். இதை உணர்ந்தால் நீதிமன்ற படிகட்டுகளை ஏறுகிற அவல நிலை இல்லற வாழ்வில் ஏற்படாது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்ட

0: சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாற்றியமைத்துள்ளார். நிதிக்குழு தலைவராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்த்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் மக்களவை உறுப்பினர்கள் 21 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். வெளியுறவு குழுவிற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூரும், ரயில்வே நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு சுதீர் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு மக்களவை உறுப்பினர் டாக்டர் ககோலி கோஷும், வேளாண் துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சரண்ஜித் சிங் சன்னியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குழுவுக்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராதாமோகன் சிங்கும், நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியை வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்தது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 3 பேர் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றதாகவும், அவர்களை திரும்பிச் செல்லுமாறு எல்லை பாதுகாப்பு படையினர் பலமுறை எச்சரித்த போதும் அவர்கள் இந்திய எல்லைக்குள் வர முயன்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். எல்லைப்பகுதி ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் பங்கு குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வேகமாக மாறிவரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஒழுங்குமுறை விதிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், போட்டி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதால் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் அதே நேரத்தில் ஆபத்துகளை கட்டுப்படுத்துவதில் சமநிலையான விதிமுறைகளுடன் ஒழுங்குமுறை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டம் இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 30,000 கோடி ரூபாயும், மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயும், தொழில்துறை 10,000 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளன. தொழில்துறையினரின் பங்களிப்புடன் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பாடத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 54% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா

0: ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக தெரிவித்தார். இதன் அடுத்த கட்டமாக மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதே ககன்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் அதிக செயல்திறனை விட மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு இஸ்ரோ அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு சிவன் கூறினார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சபரிமலை வரும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கக் கொள்ளை தொடர்பாக சிறப்பு விசாரணைக் குழு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது கேரள மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முரளிதரன் தெரிவித்தார். இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாவதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானி துணிச்சலாக செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆதரவோடு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக தடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அரசுக்கு ஆதரவளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் சாதா மீது ஏமன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்ததையடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் ராணுவம் அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று நிறைவடைகிறது. தொடக்க விழா நடைபெற்ற நகோயா நகரத்தில் உள்ள மிசூஹா பூங்கா தடகள மைதானத்தில் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நிறைவு நாள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற வீராங்கனை நீரு தந்தா ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் காலை 7:25.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் LIC பில்டிங் எதிரில் ARA ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இன்று முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
7: தருமபுரி துரை

0: சாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
2: சொத்தை பல்லை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: பல் சொத்தை எதுக்காக வருதுங்கிறதுக்கான நிறைய ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு குழந்தையில வந்து யூஸ்வலாக அந்த வர டிகே வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இசிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு 123 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 123 ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்றுனாலையும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னாலையும் வரலாம். ஸோ மெயின் திங் ஒரு குழந்தைனால எதுக்கு வந்து வருது அப்படின்னா வந்து ரிட்டென்ஷன் ஆஃப் ஃபுட் ஆர் ரிட்டென்ஷன் ஆஃப் மில்க், இதனால தான் மெயினாக வந்து டிகே வருது. ஸோ இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏன் பிறந்த ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து இவ்வளோ சொத்தை ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த பேரண்ட்ஸோட இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து தாய்ப்பால் தான் கொடுக்குறோம், தாய்ப்பால் கொடுக்கறதுல ஏன் சொத்தை வருது, நாங்கள் அதில் சுகர் எதுவுமே இல்லையே ஏன் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ தாய்ப்பால் ஆஸ் சச் வந்து டிகே காஸ் பண்ணுறது எந்த விதமான ஒரு ஒரு பொட்டன்ஷியலும் அதுக்கு கிடையாது. பட் அந்த தாய்ப்பாலும் பல்லு மேலே தேங்கி இருந்துச்சுன்னா சொத்தை வரலாம். ஸோ சாதா பால், பாக்கெட் பாலாக இருக்கட்டும், இல்லை வந்து தாய்ப்பாலாக இருக்கட்டும், எந்த பாலாக இருந்தாலும் அது பல்லு மேலே ஓவர் நைட் அது தங்கிறதுனால தான் சொத்தை வருதே ஒழிய தாய்ப்பால்னால சொத்தை வரல. ஸோ இப்போ வந்து ஒரு பல்லு வந்து அவங்க தம் சக்கிங் ஒரு இண்டெக்ஸ் சக்கிங் சொல்லுவாங்க, ஃபிங்கர் சக்கிங் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விரலையோ இல்லை கட்டை விரலையோ வாய்க்குள்ளே வச்சிருக்கும் போது என்ன ஆகணும், இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராவை வந்து உரியணும்னா வி எக்ஸர்ட் நெகட்டிவ் ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா இந்த கன்னத்தோட மசில்ஸு, வாயை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் வந்து அந்த தம் மேலே விடும். ஸோ அந்த ப்ரெஷர் விழுறதுனால என்ன ஆகும்னா இந்த தம் மேலே டைரெக்டாக போகாமல் இடையில இருக்கிற பல்லு மேலே கீழே தாடை மேலே அந்த ப்ரெஷர் விழும். ஸோ அந்த மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் அந்த ப்ரெஷர் விழுறதுனால என்ன ஆகும்னா மேல் தாடையோட வளர்ச்சி, அதாவது டிரான்ஸ்வர்ஸ் க்ரோத், விரிவடைகிற அந்த வளர்ச்சி வந்து இட் ஹேம்பர் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்டாப் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அவங்க மேல் தாடையோட வளர்ச்சி வந்து ப்ராப்பராக இல்லாதனால அவங்க பைட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஆப்வியஸாக பல்லு வந்து கீழ்ப்பல்லு வந்து வெளியிலையும் மேல் பல்லு வந்து உள்ளேயும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொன்று அவங்க வந்து விரல் வாய்க்குள்ளே வச்சிருக்கிறதுனால அவங்க மேல் பல்லு முளைக்கும் போதே எத்தா முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று அந்த ரெண்டு மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் ரெண்டும் ஒன்றா இணையாது. ஸோ இணையாமல் இடையில வந்து ஓப்பன் பைட்டுன்னு சொல்லுவாங்க, இடையில வந்து கேப் இருக்கும். ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக கீழ் தாடை மேலே விழுறதுனால அந்த கீழே இருக்கிற முன்னாடி பல்லு வந்து பின்பக்கமாக சாஞ்சிரும். ஸோ இதனால் அந்த கேப்பும் ரொம்ப ஜாஸ்தியாகும், ப்ளஸ் அவங்களோட பைட்டிங்கு அவங்களோட ஃபேஷியல் அப்பியரன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும்.
2: இதுவரை சொத்தை பல்லை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.

நெய்ய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 7:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. சந்தோஷ சாரல் இனிமையான பாடலோடு பொது அறிவு வினாவிடையும் வளம் பெறும். உங்களுக்கான கேள்வியும் தயாரா இருக்கு. இன்னைக்கான பொது அறிவு வினா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய கோப்பை நிறைவு விழா இன்னைக்கு நடக்குது இல்லைங்களா, இந்த நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்ல உள்ள வீராங்கனை யார் என்பதுதான் இன்றைய பொது அறிவு வினா. இதற்கான விடையை யோசிச்சுட்டே இருங்க.

மறக்காம பாடலையும் ரசிச்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசை, வாலியின் பாடல் வரிகளில் அமைந்த வலம் வரும் பாடலை பாடியிருக்காங்க கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் ஆகியோர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன். பாடலை பாடியிருக்காங்க கமலஹாசன், எஸ் ஜானகி ஆகியோர்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கிற சந்தோஷ சாரல் பொது அறிவு வினா மீண்டும் உங்கள் அனைவருக்கும். ஆசிய கோப்பை நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்ல உள்ள வீராங்கனை யார் என்பதை இன்றைக்கான பொது அறிவு வினா. சரிங்க, சூப்பரான பாடல்களை அடுத்தடுத்து கேட்டுட்டு இருக்கோம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் அமைந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் KS சித்ரா, மலேசியா வாசுதேவன் ஆகியோர்.
5: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா,

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
7: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல், இதில் அறிமுக நேர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான

பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அறிமுக இணையர்கள் அலைபேசி வழியாகவும் அழைக்கலாம். அதே போல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்களுக்கு அனுப்பிவிடலாம். 8:05 பொன்னியின் புதுப்புனல். சந்தோஷ சாரெல்லாம் அடுத்தடுத்த சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அதே போல நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி. உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் இசிஜி, எக்கோ ஸ்கேன், சிபிசி ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29 முதல் அக்டோபர் 3 வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம் பைசுவள்ளி தருமபுரி. தொடர்புக்கு 9500848820. இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
2: என்னுடைய மனைவி வந்து திருமணம் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மனசுல வச்சுதான் ஒரு நினைவின் தூவலாக.
3: ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
4: வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் கவிஞர் பா. விஜய் பேசுறேன்.

0: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் இருக்கும். அப்போ பொது அறிவு வினாவுக்கு விடை சொல்லணும் இல்லைங்களா? இன்னைக்கு கேட்ட பொது அறிவு வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய கோப்பை நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்ல உள்ள வீராங்கனை யார் என்பது தான் இன்றைக்கான பொது அறிவு வினா. இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தண்டா, இவங்க தான் இன்னைக்கு கொடியை ஏந்தி செல்றாங்க. துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தண்டா இவங்க தான் ஆசிய கோப்பை நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்ல உள்ள வீராங்கனை. நிறைவு பெற்றது சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்று நீங்கள் எண்ணி ஐயாவும் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நன்றி நேர்களே. பண்பலை இசைக்கும் நீரும் காலை 8 மணி நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 4, பொதுவாக புத்தகங்களை திட்டமிட்டு எடுத்து படிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற புத்தகங்களுக்கு நடுவில் ஒரு மாற்றுப்போக்குக்காக கண்ணில் படுகிற ஒரு புத்தகத்தை எடுத்து ஏதேனும் ஒரு பக்கத்தை விரித்து அதில் ஒரு பத்தியை படித்து சிந்திப்பது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சம்பவமாக ஒரு நிகழ்வாக அமைந்து விடுகிறது. அப்படித்தான் இன்று காலையில் என் எதிரில் இருக்கக்கூடிய ஜெயகாந்தன் கட்டுரைகளின் தொகுப்பாக இருக்கிற சிந்தையில் 1000 என்கிற புத்தகத்தை விரித்தேன். தலைப்பு நான் படங்களை டைரக்ட் செய்யும் போது என்றிருந்தது. நான் படங்களை டைரக்ட் செய்யும் போது நான் நினைத்ததெல்லாம் அந்த காட்சியில் வருகிறதா என்று கவனிப்பதை விடவும் நான் நினைக்காதது எதுவும் வந்துவிடக் கூடாதே என்பதில் ஜாக்கிரதையாக இருப்பேன். எந்த ஒரு கலைப்படைப்புக்கும் இந்த ஜாக்கிரதை உணர்ச்சி மிகவும் அவசியம். ஏற்கனவே ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பதால் அவையெல்லாம் வருகிறதா என்று கவனிக்கும் பொறுப்பை உதவியாளர்கள் எடுத்துக்கொள்வார்கள். வரக்கூடாததை கவனிக்க அவர்களால் முடியாது, அதை நான் தான் செய்ய வேண்டும் என்று அதன் முதல் பத்தி அமைந்தது. எழுத்தாளராக சிறுகதையில் தலைசிறந்த சிகரமாக புதின உலகில் புதிய பாத்திரங்களை உருவாக்கி உலவ விட்டவராக ஜெயகாந்த்

0: திகழ்ந்த போதிலும் அவர் தந்த திரைப்படங்கள் கணிசமானவை. அதே சமயத்தில் திரை உலகை அசைத்து பார்த்து ஒரு புதிய வெளிச்சத்தை திரை உலகிற்கு புகுத்தியவை. இவற்றையெல்லாம் விட இந்த ஒரு பத்தி ஒரு குறியீடு போல, ஒரு சூத்திரம் போல வாழ்க்கைக்கான விளக்கத்தை எனக்கு உணர்த்தி காட்டியது. நாம் செய்திருக்கிற செயல்கள் சரியாக இருக்கிறதா என்று சிந்திப்பதை விடவும், நாம் செய்திருக்கக்கூடிய செயல்கள் நம்முடைய பண்புக்கும் படைப்பு நோக்கத்திற்கும் மாறுபாடாக இருந்துவிடக் கூடாது என்பதில் இருக்கிற எச்சரிக்கையை நாம் தான் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புதிய வெளிச்சத்தை தருகிறது. நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு செயல் செம்மையாக இருக்கிறதா என்று சிந்திப்பதை விடவும், நாம் சிந்தித்தது போலவே அது செழுமை அடைந்திருக்கிறதா என்று கவனிப்பதை விடவும், அதற்கு மாறான நிலையில் எதுவும் வந்துவிடக்கூடாதே என்று எடுத்துக்கொள்ளுகிற அக்கறை தான் இன்றைக்கு இந்தியமையாத ஒரு கடப்பாடாக இருக்கிறது. அது சமையலாக இருந்தாலும் சரி, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முயற்சியாக பணியாக இருந்தாலும் சரி, இந்த குறைபாடு இல்லாத நிலையை நம்முடைய பணிகளில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் எந்த விமர்சனங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளுகிற பணியாக அது அமைந்துவிடும் என்றுதான் தோன்றுகிறது. எப்படி ஒரு கல்லில் சிற்பத்தை செதுக்குகிற பொழுது அதில் தேவையான நேர்த்தியான ஒரு கலை வடிவத்தை உலகத்துக்கு கொடுப்பதற்கு சிற்பி மனம் கொண்டிருந்தாலும் கூட, அந்த சிற்பத்திற்கு பொருந்தாத கூறுகளை அதிலிருந்து சிதைத்து எடுத்து விடுகிற நுட்பத்தின் அழகை இந்த ஒரு பத்தி எடுத்து காட்டுகிறது. எனவே நண்பர்களே, நாம் எடுத்து செய்கிற பணி எதுவாக இருந்தாலும் அது எப்படி வர வேண்டும் என்பதில் எடுத்துக்கொள்ளுகிற அக்கறையில் ஒரு பகுதி ஏனும் அது எப்படியெல்லாம் வந்துவிடக் கூடாது என்பதிலும் கவனம் எடுத்துக் கொள்வது கூட இன்று நன்று ஒன்று என்று சொல்ல தோன்றுகிறது. எனவே மேலோட்டமாக கண்ணிற்கு முன்னால் தெரிகிற ஒரு புத்தகத்தில் எடுத்து பார்க்கிற ஒரு பத்தியில் கூட நம் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை, அனுபவத்தை, அறிவார்ந்த ஒரு அனுபவத்தின் சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய அனுபவம் எனக்கு உணர்த்தி காட்டுகிறது. இதுபோல் நீங்களும் செய்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் இன்று ஒன்று நன்று என்று நீங்களும் பெறுவதற்கான வாயில் திறக்கும் அல்லவா?
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 8:05. தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குகின்ற இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

தோல்விகளும் தடைகளும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அதனால தொடர்ந்து முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். பொன்னியின் புதுப்புனல். இந்த நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய நிலை எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு இலக்க எண்ணாக 43-42-24-40-31. இந்த எண்கள் அழைத்து நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். மறக்காம அறிமுக நேர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. அதே போல அவங்க பார்த்தீங்கன்னா

0: மூலியமாகவும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். 0343-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்புங்க. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் குகை பகுதியில இருந்துங்க, சேகர் பேசுறேங்க.
0: சரிங்க ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் தரலாம்?
1: ஜனநாயகன் திரைப்படத்தில் இருந்து தளபதி கச்சேரி பாடல்.
0: சரிங்க, உங்களுக்காக இது அந்த பாடல்.

0: Nada.
1: One last dance.
0: Okay, da. Pade.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திர

0: பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புனல். இந்த நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் தங்களுக்கு விருப்பமான படலை கேட்டு ரசிக்கலாம். நிலைய எண்கள் பார்த்தீங்கன்னா, புஷம் 43, 42, 24, 40, 30 மற்றொரு இலக்கையின் புஷம் 43, 42, 24, 40, 31. அதே போல வாட்ஸ்அப் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷம் 43, 42, 24, 40, 30 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்பணும். குறிப்பா அறிமுக நேர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். மற்ற நேர்கள் அவர்களுக்கு வழிவிடுங்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். பணியிட விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர், பதிவேடு எழுத்தாளர், இதுக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்க வேண்டும், கணினி திறன் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம், இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பங்களை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தருமபுரி 636705 என்ற முகவரிக்கும் 16/10/2026 மாலை 5:45 விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 63-82-61-22-76 என்ற எண்கள் மூலம் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம், அல்லது இணையதளம் மூலம் தகவல்களை பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தருமபுரி பைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பண்பலை இசைக்கும் நேரம் கலை 8:15 நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
3: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
4: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்குள்ளே நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
3: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு நோயில் பாதிப்புடைய அளவு எந்த அளவு இருக்கிறது அப்படின்னு கண்டறியறதுக்கு பரிசோதனைகள் செய்து பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதில் மிக முக்கியமான பரிசோதனை வந்து MRI ஸ்கேன் பரிசோதனை. இந்த MRI ஸ்கேன் பரிசோதனை வந்து மூளையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நுணுக்கமாக காண்பிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஸ்கேன் பரிசோதனை. இது நான் நேற்று சொல்லியிருந்தேன், அதாவது புரோட்டான் அணுக்கள் திசுக்கள் மீது பட்டு தெறிக்கக்கூடிய திசையை பொறுத்து இந்த காந்த விசை மூலமாக ஏற்படுகின்ற

0: இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வரக்கூடிய இந்த இமேஜிங் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனைன்னு சொல்லும். எனவே இந்த ஸ்கேன் பரிசோதனை குழந்தைங்களுக்கு எப்படி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைகளிலிருந்து பெரியவங்கள வரைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை நிறைய விஷயங்களை நமக்கு வழிகாட்டுதலாக அமைகிறது. பிறந்த குழந்தைக்கு தலையில் நீர் சத்தீக்கம் இருந்தாலோ அல்லது மூளை சுருங்கி இருந்தாலோ நமக்கு தெரியும். இதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருக்குன்னு வச்சுங்களேன், மூளையில் சுருக்கம், இதை வந்து செரிபல் அட்ரஃபின்னு பேர். அதே மாதிரி ஹைபாக்ஸிக் என்கெஃபலோபதின்னு சொல்லுவோம், அதாவது குழந்தை பிறக்கும்போது மூளைக்கு ரத்த ஓட்டம் குறையதுனால மூளையில் ஏற்படுகின்ற பாதிப்பு. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியோனேட்டல் சீசஸ், பிறந்த 30 நாட்களுக்குள்ளேயே குழந்தைகளுக்கு, பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு வலிப்பு வரும். இந்த பச்சிளம் குழந்தைக்கு வலிப்பு வரதுக்கான மிக முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைவதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு, ஹைபாக்ஸிக் இஸ்கிமிக் என்கெஃபலோபதி சீக்குலே அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய பாதிப்பு. இந்த குழந்தைங்களுக்கு தான் எப்படி தெரியும், எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனையில் மூளையில் அங்காங்கே வெள்ளை வெளியாக தெரியும், ரத்த ஓட்ட குறைந்த இடங்கள்லாம் வெள்ளை வெளியாக தெரியும், சில பேருக்கு அது தழும்பாக கூட தெரியலாம். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது வந்து பிறந்த குழந்தைகளுக்கு வலிப்பை உருவாக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். இரண்டாவது, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு செரிபிரல் அட்ரஃபி அல்லது செரிபிரல் பால்சின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. செரிபிரல் பால்சி அப்படின்னா என்னென்னா, மூளையில் ரத்த ஓட்டம் குறைந்து மூளை முழுவதுமாகவே பாதிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த மாதிரி இருக்கும்போது மூளையில் சுருக்கம் எதாக இருக்கிறதா, மூளையில் தேவையில்லாத நீர் ஏதாவது ஏதேனும் சேர்ந்திருக்கிறதா, அப்புறம் மூளையில் இருக்கக்கூடிய சல்கை என் கைரின்னு சொல்லுவோம், மூளையில் இருக்கக்கூடிய மேடுகள் மற்றும் பள்ளங்கள், இந்த மேடுகள் மற்றும் பள்ளங்கள் மிக மிக முக்கியமானவை. இது இருந்தால் தான் நம்ம ஒரு மனிதன் வந்து இயல்பாக இயங்க முடியும். இந்த சல்கை என் கைரின்னு சொல்ல முடியும், அந்த மேடுகள் பள்ளங்கள் சீராக இருக்கின்றனவா, ஏதேனும் இடத்தில் அந்த மூளையில் வந்து சுருக்கம் இருக்கிறதா, மூளை சிறிதாக இருக்கிறதா, இது வந்து மைக்ரோகெஃபலின்னு சொல்லுவோம், மூளையே சின்னதாக இருக்கும், மண்டையே வந்து சின்னதாக இருக்கும், மூளையே சிறிதாக இருக்கும், மூளையே சிறிதாக இருக்கும்போது அப்போ வந்து வலிப்பு வரத்தான் செய்யும், அது மாதிரி இருக்க பாதிப்பெலாம் இருக்கிறதா என்பதெல்லாம் ஸ்கேன் பரிசோதனை தெரியும். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் வந்து மூளையில் ஹிப்போகாம்பஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதாவது நடுமூளையுடைய அடிப்பகுதி. இந்த பகுதியில் மூளையில் சுருக்கம், பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு அந்த இடத்துல சுருக்கம் ஏற்பட்டிருக்கும், இதை வந்து மீடியல் டெம்பரல் ஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையாக சொல்லுவோம். இந்த நிலைமையாக இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு கட்டாயம் வலிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது மட்டும் இல்லாமல் இந்த தொந்தரவு வந்து ஒரு பக்கம்தான் இருக்கிறதா, இரண்டு பக்கம் இருக்கிறதா, அப்புறம் அந்த சுருக்கம் வந்து மேற்கொண்டு பெரிதாக வாய்ப்பு இருக்கிறதா போன்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை தெரியும். தொடர்ந்து வேறு என்னென்னலாம் நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெரியலாம், கண்டுபிடிக்கலான்றத பற்றி நான் தொடர்ந்து நாளைக்கு பேசுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புணல், பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. ஜோதிப்பட்டி பகுதியை சார்ந்த பீமன் அவர் கேட்டிருக்க பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன வழி,

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500 84 8020.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில்.

0: இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: நீர்களை நினைவிற்க இன்று காலை 10:05 கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரன் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை வலம் வரும். 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 சுப்பிரமணிய சிவா பிறந்தநாள் சிறப்புரை. நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடியில் நடத்தப்படும் அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/10/2026. தேர்வு கட்டணங்களை இ சலான் மூலம் இணையதளத்தில் மட்டுமே செலுத்த வேண்டும். விண்ணப்பங்களை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் எண் 0/43/42/28/80/99 மற்றொரு இலக்க எண் 90/80/27/61/72 என்ற எண்களை தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லும். உங்க குட்டி செல்லுங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவங்களுடைய திறமைகளை அந்த நிகழ்ச்சியில வெளிப்படுத்தலாம். 9:05 அழகு குட்டி செல்லும். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 8:30 நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். சாதாரண ஒரு வாலிபன் விறகு வெட்டி ஒன்னும் கிடைக்காம இருந்த போது ஒரு பெண்ணை பார்த்தான். பின்னாடி போனா மாளிகை, அங்க அழகான பெண் இருந்தாங்க. ஆச்சரியப்பட்டான். அப்படிப்பட்ட நேரத்துல 3 பேர் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒத்த கண்ணா இருந்துச்சு, புருவமெல்லாம் வலிக்கப்பட்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாட்டினுடைய கலிபாவும் மந்திரியும் மேக்கப் ஆளும் மார்வேஸ்ல வந்தாங்க. இப்ப இந்த பெண்கள் வந்து எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, என்ன நடக்குதுன்னு கேட்டான். அப்படி கேட்ட உடனே அவனை கொள்றதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அவன் சொன்னேன், நான் சாருக்கு முதல்ல இந்த 3 ஒத்தக்கண்ணுக்காரங்களுடைய கதையை கேட்டு சாகுறேனே அப்படின்னா, அதுல முதல்ல ஒரு ஒத்தக்கண்ணை கதை சொல்லி முடிச்சிட்டான். 2வது ஒத்தக்கண்ணுடைய கதையும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதுல வந்து அவன் என்ன அப்படின்னா, இந்த பூதத்துக்காக ஒரு கதை சொன்னான். நன்றி கேட்டவர்களே பூதம் மன்னிக்கிறப்ப நீங்க ஏன் மன்னிக்கப்படாதுன்னு சொன்ன கதையெல்லாம் கேட்டுச்சு அந்த பூதம். அதெல்லாம் சேர்த்தா நீ வாழ் இல்லாத குரங்கா போ அப்படின்னு சொல்லி சாமி கொடுத்துட்டு அது வெட்டுக்கு போயிடுச்சு. இவன் என்ன பண்ணா, வாழ் இல்லாத குரங்கா அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் ஊருக்குள்ளே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வருவான், அதில் தாவி ஏறி போயிட்டான். கப்பலில் இவனை கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் அந்த தலைவன் வந்து சரி விடுங்க பரவாயில்லன்னு விட்டாங்க. இவன் அங்கேயே இருந்து அந்த தலைவனோட அவனுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த கப்பல் ஒரு ஊருக்குள்ள நின்னப்போ அங்கேருந்து படகுல வந்த அந்த ஊர் அதிகாரி ஒருத்தான் ஒரு ஓலையை கொடுத்தான் அந்த தலைவன்கிட்ட. அவன் வாங்கி பார்த்தா அதில் அந்த நாட்டினுடைய மந்திரி நல்லா எழுதக்கூடியவரான். அப்படி எழுதக்கூடிய அமைச்சர் இறந்துட்டாரான். இப்போ அந்த இடத்துல ஆள் இல்லையே, யாராவது ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக எல்லாருடைய கையெழுத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்களாம். அப்போ கப்பலில் இருக்க எல்லாருமே மந்திரி வேலைக்கு ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தாங்க. இந்த குரங்கு வாழ் இல்லாத குரங்குக்காரன் நான் எழுதுறேன்னா.

0: சரி எழுதினோடனே இவனுடைய கையெழுத்து அழகை பார்த்து அரசர் கூப்பிட்டாரு. இவன் போனால் அங்கே போய் அந்த அரசருக்கு உதவியாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அரசரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அரசருடைய மகள் வந்து இவனை வியப்போட பார்த்துட்டு, அப்பா இவன் குரங்கு இல்லை, மனிதன், அறிமுகம் இல்லாத மனிதர்களை ஏன் உள்ளே கூப்பிட்டு வரீங்க, என்னம்மா அப்படி சொல்கிற, இவன் இவன் குரங்கு தானே, வால் இல்லாத குரங்குன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், இருங்க அப்படின்னுட்டு தன்னுடைய மந்திர சக்தியால் இவன் மேலே ஒரு இது பண்ணோடனே இவனுடைய உருவம் மாறி அவன் பழைய உருவத்துக்கு வந்துட்டான். உடனே மன்னர், சரி உனக்கு இவனையே திருமணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஒரு பெரும் பூதம் ஒன்று தோன்றுது. பூதத்தோட இளவரசி சண்டை போடுறப்ப இவன் தலைமுடி எடுத்து எறிய அது ஈட்டியாக போச்சு. ஆனால் பூதம் நெருப்பு ஜுவாலி அடிச்சிச்சு. இவன் பதிலுக்கு என்ன பண்ணா, இவளும் நெருப்பு ஜுவாலி அடித்தா. பிறகு அது வந்து மாதுளை பலமாக மாறிச்சு. இவ கோழியாக மாறி முத்துக்களை புறத்திங்க ஆரம்பித்தா. அதில் தப்பிச்சு மீனாக மாறினான் பூதம். கடைசியில் அதீதமான நெருப்பில் ரெண்டு பேரும் எரிஞ்சு போகிறப்ப அந்த நெருப்பு ஜுவாலையில் ஒரு பகுதி என் கண்ணில் பட்டு எனக்கு ஒரு கண்ணு குருட்டாக போச்சு. இதோட மட்டும் இல்லாமல் ராஜா என்ன பண்ணார், என் மக சாவுக்கு நீ தானே காரணம், உன்னை கொல்ல போகிறேன்னாரு. ஐயோ என்னை விட்டுருக்கண்ணே, என் கண்ணில் முழிக்காத போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாரு. நான் என்ன பண்ணேன், வேறு யாருக்கும் தெரிஞ்சால் கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு புருவத்தை சிரச்சிட்டு கண்ணு இல்லாமல் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெண்டாவது அந்த ஒற்றை கண்ணன் தன்னுடைய கதையை சொல்லி முடித்தான். சரி இப்போ மூணாவதாக ஒரு ஆள் இருக்கான், அவங்க கதையும் கேட்டுட்டு எங்களை நீங்கள் கொள்ளலாமேன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு அந்த பெண்கள் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மூணாவது ஒற்றை கண்ணன் தன்னுடைய கதை சொல்ல போகிறான். நான் ஒரு நாட்டின் இளவரசன், என் தந்தையார் பெயர் காஜிப், என்னுடைய பெயர் அஜிப் என்பது. நல்லபடியாக தான் வாழ்ந்து வந்தேன், ஆனால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அப்படியான ஒரு சூழலில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் சந்தித்த விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம். காந்த மலைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க முடியாது. விதியிலிருந்து தப்ப முடியுமா ஒருத்தன், நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இந்த விதியிலிருந்து தப்ப முடியுமாங்கிற விஷயத்தை இந்த கதையிலேயே சொல்கிறாங்க. இவங்களுக்கு விதி பற்றிய நம்பிக்கை இல்லை, ஆனால் இதை சொல்கிறாங்க. இதே கதை விக்ரமாதித்யன் கதையிலையும் வரும். இதே கதை விஜயபுரி வீரன்கிற படத்தில் ஒரு பகுதியாக வந்து ஆனந்தன் அதில் கதைலாம் என்ன நடிச்சிருப்பார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: பண்பலை இசைக்கும் நீரும் காலை 8:35. வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸ். நடக்கிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். அறிமுக நேர்கள் பங்குபெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பூபதி.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 6 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 6 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: வைக்கிங் பனியூஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வழங்கி கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் சமர் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியை சார்ந்த தர்மன்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 101.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். முகத்தில் கருமா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சரும ரோக

0: வாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டுருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோடய கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: பொன்னியின் புதுப்புனல்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. படையப்பா திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியை சார்ந்த சேட்டு

0: ஒழித்த பாடலோடு வைக்கிங் பனியன் சென்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சென்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். திட்டமில்லாத வாழ்வு, ஒளி இல்லாத வீடு, அதனால எது செஞ்சாலையும் பிளான் பண்ணி செய்வோம், சந்தோஷமா இருப்போம். நிறைவு பெற்றது பொன்னியின் புதுப்புனல். நன்றி, வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: காந்தியடிகள், என்னை பொறுத்தவரை கடவுள் என்பது வாய்மையும் அன்பும் தான். கடவுள் என்பது ஒழுக்க நெறியும் அறவழியும் தான். கடவுள் என்பது அச்சமின்மைதான். கடவுள் என்பது மனச்சாட்சி. நாத்திகவாதியும் இந்த கடவுளை மறுக்க முடியாது என்றார் நம் தேசப்பிதா. உழைக்காமல் உண்பது திருட்டுக்கு சமம் என்பார் காந்தியடிகள். அந்த கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருந்தார். மகாத்மாவை அரை நிர்வாண பக்கிரி என்று எள்ளி நகையாடிய சர்ச்சிலின் நெருங்கிய உறவினர் ஷெரிடன் என்ற பெண்மணி காந்தியை சிலையாய் வடிக்க விரும்பினார். ஷெரிடன் சொன்னார், நீங்கள் அமைதியாய் அமர்ந்திருங்கள், நான் சிலை வடிக்க வேண்டும் என்றார். காந்தியடிகள் சொன்னார், நீங்கள் சிலை வடிக்கும் வரை வீணாக என்னால் அமர்ந்திருக்க முடியாது. என் வழக்கப்படி நான் நூல் நூற்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையில் ஈடுபடலாம் என்று ராட்டையில் நூற்கத் தொடங்கிவிட்டார். இறுதி மூச்சு வரை ஓயாமல் உழைத்த மகாத்மா காந்தியடிகள். காந்தியடிகளை மகாத்மா என்று அழைத்தது தமிழகம். மகாத்மா பட்டத்தை சுதேசமித்திரன் பத்திரிகைதான் முதலில் ஜி சுப்பிரமணியர் தலையங்கத்தில் எழுதினார் மகாத்மா காந்தியடிகள் என்று. பாரதி காந்தியடிகளை மகாத்மா என்று அழைத்தார். கணேசன்கோ என்ற பதிப்பகம் தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளின் உரையை மகாத்மா காந்தியடிகளின் உரை என்று பதிவு செய்தது. மகாத்மா என்று உலகம் அழைக்கும் முன்பு தமிழ் மக்களும் தமிழகமும் உள்ளுணர்வோடு மகாத்மா என்று அழைத்தார்கள். அந்த மகாத்மா வாழ்க்கையின் கடைசி பொழுதில் சொன்னார், வெள்ளையருக்கு எதிராக அவர் வாழ்ந்தவில்லை.

0: துப்பாக்கி தூக்கவில்லை. அகிம்சை என்ற ஆத்ம சக்தியை தான் ஆயுதமாக தாங்கினார். அவர் படைத்தளபதி இல்லை, தத்துவ ஞானியும் இல்லை, மா முனிவரும் இல்லை, மகா கவிஞரும் இல்லை, கம்பீர தோற்றம் கொண்டவரும் இல்லை. அவருடைய பலம் ஒளிவு மறைவற்ற சத்திய வாழ்க்கை, தன்னலமற்ற தியாகம். அவர் தன் கடைசி நாளில் வருத்தத்தோடு சொன்னார், என் தேசம் என்னோடு இல்லை என்றார். உயிரும் தசையும் உள்ள இம்மாதிரியான மனிதன் ஒருவன் உலகில் நடமாடினான் என்பதை வருங்கால தலைமுறை நம்ப மறுக்கும் என்றார் ஐன்ஸ்டீன். அந்த மனிதர்தான் என் இந்தியா என்னோடு இல்லை என்றார். 125 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் வாழ விரும்புகிறேன் என்றவர் வெகு விரைவாக நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டார். ஆனால் கரன்சி தாள்களில் காந்தியின் உருவம் அலங்கரிக்கப்படுகிறது. மக்கள் மனங்களில் காந்தியம் அணிவகுக்க வேண்டும். மக்கள் மனங்களில் காந்திய உணர்வுகள் நிறைந்து நிற்க வேண்டும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

இனிய காலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நிதானம் தவறாமல் நடைபோடுங்கள். வெற்றியை உங்கள் வசமாக்காவிட்டாலும் நீங்கள் தோல்விகளை தாங்க வலிமை பெறுவீர்கள் என்ற சிந்தனை வரிகளோடு நாம் இணைவது வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக. ஞாயிற்றுக்கிழமை அழகு குட்டி செல்லம் அப்படின்னாலே நம்ம வீட்டு குழந்தைகள் நம்மளோட பேசுவதற்கு தயாராக இருப்பாங்க. குழந்தைங்க உங்களுக்கு தெரிந்த கவிதை பாடல் ஆகியவற்றையெல்லாம் எங்ககிட்ட சொல்லலாம், சின்னதாக கதையும் சொல்லலாம். பெற்றோர்களுக்கான ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு குழந்தைங்கள பேச வைக்காதீங்க. அப்படி பேச வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த குரல் வந்து சரியான முறையில் வெளியே கேட்காது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கரில் போடாமல் அவங்கள பேச வைங்க. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைங்க பங்கேற்று உங்களுடைய கவிதைகள் பாடல்கள்லாம் பாடுவதற்கு 0-43-42-24-40-30 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் சுட்டி குழந்தைகள் நம்மளோடு பேசலாம்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் எல்ஐசி பில்டிங் எதிரில் ஏஆர்ஏ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இன்று முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
3: நேரம் 9:11 வானொலியில் வசந்தும் இன்று அழகுக்குட்டி செல்லமாக நம்மளோட பேச இருக்கக்கூடிய முதல் அழகுக்குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? காயத்ரி. காயத்ரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
4: நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறோம்.
3: குட்டி ஸ்டோரியா? சொல்லுங்க கேப்போம்.
4: ஒரு கத்திரிக்கா, ஒரு ராஜா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம்.
3: சரி.
4: அந்த ராஜா வீட்டுல ஒரு கத்திரிக்காய் தோட்டம் இருந்துச்சா.
3: சரி.
4: அந்த கத்திரிக்காய் தோட்டம் ரொம்ப, அந்த கத்திரிக்காய் ரொம்ப சுவையா இருக்குமா. கத்திரிக்காவில அப்ப ஒரு டைம் ராஜா வந்துட்டு விருந்து கூப்பிட்டாராம். தெனாலிராம எல்லாருமே கத்திரிக்காய் பொறிக்கிறது, அந்த தெனாலிராம எல்லாத்தையும் விருந்து கூப்பிட்டப்போ ராஜா விருந்துக்கு போனாரா. அப்ப சரி, கத்திரிக்காய் எல்லாம் சமைச்சு போட்டுக்கோ. தெனாலிராம சாப்பிட்டுட்டு, என்ன இவ்ளோ சுவையா இருக்கு, நான் வரைக்கும் இதை வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு
3: சொன்னாராம்.
4: அப்புறம் சாப்பிட்டு விருந்தெல்லாம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெனாலிராமர் வந்துட்டு எங்க மனைவி கிட்ட,

0: என்ன இவ்ளோ சுவையா இருக்குதே சானா, தாத்தா வீட்டுல சாப்பிட்டேன், இன்னைக்கு விருந்து கூப்பிட்டாரு, கக்க நல்லா சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாராம். அப்புறமேட்டு சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மனைவி இருந்துட்டு எனக்கு இந்த கத்திரிக்காய் வேணும், நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசையா அடம் பிடிச்சாங்களாம். அப்புறமேட்டு சரி தெனாலிராமன் போய் நைட்ல திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாது போய் ராஜா அரண்மனையில இருந்து அந்த தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்து மனைவிக்கு தந்தாராம்.
1: சரி,
0: மனைவி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னதுக்கு தெனாலிராமன் வந்துட்டு பையனுக்கு வேண்டாம், பையனுக்கு கொடுத்தா அவன் வந்துட்டு நாளைக்கு போய் வளரி வச்சிருவான், அதனால நம்ம திருந்து தெரியறோம் ராஜா நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லறாராம். அதுக்கு அவர் வந்துட்டு அதுக்கு மனைவி இருந்துட்டு இல்ல பையனுக்கு கொடுக்கணும் பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்றாராம். சரி குடுக்கறதுக்காக ராஜா இருந்துகிட்டு அந்த பையனை மெல்ல எழுப்பி அப்படியே அவன் மேல தண்ணி தெளிக்கிறாராம். அப்புறமேட்டு சரியா ஃபேமிலியோட கத்திரிக்காய் சாப்பிட்டோன்னே காலையில பார்த்தா கத்திரிக்காய் தோட்டத்துல கத்திரிக்காவே காடமா, ராஜா யார் கத்திரிக்காய் திரையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டும் கேட்டுட்டு இருக்கிறாராம். அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த கத்திரிக்காய் இருந்து கேட்டு தெனாலிராம், அப்புறமேட்டு ஒரு அரசர் இருந்துட்டு கன்ஃபார்ம் தெனாலிராமன் தான் கத்திரிக்காய் திருடி இருப்பான், திருட்டு மொழி முடிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு.
1: சரி,
0: அதுக்கு அதுக்கு தெனாலிராமன் வந்துட்டு நானா கத்திரிக்காய் திருடல அப்படின்னு சொல்லும் போது அப்புறமேட்டுக்குதான் இருந்துகிட்டு ஒருத்தரும் இல்ல தெனாலிராமன் தான் கத்திரிக்காய் திருடி இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது அவன் தான் திருட்டு மொழி முடிக்கிறான் அப்படின்னு சொல்லும். அப்ப இல்ல தெனாலிராம இருந்துகிட்டு என்னோட பையனை வேணா கூப்பிட்டு கேளுங்க, நான் கத்திரிக்காய் திருடல அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிடுறாங்களாம். அப்ப பையன் இருந்துகிட்டு நைட்டு மழை வந்துச்சு, நான் நைட்டு மழை வந்துச்சு எங்க அம்மா கத்திரிக்காய் குழம்பு பண்ணி தந்தாங்க அப்படின்றாங்களாம். தெனாலிராம வந்துட்டு பாரு அரசே நைட்டு மழை வந்துச்சு, நீங்க பையன் சொல்றான் என் பையன் வந்து ஏன்னா லூசாட்டு பேசிட்டு இருக்கா, நைட்டு மழை வரல, நீங்களே பாத்தீங்களா மழை எங்க வந்துச்சு அப்படின்னு தெனாலிராம சொல்றாராம். அப்புறமேட்டுக்கு பயர் இருந்துட்டு இல்ல நைட்டு மழை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களாம். அப்புறமேட்டு அரசு இருந்துட்டு நைட்டு மழை வரல, இவங்க பையன் வேற ஏதோ சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கத்திரிக்காய் யாரு திருடனாங்களே தெரியல அப்படின்னு லாஸ்ட் வரி கண்டுபிடிக்கலையா.
1: ஓ சரி, லாஸ்ட் வரி கண்டுபிடிக்கலையா.
0: சொல்லிட்டேன் சார், ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா திவ்யாவ பேசலாம்.
1: சரி கொடுங்க.
2: ஹலோ
1: திவ்யா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ரெண்டு பேரும்?
2: நான் ஆத்திவேலூர் மேச்சேரியில.
1: ஓ சரி சரி, திவ்யா என்ன சொல்லப் போறீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து புக்ல இருந்து ஒரு சின்ன பாடல்.
1: சரி பாடுங்க.
2: வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாலி வாலியவே, வானம் மலர்ந்தது அனைத்தும் மலிந்திடு வன்மொழி வாலியவே, ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி சிப்பண்டு வாலியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாலியவே.
1: நன்றி நன்றி நன்றி, அருமையா பாடுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம கூட பேச இருக்கக்கூடிய அளவுக்குட்டி செல்லம் வருக, வணக்கம். அவங்க வந்து இணைப்புல இருந்து விடைபெற்றாங்க. இந்த மாதிரி கதைகள் பாடல்கள்லாம் வந்து சொல்கிறதுக்கு அளவுக்குட்டி செல்லங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்மளுடைய நிலைய தொலைபேசி எண்கள் 0343 42 24 30 ஆகிய எண்களை அழைக்கலாம். 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டும் நம்ம கூட நம்மளுடைய அளவுக்குட்டி செல்லங்கள் இன்றைக்கி பேசலாம்.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7222975555.
6: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.

0: رشا سنفلاور اويل.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நேரம் 9:18 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த அளவுக்கு டிச்செல்லம் அருகே வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: பிரணவ்.
2: பிரணவ் எங்கிருந்து பேசுறீங்க? பிரணவ் காமராஜ் நகர்ல இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? சொல்லுங்க. கேக்கலையம்மா நீங்க பேசுறது, திருப்பி சொல்றீங்களா எங்களுக்காக? சொல்லுங்க. சத்தம் கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்து பேசுங்க பாப்போம். சரி.
3: ஃப்ரைடே. சாட்டர்டே.
2: ஓ, அவ்வளவுதான். வீக் டேஸ் சொல்லிட்டீங்க. மந்த் சொல்றீங்களா எங்களுக்கு?
3: ஜனவரி. பிப்ரவரி. மார்ச். ஏப்ரல். மே.
2: சரி.
3: ஜூன். ஜூலை.
2: ஓகே.
3: ஆகஸ்ட். செப்டம்பர். நவம்பர்.
2: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சரிங்களா? நன்றி பிரணவ். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் அழகுக்குட்டி செல்லம் வருக, வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: தர்மபுரியில இருந்து ஆதன்யா பேசுறேன்.
2: ஆரண்யாவா ஆதன்யாவா?
4: ஆதன்யா.
2: ஆதன்யா பேரே நல்லா இருக்கே. சரி ஆதன்யா, என்ன சொல்ல போறீங்க?
4: போயம் சொல்றேன்.
2: போயம் சொல்லுங்க.
4: வெள்ளை வாசிய பேபி, யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ், ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் த டெண்டர்னஸ், கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம், யூ வுட் லுக் அப் இன்டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் ஷோ லைக் யூ வேர் த டேட் டியூஷன் ஃபார் மீ, தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் யுவர் ஃபாதர்ஸ் லவ் seems it was sent to me from some place up above. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero and I wanted to tell you so.
2: Punjicha? இன்னும் பேச நிறைய சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தனே, கேட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. சரி ஆதன்யா, சூப்பராக சொன்னீங்க எங்களுக்காக போயம். இந்த போயம் எங்கேருந்து சொன்னீங்க? புக்கில் இருந்து சொன்னீங்களா? சரி சூப்பர், நல்லா அருமையாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சரிங்களா? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக, வணக்கம். வணக்கம். ஹலோ, யாருங்கன்னு பேசுறீங்க?
5: திவ்யா.
2: திவ்யா, திவ்யா எங்கேருந்து பேசுறீங்க? திவ்யா தாரமங்கலத்துல இருந்து பேசுறீங்களா? சரி திவ்யா, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க கேப்போம். என்னாச்சு பாடுங்க. வானொலி கிட்ட இருந்து, திவ்யா வானொலி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க பாப்போம், அப்பதான் நீங்க பேசுறது எக்கோ இல்லாம கேக்கும்.
5: பசி தீர்த்த தலை தருவேன் கட்டிருந்தே கட்டிருந்தே கடித்து விட்டதை

0: அதுக்கப்புறம்
1: பறந்து போகாதே, நல்லா பழுத்து பழம் தருவேன், பறந்து போகாதே.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்.
0: சரி சூப்பர். உங்களுக்கா கைத்தட்டல் கொடுக்கலாமா? சரி, உங்களுக்கா ஏதோ கைத்தட்டல் கொடுக்குறோம் பாருங்க. தேங்க்யூ. அடுத்த கணிப்பில் காத்திருக்கும் அழகுக்குட்டி செல்லம் வருக. வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? தும்மலாளியிலிருந்து. முகித். முகித், என்ன சொல்ல போறீங்க
2: இன்னைக்கு?
0: ஏபிசிடி சொல்ல போறீங்க? எங்களுக்குலாம் எனக்கு தெரியவே தெரியாது, சொல்லி கொடுங்க பாப்போம். டிசர்ட். சூப்பர். சரி, வேற ஏதாவது சொல்றீங்களா? ஓ, முதல்ல கேபிட்டல் ஏபி சொன்னீங்க, இப்ப சுமால் ஏபி சொல்றீங்களா? சரி முகித், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரியா, அழகா ஏபிசிடி சொன்னீங்க. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து தொடர்ந்து அவங்களோட பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் எல்ஐசி பில்டிங் எதிரில் ஏஆர்ஏ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இன்று முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருகிறேன்.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: நேரம் 9:30 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி 102.5 மற்றும் ஏற்காடு 103.7 வானொலியில் வசந்தம். இன்னைக்கு அழகு குட்டி செல்லமாக வளம் வந்துட்டு இருக்கு. நேர்கள் கவனத்திற்கு, இன்று காலை 10:20 தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 நீங்கள் கேட்டவை. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கட்சிவின் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, தருமபுரி 102.5 மற்றும் ஏற்காடு 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின், விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஓவியா பேசுறீங்களா? ஓவியா என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு இன்னைக்கு? பாடுங்க பாப்போம்.
1: அருளை பெருகி அறிவு அருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்து வரும் மாவிக்க அருங்கனைய இன்பம் பொறுத்து கண்ணின்றி சொத்து காப்பா செய்து தம்பி பாவலர்.
0: சரி, வேற ஏதாவது சொல்றீங்களா? ரொம்ப குட்டி பாட்டா பாடிட்டீங்க, இன்னொன்னு சின்னதா சொல்லுங்களேன் எங்களுக்காக. சொல்லுங்க.
1: மேற்கு தொடர்ச்சி
0: ஓவியா, ஓவியா வானொலி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க பாப்போம். உங்க குரல் ஒழுங்கு நல்லா கேட்கணும்ல, எல்லாரும் கேட்கணும்ல. வானொலி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஸ்பீக்கர் போடாம பேசுங்க பாப்போம்.
1: மேற்கு தொடர்ச்சியிலிருந்து மலையோரத்திலிருந்து ஒரு காட்டுல யானைங்க கொண்டு வாழ்ந்துச்சு. அதுல ஒரு குட்டியான சேட்டக்காரன் திடீரென திடீரென காணாம போயிடும். இனி அதை விட கூடாது யானை தெரிஞ்சுக்கிட்டு. அது பின்னாடியே கிண்ணாடியான யானை வந்து எங்க எப்பையும் சாப்பிடாம எங்கெங்கயோ போயிடும்.
0: அவ்வளவுதானா?
1: அடுத்த நாள் வந்து யானைங்க கூட்டத்துல அது எங்க போக மாட்டேன்னு அடுத்த நாளே காணாம போயிடுச்சு.
0: சரி, சூப்பர், அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். சரியா, இப்ப காத்திருக்கக்கூடிய அடுத்த அளவு குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
2: சோஃபிதாவா? சௌமிதா.
0: சௌமிதா, சௌமிதா பேர் நல்லா இருக்கே. சௌமிதா என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
2: திருக்குறள்.
0: திருக்குறள் எத்தனை சொல்ல போறீங்க? பத்து திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
2: அகரமுதலை எழுத்தெல்லாம் பாதிபகவன் இவர் தேவனாக தீயினால் சுட்ட போல் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவரே பாசத்தினால் செய்த உதவி சிறுநலும் நாட்டில் பானு தெரியுது பற்க கசடர கற்பவை கற்றபின் அதற்கு
0: உங்களோட கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க பாப்போம். வானொலி கிட்ட இருந்து கொஞ்சம் நல்லா கேக்குற இடத்துல இருந்து பேசுங்க. சவுண்ட் நிறைய எக்கோ வருது பாருங்க.
2: கல்வி ஒருவருக்கு மாடல மற்ற அவை எழுத்தும் கண்ணுந்த வாழ்மையிற்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுதல் தொகுத்தற்று எல்லாம் தலை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் தன்னஞ்சறிவது பொய்ய தந்தனருக்கு பொய்யக்க பொய்த்தபின் தன்னஞ்சு தன்னை சுடும் தேவத்தார் ஆவல் என்னும் முயற்சிதன் மேல்வத்த கூறுகிறோம் என்ன செய்தாலே ஒருத்தல் அவன் ஆட நன்னையன் சேர்த்திவிடல் என்னென்று.
0: அவ்வளவுதானா? கடைசி மூணு குரல் ஏன் வேக வேகமா சொல்லிட்டீங்க? அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, சூப்பரா சொல்லிட்டீங்க சௌமிதா, வாழ்த்துக்கள். பெற்றோர்கள் கவனத்திற்கு, உங்களுடைய குழந்தைங்களோட குரல் வந்து நல்லா கேட்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுறாங்க, அவங்களுடைய குரல் நல்லா கேட்கணும்னா ஃபோனை ஸ்பீக்கரில் போடாதீங்க. அதே மாதிரி வானொலிக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்து குழந்தைங்கள பேச வைங்க. நேரம் 9:37 அளவுக்குட்டி செல்லம்ல. அடுத்ததாக நம்மளோட பேச இருக்கக்கூடிய அளவுக்குட்டி செல்லம் வருக. வணக்கம். அவங்க இணைப்புலேருந்து விடுபட்டாங்க. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் அளவுக்குட்டி செல்லம் வருக. வணக்கம். வணக்கம்,
3: நாங்கள் சேலம் வாணிம்பட்டியிலேருந்து பேசுகிறோங்க.
0: வாணிம்பட்டியிலேருந்து யாருக்கு பேசுகிறீங்க?
3: இதான் குழந்தைய என்கிட்ட கொடுக்குறேன்.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: அளவு குட்டி செல்லம்ல அடுத்ததாக நம்ம கூட பேச இருக்கக்கூடிய அளவு குட்டி செல்லம் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?

0: குழந்தைகிட்ட கொடுக்குறீங்களா? சரி கொடுங்க. சரணேஷ் சொல்லுங்க. சரணேஷ் என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? கவிதை சொல்ல போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, இல்ல ஏதாவது குட்டியா கதை சொல்ல போறீங்களா? பாடல் பாடுங்க.
1: அண்ணர் அறிவை தரலாகும், அதுவே தமிழ் குரலாகும், பொறுப்பற யாரையும் போலாது, போற்றாத அறிவு நிகழாது, கொல்லா விரதம் தெரியாத கொள்கை தெரியாத நெறியாக எல்லா மனிதனும் இந்துக்கு வாழ அதுவும் பார்ப்போம்.
0: முடிஞ்சா?
1: அவ்வளோதாங்க சார்.
0: அவ்வளோதானா? வேற ஏதாவது குரல், சின்னதாக திருக்குறள் ஏதாவது சொல்றீங்களா எங்களுக்காக?
1: தெரியாதுங்க சார்.
0: திருக்குறள் தெரியாதா?
1: தெரியாது.
0: என்ன படிக்கிறீங்க?
1: செவன்த்துங்க சார்.
0: செவன்த்தில் திருக்குறள் இல்லையா? சரி ஓகே சரணேஷ், நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம அழகுக்குட்டி செல்லங்களோட பேசலாம். பேசுவதற்கு முன்பாக

0: என்ன படிக்கிறீங்க?
1: செவன்த்துங்க சார்.
0: 7th திருக்குறள் இல்லையா?
1: இல்லைங்க சார்.
0: சரி, ஓகே சார், நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம அழகுக்குட்டி செல்லங்களோட பேசலாம். பேசுவதற்கு முன்பாக

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: வானொலியில் வசந்தம் அளவுக்குட்டி செல்லமாக வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம கூட பேசிருக்க அளவுக்குட்டி செல்லம் வருக, வணக்கம். இணைப்புல இருந்து விடைபெற்றுட்டாங்க. வானொலி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து குழந்தைங்க பேசினாங்க அப்படின்னா, ஸ்பீக்கரில் போடாமல் பேசினாங்க அப்படின்னா, அவங்களுடைய குரல் வந்து அந்த எக்கோ இல்லாமல் அந்த ஒலி இல்லாமல் கண்டிப்பாக கேட்கும். அதனால பெற்றோர்கள் வந்து அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கூட பேச இருக்கக்கூடிய அளவுக்குட்டி செல்லம் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க? திவ்யாவா? இப்போதான் ஒரு திவ்யா பேசுனாங்க, அதே திவ்யாவா இல்லை வேற திவ்யா பேசுறீங்களா? வேற திவ்யா பேசுறீங்களா? சரி திவ்யா, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? சொல்லுங்க கேட்போம். அவ்வளவுதானா? அவ்வளோதானா? சரி, நாங்கள் இன்னும் நிறைய இருக்கும்னு நினச்சோமே, சின்னதாக சொல்லிட்டீங்க திவ்யா. சரி திவ்யா, ஸ்கூல் போகணுமா நாளைக்கு? நாளைக்கு ஸ்கூலா உங்களுக்கு? சரி ஓகே. சரி திவ்யா, எங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் சொல்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்கிறீங்களா எங்களுக்கு? தன்சிகா தான் க்ளோஸ் ஃப்ரெண்டா? சரி திவ்யா, வாழ்த்துக்கள். சரியா, அருமையாக ஒரு பாட்டு சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம கூட பேசுறக்க அளவுக்குட்டி செல்லம் வருக, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கும்.
4: ஹோல்டில் போட்டு போயிட்டீங்க, சரி திருப்பி லைனுக்கு வாங்க. அழகா வணக்கம் சொன்னீங்க. 9:43. நேர்களை உங்களுக்கு கவனத்திற்கு இன்று கலை 10:20 நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 0:43, 42, 24, 40, 30 அப்படிங்கிற கச்சுவீனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலை நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கணும். உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலும் இன்றைக்கி காலை 10:20 நீங்கள் கேட்டவையில் நீங்கள் கேட்டு ரசிக்க வளம் பெறும். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் அளவுக்குட்டி செல்லம் வருக, வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அஸ்வினா?

அஸ்வின், என்ன சொல்ல போறீங்க அஸ்வின்? எங்களுக்கு சொல்லுங்க கேட்போம்.

சரி அஸ்வின், அழகா ஜானி ஜானி யஷ்பாபா சொன்னீங்க, தேங்க்யூ. அடுத்த இன்னொன்று சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க. ஆனால் கொஞ்சம்

0: சரி அஸ்வின், அழகாக ரெண்டு ஒரு போயமும் ஒரு பாட்டும் பாடினீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம அழகு குட்டி செல்லங்களோட பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
1: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும், 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
5: நேரம் 9:52. இன்னைக்கு அழகுக்குட்டி செல்லமாக வானொலியில் வசந்து பலம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம கூட காத்துட்டு இருக்க அழகுக்குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யாருங்கிட்ட பேசுறீங்க?
6: எட்டுமாத்துப்பட்டியிலிருந்து மயிலேஸ்வரன்.
5: மயிலேஸ்வரன், என்ன சொல்ல போறீங்க மயிலேஸ்வரன்? எங்களுக்கு
6: பாட்டு.
5: பாட்டு பாடுங்க கேட்போம்.
6: அன்னை தமிழே, அன்னை தமிழே, என்னாவி கலந்தோளே, என்னை வளர்ப்பாளே, என்னில் புகழ்வதற்கே உலகில் பெயர் பெற்றேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி துணந்து புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராசன்.
5: அவங்க பாடின பாட்டா அது? சரி, சூப்பரா சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? தெரியாதா? ஒரே ஒரு பாட்டு தான் சொல்லணும்னு வந்தீங்களா? சரி, சூப்பரா பாடுனீங்க. உங்களுக்காக பாருங்க, கைத்தட்டல் கொடுக்கறாங்க எல்லாரும். அருமையா பாட்டு பாடுனீங்க மயிலேஸ்வரன், வாழ்த்துக்கள். சரிங்களா? நேரம் வந்து 9:54. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானொலியில் வசனம்ல அழகுக்குட்டி செல்லமாக அலமர்ந்துருக்கு.

0: நிறைய அளவுக்குட்டி செல்லங்கள் வந்து நம்மளோட பேசிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் பாடல்கள், சில பேர் வந்து கதைகள் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் கூட ஒரு அளவுக்குட்டி செல்லம் வந்து சொல்லிட்டு போனாங்க. தொடர்ந்து நம்ம அளவுக்குட்டி செல்லங்களோட பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: நாம தாண்டா.
1: நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில் இருக்கோம். இன்னைக்கு அழகுக்குட்டி செல்லம் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று கதைகள் பாடல்கள் பாடிய அழகுக்குட்டி செல்லங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை கேட்டு நீய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவிந்த், விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நேரம் காலை 10 மணி, நேர்கள் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: வீட்டில் 2 குழந்தைகள், மூத்தது பெண், இளையது ஆண். இருவரும் பள்ளி தவிர்ந்த நேரங்களில் வீட்டில் இருந்தால் ஓயாத சண்டை. பெண் குழந்தை ஏதாவது ஒன்றிற்காகவும் ஆண் குழந்தை அதற்கு எதிராகவும் சண்டையிடுகின்றன. வரவேற்பறையில் தந்தையும் தாயும் அமர்ந்திருக்கின்றனர். குழந்தைகள் இருவரும் தந்தையிடம் வந்து மேவிக்கின்றனர். அந்த தந்தையால் தான் பெற்ற 2 குழந்தைகளும் ஏற்றுக்கொள்ளுமாறு தீர்ப்பு சொல்ல முடியுமா? தடுமாறுகிறார். பெண் குழந்தைக்கு ஏற்ற வண்ணம் தீர்ப்பு சொல்கிறார். பையன் கோபித்து கொண்டு படுக்கை அறைக்கு சென்று படுத்து அழுகிறான். அவனை சமாதானம் செய்ய தாய் கிளம்பி போகிறாள். அன்றாடம் நம் ஒவ்வொருவர் வீடுகளிலும் அரங்கேறுகிற காட்சிதான் இது. ஒரு வீட்டில் ஒரு தந்தையால் தான் பெற்ற 2 குழந்தைகளுக்கும் ஏற்ற மாதிரி நல்லவராக நடக்க முடியவில்லையே, பின் எப்படி ஒரு மனிதனால் எல்லாருக்கும் ஏற்ற வண்ணம் நல்லவனாக நடந்து கொள்ள

0: முடியும்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. வீடுகளில், அலுவலகங்களில், நிர்வாகத்தில் எல்லாருக்கும் நல்லவராக நடந்து கொள்ள முடியுமா ஒரு மனிதனால்? சிக்கலான விஷயம்தான். நிர்வாகத்தில் இதை எதிர்பார்ப்பதும் கடினம்தான். பிரச்சனைகளை பொறுத்து நல்ல விஷயத்திற்காக நாம் சார்ந்து நின்றால் கெடுதல் பண்ணுகிறவர்களுக்கு எதிராக நாம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். நன்றாக வேலை செய்கிறவர்களை பாராட்ட நேர்ந்தால் வேலை செய்யாதவர்களுக்கு பிடிக்காதவர்களாக ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அப்படியானால் எல்லாருக்கும் நல்லவராக நம்மால் நடந்து கொள்ள முடியாதா? எதையுமே கண்டுகொள்ளாமல் இருந்தால் அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளமாகுமா? தெனாலிராமனை நடுவராக வைத்து ஒரு வழக்காடு மன்றம். ஒரு பக்கம் ஒருவர் அவரது அணிக்காக அரை மணி நேரம் பேசினார். சபாஸ், நீ சொல்வதுதான் சரி என்றார் தெனாலிராமன். அடுத்து எதிரணியில் ஒருவர் அவரது அணிக்காக முக்கால் மணி நேரம் பேசினார். சபாஷ், நீ சொல்றதான் சரி என்றார் தெனாலிராமன். பார்வையாளர் பகுதியிலிருந்து ஒருவர் எழுந்து கேட்டார், எப்படிங்க ரெண்டு பேர் சொல்றதும் சரியா இருக்கும்? தெனாலிராமன் அவரிடம், சபாஷ், நீ சொல்றதும் சரி. இப்படி இருந்தால்தான் எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முடியும். ஒன்று தெரியுமா, நான் மட்டுமல்ல, நம்மை படைத்த ஆண்டவனால் கூட எல்லாருக்கும் நல்லவராக நடந்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. வருந்துகிறவர்களுக்கு ஆதரவாகவும் வருத்துகிறவர்களுக்கு எதிராகவும் தான் ஆண்டவனால் செயல்பட முடியும். அப்படியானால் எல்லாருக்கும் நல்லவராக நடப்பதை விட நமக்கு நல்லவராக நடப்பது மட்டுமே சாத்தியம். அதுவே உத்தமமும் கூட. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி, உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் ECG, எக்கோ ஸ்கேன், CBC, ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம், பைசுவள்ளி தர்மபுரி. தொடர்புக்கு 9500 8420. இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
3: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை.
4: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது.
5: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
3: ஆனா கிளைம் பண்றது கஷ்டமா?
4: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 5 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
6: RBI சொல்கிறது,
7: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.
0: நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
8: ஆகாஷ்வாணி. கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
9: விடுதலையின் வரலாறு மையினாலும் எழுதப்பட்டது, குருதியாலும் எழுதப்பட்டது. கொள்கைகளுக்காக தங்கள் வாழ்வை

பெரிதென எண்ணாமல் அர்ப்பணித்தவர்களால்தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓர் இளைஞன், ஓர் லட்சியக் கனவு, ஒரு கொள்கை, கரங்களில் உயிரினம் மதித்த தேசிய கொடி, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் துணிவு, இறுதியில் அழிக்க முடியாத ஒரு தியாகம், இவற்றை இணைத்து ஒரு வரலாறு எழுதப்படுமானால் அது குமாரசாமி என்கிற திருப்பூர் குமரனுக்கே உரிய வரலாறாக நிலைத்திருக்கும். பிறப்பை சரித்திரமாக்கியவர்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாட்டை நேசிக்கும் உள்ளங்களில் என்றென்றும் ஒளிவீசும் விளக்காக சுடர்பவர்தான் இந்த தியாகத்தின் அடையாளமான திருப்பூர் குமரன். திருவள்ளுவர் கூறுகிறார், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று. பிறருடைய துன்பங்களை போக்கியவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருப்பதுதான் வாழ்வியல் ஒழுக்கம். தங்கள் குடும்பத்தினரின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோர் பலர் உண்டு. ஆனால் நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் வாழ்க்கைக்காகவும் தங்களையே தியாகம் செய்து நாம் நன்றியோடு நினைவில் வைத்திருக்க பொருத்தமான வாழ்வை வாழ்ந்தவர் திருப்பூர் குமரன். இயற்கையலில் சூழ்ந்த சென்னிமலை நெசவுத்தறிகளின் ஓசையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையும் நிறைந்த அந்த மண்ணில்தான் ஒரு வரலாற்று நாயகன் பிறந்தார். வரலாற்று நாட்காட்டி விசித்திரமானது. எல்லா நாட்களிலும் சாதனையாளர்களையும் தியாகிகளையும் அது பதிவு செய்வதில்லை. ஆனால் சில நாட்கள் மட்டும் வரலாற்றின் பக்கங்களில் என்றும் நிலைத்து விடுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க நாள்தான் அக்டோபர் 4. அன்றுதான் நாம் என்றென்றும் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய தியாகச்செம்மல் திருப்பூர் குமரன் பிறந்தார். அவரை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் நாச்சிமுத்தும் கருப்பாயி அம்மாளும் ஆவார்கள். தியாகச்செம்மலை பெற்றெடுத்ததால் சென்னிமலைக்கும் பெருமை கிடைத்தது. மக்களின் துயர்துடைக்க காலந்தோறும் யாரேனும் ஒருவர் பிறந்து கொண்டே இருப்பார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் அத்தகைய தியாக திருவிளக்காக உதித்தவர்தான் குமாரசாமி. அவரது இளமை பருவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வறுமையின் காரணமாக ஆரம்ப பள்ளி கல்வியோடு அவரது கல்வி நிறுத்தப்பட்டது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்த நிலையில் இளம் வயதிலேயே திருமணம் நடந்தேறியது. குமாரசாமி பருத்தி அறவை நிறுவனத்தில் பணிபுரிந்தார். தேசப்பற்றிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது தேசப்பற்று. சிறு வயது முதலே மகாத்மாவின் மீது ஈர்ப்பு கொண்டவர். காந்தியின் போதனைகளை ஏற்றுக்கொண்டவராக அவரது வழியை பின்பற்றக்கூடியவராக வலம் வந்தார். குமாரசாமி எப்போதும் கதராடை காந்தி குல்லா என்று தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். பாரத விடுதலைக்கான வேட்கை அவரது உள்ளத்தில் துளிர்விட்டது. அந்த காலத்தில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து தேசபந்து வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியிருந்தனர். குமாரசாமியும் ஆர்வத்துடன் அதில் தன்னை இணைத்து கொண்டார். சங்கத்தின் செயல்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார். அந்த ஈடுபாடுதான் பின்னாளில் அவரை திருப்பூர் குமரனாக மாற்றியது. கொடிகாத்த குமரனாக அவரது வாழ்க்கை நிலைத்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அன்றைய சுதந்திர போராட்ட சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மகாத்மா காந்தியடிகளின் போராட்ட வரலாற்றையும் நினைவு கூற வேண்டும். 2வது பம்பாய் என்று சிறப்பிக்கப்படும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்த திருப்பூர் கதர் உற்பத்தியிலும் முன்னோடியாக திகழ்ந்தது. உழைப்பும் தேசப்பற்றும் இணைந்திருந்த நகரமாக திருப்பூர் விளங்கியது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1930 முக்கியமானது. கடல் நீரில் விலையில்லாமல் கிடைக்கும் உப்பிற்கு கூட ஆங்கிலேய அரசு வரி விதித்தது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்தது. காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டம் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடினர். 1931 காந்தியடிகள் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர் இந்தியாவிற்கு திரும்பிய போது ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை மீண்டும் அதிகரித்தது. இந்த சூழலில் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காந்தியடிகள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இதன் பின்னணியில் 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த செய்தி நாடு

முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் போராட்டத்திற்கு தயாரானார்கள். திருப்பூரிலும் மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்றன. பி டி ஆசர் தம்பதியினர், கே எஸ் ராமசாமி, கே ஆர் ஈஸ்வரமூர்த்தி, பி எஸ் சுந்தரம் உள்ளிட்டோர் தீவிரமாக ஆலோசித்து வந்தனர். திருப்பூரில் வழக்கமாக தலைவர்களின் போராட்டங்கள் நொய்யலாற்றின் மேற்கு பகுதியில் நடைபெறும். அங்கு நடைபெற்ற கூட்டங்களும் எழுச்சியான உரைகளும் குமாரசாமி போன்ற இளைஞர்களின் மனத்தில் விடுதலை வேட்கையை மேலும் தீவிரப்படுத்தின. 1932 ஜனவரி மாதம் 6 நாள் மாலை நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு தயாராவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜனவரி மாதம் 10 நாள் சட்டமறுப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. கோவை மாவட்ட தேசிய வாலிபர் மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட தொண்டர்களும் ஊர்வலத்திற்கு தயாராக வந்திருந்தனர். சென்னிமலை குமாரசாமி, கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ராமன், முருங்கப்பாளையம் நாச்சிமுத்து சுப்பராயன், நாச்சிமுத்து இடுவம்பாளையம் பொங்காளி மாணவன் அப்புக்குட்டி, மூவலூர் சர்க்கரை வளசு நாராயணன் உள்ளிட்டோர் சீருடை அணிந்து குமுறும் எரிமலையாக போராட்டத்திற்கு தயாரானார்கள். கே எஸ் சுந்தரம் எழுச்சி உரையாற்றினார். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் இரண்டு இரண்டு பேராக வரிசையில் நாட்டுப்பற்று முழக்கங்களோடு அணிவகுத்துச் சென்றனர். அவர்களின் கரங்களில் தேசிய கொடியை தவிர வேற எந்த ஆயுதமும் இல்லை. குமாரசாமி, பாரதியார் பாடிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே என்ற வரிகளுக்கு பொருத்தமாக அச்சமின்றி கம்பீரமாக தனது வீர நடையை தொடர்ந்தார். வந்தே மாதரம், காந்திக்கு ஜே, பாரத மாதாவுக்கு ஜே என்ற முழக்கங்கள் விண்ணை தொட்டன. அந்த முழக்கங்கள் ஆங்கில அரசுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தின. ஊர்வலம் புழுதி பறக்கச் சென்று கொண்டிருந்தது. அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தோடு பொதுமக்கள் காத்திருந்தனர். ஊர்வலம் கச்சேரி வீதி வழியாக வடக்கு காவல் நிலையத்தின் முன்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போது சுமார் 30 காவலர்கள் தடிகளுடன் காவல் நிலையத்திலிருந்து ஓடி வந்தனர். முன்னெச்சரிக்கை ஏதும் இல்லாமலேயே தாக்குதலை தொடங்கினார்கள். அகிம்சையை அடிப்படையாக கொண்ட போராட்டப்படை ஆயுதமேந்திய காவலர்களால் தாக்கப்பட்டது. தொண்டர்கள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அந்த தாக்குதலை எதிர்கொண்டனர். பல தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தனர். பி சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். குமாரசாமியின் தலையில் விழுந்த அடியில் மண்டை விளந்து இரத்தம் பீறிட்டது. உடல் சோர்ந்தது, உயிர் ஊசலாடியது. ஆனால் அந்த கரங்கள் மட்டும் சோரவில்லை, அந்த கரங்கள் கொடியை விடவில்லை. ஒரு காவலர் மிகுந்த சிரமத்துடன் அந்த கொடியை அவரது கையிலிருந்து பிடுங்கி தரையில் வீசி எறிந்தார். ஆனால் அந்த நொடியில் குமரன் தனது உயிரை கொடுத்து ஒரு வரலாற்று எழுதி விபட்டு வீழ்ந்த சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோரை காவலர்கள் கட்டை வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். அன்றைய நாள் திருப்பூர் நகரமே மயான அமைதியில் மூழ்கியது. இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற கலக்கம் மக்களின் மனங்களில் நிறைந்திருந்தது. குமாரசாமியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மண்டை உடைந்து இரத்தம் வெளியேறிய நிலையில் அவருக்கு நினைவு திரும்பவில்லை. ஜனவரி மாதம் 10 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமாரசாமி ஜனவரி மாதம் 11 நாள் காலையில் உயிரிழந்தார். அப்போது அவரது வயது வெறும் 28. இளம் வயதில் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒருவர் தனது வாழ்க்கையை தேசத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடைய வீர மரணம் மக்களிடையே பெரும் எழுச்சியை உருவாக்கும் என்று அஞ்சிய ஆங்கிலேய ஆட்சி அவரது உடலை மக்கள் பெருமளவில் காணவும் இறுதி ஊர்வலம் எழுச்சியாக மாறவும் அஞ்சியது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னிமலையில் பிறந்த குமாரசாமி திருப்பூர் மண்ணில் தன் உயிரை தியாகம் செய்தார். அதற்கு பிறகு அவர் திருப்பூர் குமரனாக உருவெடுத்தார். அவருடைய பெயருடன் திருப்பூர் இணைந்தது. அவருடைய தியாகத்துடன் தேசிய கொடி இணைந்தது. அவருடைய இரத்தத்துடன் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றின் ஒரு பக்கம் எழுதப்பட்டது. இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். நமது கைகளில் தேசிய கொடியை ஏந்துகிறோம். அந்த கொடியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அதை உயிரைவிட மேலாக மதித்த ஒரு இளைஞனை நினைவு கூற வேண்டும். அவர் தமக்காக வாழவில்லை, அவர் நமக்காக வாழ்ந்தார். அவர் தன் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்காக தன் உயிரையே கொடுத்தார். குமரனின் உடல் மண்ணில் மறைந்தது.

0: ஆனால் அவரது தியாகம் மறையவில்லை. அவரது குருதி மண்ணில் கலந்தது, ஆனால் அந்த குருதி எழுதிய வரலாறு அழியவில்லை. அவருடைய கரங்களில் இருந்த கொடி ஒரு கணம் தரையில் வீசப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த கொடியின் மானம் ஒருபோதும் தரையில் விழவில்லை. ஏனெனில் அதை தன் உயிரை விட மேலாக காத்த ஒரு இளைஞனின் தியாகம் அதனுடன் இருந்தது. அதனால்தான் திருப்பூர் குமரன் ஒரு பெயர் அல்ல, அவர் ஒரு நினைவு. அவர் ஒரு தியாகத்தின் அடையாளம். அவர் ஒரு தலைமுறையின் தேசப்பற்று. அவர் ஒரு வரலாற்றின் உயிர் ஓவியம். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்தவர்களை நினைவுகூர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையின் முன்னிலையில் நிற்கும் பெயர்களில் ஒன்று திருப்பூர் குமரன். தன் குருதியால் வரலாறு எழுதிய இளைஞன், தன் உயிரால் கொடியை காத்த தியாகி, கொடிகாத்த குமரன். அவருடைய தியாகத்தை போற்றுவோம். அவருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். அவர் காத்த கொடியை மதிப்போம். அவர் தந்த வரலாற்றை மறக்காமல் இருப்போம். ஏனெனில் உயிர் பிரிந்தாலும் தியாகம் பிரிவதில்லை, உடல் மறைந்தாலும் வரலாறு மறைவதில்லை, குருதி மண்ணில் கலந்தாலும் அது எழுதிச் சென்ற வரலாறு அழிவதில்லை. அந்த அழியாத வரலாற்றின் பெயர் திருப்பூர் குமரன். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் நாட்டு விடுதலையின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1957 ஆகஸ்ட் 15 திருப்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு முன்பக்கம் குமரன் நினைவு ஸ்தூபி அமைத்தது. 1991 ஏப்ரல் 7 ஸ்தூபியின் பின்புறம் குமரன் நினைவு மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டது. 1997 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை பொன்விழாவை முன்னிட்டு குமரன் அடிபட்டு வீழ்ந்த நினைவிடம் சீரமைக்கப்பட்டது. திருப்பூரில் சாலை ஒன்று குமரன் சாலை என்றும் கல்லூரி ஒன்று அவரது பெயரை தாங்கியும் வீற்றிருக்கின்றன. 2015 திருப்பூர் குமரன் பிறந்த அக்டோபர் 4 அரசு விழாவாக மாநில அரசு கொண்டாடியது. அவர் பிறந்த சென்னிமலையில் 2004 அக்டோபர் 4 அன்று சிறப்பு தபால் தலை ஒன்று இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. அகிம்சை போராட்டத்தில் தன்னையே நாட்டிற்கு வழங்கிய குமரனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமளிக்கு வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்த ரோடு சேலம்.
8: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை. உங்களுடைய குரலிலேயே உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரலும் இடம்பெறும், நீங்கள் விரும்பிய பாடலும் இடம்பெறும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிடுங்க. சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் நேயரின் குரல் பதிவு.
1: என் பெயர் திருப்பதி, நான் வத்தல் மலையிலிருந்து பேசுகிறேன், 9th ஸ்டாண்டர்ட். எனக்கு இது நீ இருக்கும் நெஞ்சம் உனக்கு பாடல் வேணும்.

0: உங்கள் மனதோடு காணும் பாடிக்கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்
1: இனிய காலை வணக்கம். நெருப்பராங்கோட்டையிலிருந்து வெள்ளையும் பேசுகிறேன். படம் காதலுக்கு மரியாதை, பாடல் ஐயாவோடு திறந்துதான் கிடக்கு. நன்றி.
2: வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்க.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நீங்கள் கேட்டவை நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்க. பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்
5: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். மாங்காபிள்ளை தல்லேஷன் பேசுறோம். 20வது பிறந்த நாள் வாழ்த்துகள். எனக்கு வானத்து போலை படத்திலிருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்தி பாட்டு. நன்றி, வணக்கம்.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பண்பலை பாடும் நீரும் காலை 10:41. உங்கள் இதயங்களை இதமாக தலைட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டவை நேர்களே, இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமாக வளம் வரும். தோழிகள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் பாவேர் விருப்பம் நிகழ்ச்சியில. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து 0343-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்க எல்லாரோட சேர்ந்து நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம். நீங்கள் கேட்டவை
6: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். என் பெயர் பாரதி சீனிவாசன், வாம்பலூர் கோட்டைமேடு பகுதியிலிருந்து. எனக்கு பிடித்தமான பாடல் பார்வை ஒன்று போதுமே படத்திலிருந்து, துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய் என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

0: சவக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: உங்கள் உணர்வோடு உறவாடி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் நேரின் குரல் பதிவு.
1: வணக்கம், சின்னம்பள்ளி சுதாகுமார். படம் ஜே ஜே, பாடல் உனை நான். தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது.
1: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் குறும்பட்டியிலிருந்து பிரணயா. எனக்கு நேருக்கு நேர் படத்திலிருந்து மனம் விரும்புதே பாடல் வேண்டும். நன்றி.

0: ஒளித்த இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு தோழி கே ராஜேஸ்வரி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, அன்போடு சமைக்கப்படும் ஒவ்வொரு உணவிலும் ஒரு தனி சுவையும் அழகான நினைவும் இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை விரும்பி சாப்பிட்றவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியில சுவையான மணமணக்கும் கத்திரிக்காய் வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. பிரியாணி அசைவத்துல சாப்பிட்டா எந்த டேஸ்டா இருக்குமோ அப்படியே அந்த டேஸ்டோட வெஜ் பிரியாணி கேட்டுருவோமா? கத்திரிக்காய் பிரியாணி, இதை செய்யறதுக்கான தேவையான பொருட்களை தெரிஞ்சுக்குவோம். பச்சை அரிசி 1 கப், கத்திரிக்காய் 5-6 எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி 1-4, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மசாலாவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு மற்றும் சிறிதளவு மஞ்சள்தூள், மிளகாய்தூள், கரம் மசாலாவை எடுத்து வச்சுக்கோங்க. செய்முறைக்கு போவோமா? முதல்ல அரிசியை நல்லா கழுவி 20 நிமிடம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து கத்திரிக்காயை நீளமாக நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நறுக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. சிறிதளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து தக்காளி, தக்காளியும் நல்லா வணக்கி தக்காளி நல்லா சுருங்கின பிறகு கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்தூள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சான்னு பார்த்துட்டு தயிர் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும்

0: சேர்த்துக்கோங்க. அடுத்து புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலக்குங்க. இப்போ கத்திரிக்காய் மேலே நல்லா மசாலா சேர்ந்துருக்கும். இந்த சமயத்தில் தண்ணீர் 1.5 கப் எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதற்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா 2 விசில் விடலாம். இல்லை நான் பாத்திரத்தில் தான் வைக்கிறேன் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 நிமிடம் விடுங்க, நல்லா வெந்துடும். மணமணக்கும் சுவையான கத்திரிக்காய் வெஜ் பிரியாணி ரெடி.
1: சரவண சமயம் இது, சர்வயோகினி அறுசுத தருவாள்.
0: சமையல்ல முக்கியமானது அளவு மட்டும் கிடையாதுங்க, அதில் சேர்க்கக்கூடிய அன்பும் தான். உங்களுடைய அன்பானவர்களுக்கு இந்த கத்திரிக்காய் வெஜ் பிரியாணியை செஞ்சு கொடுத்து பாருங்க, அட்டகாசகமா இருக்குன்னு உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆனந்தமா இருங்க. நன்றி நேர்களே.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
3: நேரம் முற்பகல் 11:05 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகள். இது தர்மபுரி வைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் LIC பில்டிங் எதிரில் ARA ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இன்று முதல் உதயம் மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
10: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
11: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
12: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
12: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்
14: ஆகாஷ்வாணி. வீர முரசு சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் முனைவர் சி அருணன் அவர்கள்.
15: இந்திய விடுதலை வேள்வியில் சுடராக இருந்து ஒளிவிட்டவர் பலருண்டு. ஆனால் அதே வேள்வியில் நெய்யாக தன்னை உருக்கி கொண்டவர்களும் உண்டு. அவர்களில் முதன்மையாக வைத்து போற்றப்பட வேண்டியவர்தான் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பராமன், முனீஸ்வரன், முனிரத்தினம், சுப்பிரமணிய சர்மா, சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா 1884 அக்டோபர் 4 அன்றைய மதுரை மாவட்டம் வத்தலக்குண்டில் பிறந்தவர். இளவயதிலேயே தந்தையை இழந்து தாத்தாவின் ஆதரவில் வளர்ந்த அவருக்கு கல்வி அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை. ஆனால் அதன் மூலமாக வாழ்க்கை கல்வியை முழுமையாக கற்க முடிந்தது. வத்தலக்குண்டு, மதுரை, திருவனந்தபுரம், கோவை என கல்விக்காக அலைந்து திரிந்த அவரை பக்தி நெறி பற்றி இழுத்து அமைதிப்படுத்தியது. திருமணம், வேலை என்று வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே சிவாவுக்கு புரட்சி சிந்தனைகள் பொங்கிக் கொண்டுதான் இருந்தன. சிவகாசி காவல்துறை அலுவலகத்தில் ஒரே

ஒரு நாள் மட்டும் பணியாற்றிய சுப்பிரமணிய சிவா அங்கிருந்து மாறி தூத்துக்குடி காவல் நிலையத்தில் மாதம் 10 ரூபாய்க்கு மிக குறைந்த காலம் மட்டுமே பணியாற்றினார். ஒரு புறம் ஆன்மீக தேடலும் மற்றொரு புறம் சமூக புரட்சி சிந்தனைகளும் அவரை பற்றி இழுத்தன. பலவிதமான தேடல்களில் தவித்த அவருக்கு கலைகள் யாவும் கைவரத் தொடங்கின. புகழ்பெற்ற மல்யுத்த பைல்வான் சட்டாம்பி நவநீத கிருஷ்ண ஐயரிடம் குஸ்தி சிலம்பாட்டங்களை கற்றுத்தேர்ந்து சிறந்தார். இசையோடு பாடும் முறைகளையும் வீர விளையாட்டுகளையும் விரும்பி கற்றுக்கொண்டார். திருவனந்தபுரத்தில்தான் அவருடைய சுதந்திர கனல் கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. வீர முரசு என முழங்கிய அவர்தம் விடுதலை வேட்கையை வெள்ளிக்கிழமைதோறும் மக்கள் அவர் வீட்டில் வந்து மகிழ்ந்திருந்து கேட்டனர். விளைவு, திருவிதாங்கூரை விட்டே வெளியேற ஆணை பிறப்பிக்கும் அளவுக்கு ஆயிற்று. சுட்டெரிக்கிற சூரியனை காகிதச் சுருளுக்குள்ளா கையடக்க முடியும்? ஊர்கள் தோறும் நடைபயணமாகச் சென்று நாட்டுப்பற்றை ஊட்டத் தொடங்கினார் சிவா. விடுதலை வேள்வி பற்றி படர்ந்த நெல்லை சீமைக்கு அவர் வந்து சேர்ந்தார். மாற்று துணி இல்லாமல் ஒரே ஒரு கதர் ஜிப்பா, வேட்டி, கைத்தடி, தலைப்பாகையோடு வந்த சிவாவை நெல்லை சீமை தழுவி ஏற்றுக்கொண்டது. 24 வயது இளம் பருவம். வீர முரசு கொட்டுவதைப் போல கொட்டி முழங்கும் செந்தமிழ் கேட்டு நெஞ்சங்கள் துடித்தன. முதல் நாள் 1000 என்றால் 3ஆம் நாள் 3000 பேர் கூடிவிட்டனர். நெல்லை முழுவதும் சிவாவின் பொழிவு வேள்வியில் வேகத்தை வேகமாக்கியது. தூத்துக்குடி சென்ற சிவாவுக்கு வாவூசியின் நட்பு கிடைத்தது. இப்போது இரட்டை சூரியன்கள் போல அடிமையுருளை போக்குதற்கு இந்திய வானில் தென் திசையிலிருந்து இருவரும் எழுந்தனர். வங்க நாட்டில் பிபின் சந்திரரை போல தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சிவா விளங்கினார். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர் கூட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய களமானது. தொழிலாளர் நலனுக்காய் இருவரும் இணைந்து ஓங்கி குரல் எழுப்பினர். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று மகாகவி பாரதியார் கேட்ட அதே வினாவை சுப்பிரமணிய சிவாவும் வ.உ. சிதம்பரனாரும் கோரல் மில் தொழிலாளிகளிடத்தில் உறக்கச் சொன்னார்கள். இதனை தவிர்க்க வேலை நிறுத்தம் செய்யும்படி கூலி தொழிலாளிகளுக்கு அறிவுரை கூறினார் சிவா. ரஷ்ய புரட்சியானது மக்களுக்கு நன்மை அளித்துள்ளது. பொதுவாகவே புரட்சியானது உலகத்துக்கு எப்பொழுதும் நலத்தையே புரியும் என்று சிவா புரட்சியை ஆதரித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். சுதேசி இயக்கத்தை வெற்றியடைய செய்யும் எந்த முயற்சியும் தொழிலாளர்களின் கரங்களில்தான் இருக்கிறது. ஆலை முதலாளிகளை மடக்குவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, இயந்திரங்களுக்கு ஊறு விளைவிப்பது. மற்றொன்று, வேலை நிறுத்தம் செய்வது. இதில் 2வது வழியை தொழிலாளர்கள் பின்பற்றுவது சிறந்தது என்று சிவா முழங்கினார். வேலை நிறுத்தம் தொடங்கியது. வெள்ளையர்கள் விழித்தனர். 144 தடை உத்தரவு விதித்தனர். தொழிலாளர்களின் ஒற்றுமைக்கும் சுதேச உணர்வுக்கும் அஞ்சி வெள்ளையரசு சட்டங்களை அவசரமாக திருத்திக் கொண்டது. எனது நோக்கம் ஆணவத்தை குறைப்பதேயாகும். கூலிகள் 1 வாரம் சும்மா இருந்தார்கள். இப்போது நல்ல கூலி பெறப்போகிறார்கள். 50% உயர்வு சுதேசியத்தினால் கிடைத்துள்ளது. நாம் வெள்ளையர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றுள்ளோம். இந்நாளானது எனக்கும் உங்களுக்கும் பெருமைக்குரிய நாளாகும் என்று முழக்கமிட்டார். இரத்தம் சிந்தாமல் எதையும் சாதிக்க இயலாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்து ரஷ்யாவை வெற்றி கொண்டது. அதுபோல 15 கோடி இந்தியர்கள் உயிர் தியாகம் செய்தால் சுயராஜ்யம் கிடைத்துவிடும் என்றார் சிவா. இதையெல்லாம் கேட்ட வெள்ளை கலெக்டர் விஞ்சு துறைக்கு தலை சுற்றியது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்தானே. உடனடியாக பாளையங்கோட்டை சிறைக்குள் அடைக்கப்பட்டனர் இருவரும். வ.உ.சிக்கு ஆயுள் தண்டனையும் நாடு கடத்தலும், சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு தண்டனையும் நாடு கடத்தலும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை சிறையிலிருந்து சிவா திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை அனுபவங்களை அவரே
சிறைவாசம்

0: என்ற தலைப்பில் நூலாக பதிவிட்டுள்ளார். கடுங்காவல் தண்டனையோடு கடுமையான வேலைகளும் அவருக்கு வழங்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில்தான் உடல் நலம் பெரிதும் பாதிக்கத் தொடங்கியது. இதன் மூலம் பெற்ற சலுகைகளை கொண்டு அவர் பேனாக்களும் காகிதங்களுமே வாங்கி கொண்டாரே தவிர அவர் வேறெதையும் பெற்றதில்லை. அதன் மூலமாக சிறைக்குள் இருந்து புதிய நூல்கள் எழுதத் தொடங்கினார். சிறை தண்டனை முடித்து வெளியே வந்ததும் மீண்டும் தேசப்பணியில் ஈடுபடத் தொடங்கினார். அந்நிய ஆட்சியால் ஏற்படும் அபாயங்கள் என்னும் தலைப்பில் 9/2/1908 அவர் ஆற்றிய உரையும், 23/2/1908 நிகழ்த்திய பேருரையும், தூத்துக்குடியில் கோரல் மில் வேலை நிறுத்தத்தின் போது ஆற்றிய உரைகளும், தூத்துக்குடி தர்ம சங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதும், ரஷ்ய புரட்சியை பற்றி சிவா மேற்கோள் காட்டியதும், வங்காளத்து யுகாந்தர் ஏடு குறித்து புரட்சி முழக்கங்கள் செய்ததும், அரவிந்தர் திலகர் ஆகியோரை மேற்கோள் காட்டி பேசியதும் வெள்ளையர்களுக்கு மிகுந்த ஆத்திரமூட்டியது. சிவாவை இதுபோன்ற உரிமை முழக்க பேச்சுக்காகவே சிறைக்கு அனுப்பியது வெள்ளையரசு. சிறை மீண்ட சிவா மேடை முழக்கங்களை விடுத்துவிட்டு இதழ்களின் வாயிலாக எழுத்துப் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தருமபுரி மாவட்டத்து பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோயிலுக்கு அஸ்திவாரக்கல்லை சிவா தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் நாட்டினார். இந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு தொழுநோய் என்னும் பெருநோய் பற்றி கொண்டது. ஆனாலும் அந்த வீரமுரசு ஓயவே இல்லை. ஓயாத அந்த வீரமுரசு 23/7/1925 அன்றுடன் ஓய்ந்தது. இல்லை இல்லை, விடுதலைக்கு போராடுகிற ஒவ்வொரு இந்தியனுடைய இதயத்திலும் என்றென்றும் நிலை கொண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வீரமுரசு சிவாவின் பெருந்தொண்டினை போற்றி அவர் வழி நடப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் முனைவர் சி அருணன் அவர்கள்.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தருமபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேரம் 11:17. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பின் பூவே. இன்னைக்கு பூவே பின் பூவே பாவேறு மாவளமர் இருக்கு. தோழிகள் சகோதரிகள், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அறிமுக தோழிகள் மற்றும் சகோதரிகள் 0-43-42-24-40-30 என்ற நிலம், 94-86-81-10-25 என்ற நிலம் தொடர்பு கொள்ளலாம். மற்ற தொழில்கள் மற்றும் சகோதரிகள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு இனிய பாடல்

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
4: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம்.
5: வணக்கங்க.
4: வணக்கமா, யாருங்கன்னு பேசுறீங்க?
5: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
4: நிஷாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
5: உரிமை கீதங்க படம்.
4: சரிங்கம்மா.
5: மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம், அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
4: சரிம்மா, உங்களுக்கு அந்த பாடல் இதோ.

0: இரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் 11:33 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேரூர் மாவளம் வந்துட்டு இருக்கு. நேர்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12:10 உங்கள் களம். இன்று மலரும் மொட்டுகள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் விருத்தாசம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி வளம்பெறும். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம்.
3: வணக்கம் கூறுபவர்
2: கலைச்செல்வி. கலைச்செல்வி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?

0: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நேரம் 11:40 கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேரூர் மாவட்டம் வந்துட்டு அடுத்ததாக இணைப்பில் கத்திருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம். வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
4: தர்மபுரி மாவட்டம் கத்திருக்கக்கூடிய சிவகாமி ஐயா.
3: சிவகாமி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. சரிங்கம்மா,
4: பாடல் பொம்மை பொம்மானவரை அது வழங்குங்க ஐயா.
3: சரி, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். NSB ரோட், திருச்சி.
1: பாலக்கோடு சுகர்மில் பைபாஸ் ரோட்டில் LIC பில்டிங் எதிரில் ARA ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் இன்று முதல் உதயம். மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் பிரியாணியும், வெஜ் பிரியாணி வாங்கினால் வெஜ் புலாவும் இலவசம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரம் 11:45 கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பூவே பின் பூவே. பாவேறு மாவளம் வந்துட்டு இருக்கு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக. வணக்கம்.
4: இனிய முற்பகல் வணக்கம். பன்னந்தூர்ல
3: ராஜேஸ்வரி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: படம் பவர் பாண்டிங்க.
3: சரிங்கம்மா.
4: பாடல் வந்து வானம் பறந்து பார்க்க ஏங்குற பாடல்.
3: இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேரம் 11:50, இது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேரூர் மாவளம் வந்துட்டு அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கமா, யாருங்கன்னு பேசுறீங்க?
2: நாங்க ஏத்தாப்பூர்ல இருந்து சித்ரா நாராயணன் பேசுறோம் சார்.
1: சித்ரா நாராயணன், என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
2: சரிங்க சார்.
1: என்ன பாடல் கேட்கலாம்?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் ECG, எக்கோ ஸ்கேன், CBC ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29 முதல் அக்டோபர் 3 வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம் பைசுவள்ளி தருமபுரி. தொடர்புக்கு 9500848820. இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
3: பூவை பெண் பூவை நிகழ்ச்சியினுடைய நிறைவு தோழி வருக, வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கமா, யாருங்கன்னு பேசுறீங்க?
4: வணக்கம் சார், நான் தருமபுரி மாவட்டம் விளாம்பட்டில இருந்து சாலம்மாள் பேசுறேன் சார்.
3: சாலம்மாள், என்ன பாடல் கேட்கலாமா
4: சார்? எம் குமரன் சன்னா மகாலட்சுமி படத்துல இருந்து ஐயோ ஐயோ சாங் சார்.
3: சரி, இது வந்து பாடல்.

நேர்களை கேட்டு அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேறுவருமாக வளம் வந்தது. சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள் பாபரும் தங்கமாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நேர்கள் கெட்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், பகல் 12:10 உங்கள் களம். இன்று மலரும் மொட்டுக்களில் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் விருத்தாசம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்ஸ் பை நிகழ்ச்சி. பகல் 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை வளம்பெறும். பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். பிற்பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி சிறப்பு விருந்தினர் முனிவர் த டான்ஸ்டோனி அவர்கள் உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள். பிற்பகல் 2:30 ஒரு பட பாடல், 3 மணிக்கு கச்சவியில் கலக்கல் பாடல்கள். நேர்களை கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கச்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு நீங்கள் டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். 3 மணிக்கு கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம் எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:41 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை, 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:05 வயல்வெளி. இன்று வயல்வெளியில் கால்நடைகளில் வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளும் அதன் மேலாண்மையும் பற்றி நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவை சிகிச்சை மற்றும் கூடுகதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் தர்மசீலன் அவர்கள் தரும் தகவல்கள். அதைத் தொடர்ந்து கறவை மாடுகளின் மடிநோய் பிரச்சினைகளும் தீர்வுகளும் பற்றி நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய அறுவை சிகிச்சை மற்றும் கதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் குமரேசன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 8:00 விடுகதை என்ற தலைப்போடு இளம்தன்றல், 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சலாக, 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய போட்டிகளுக்கு

0: The event is scheduled to begin at 2:30 p.m. IST. India's women's flag bearer for the closing ceremony has been confirmed as the shooting star Neeru Dhanda, who will proudly carry the tricolour in Nagoya. Prime Minister Narendra Modi has congratulated the winners of the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நேரபகல் 12:10 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
1: நேர்கள் இனி கேட்கலாம்.
5: மலரும் மொட்டுக்கள்,
6: மலரும் மொட்டுக்கள், மொட்டுக்கள்.
5: பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் விருத்தாசம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பசிப்பினி போக்கிய பாவை என்ற நாடகத்தை நிகழ்த்த வருகிறார்கள் விருத்தாசம்பட்டி பள்ளி மாணவ மாணவியர்.
7: பசிப்பினி போக்கிய பாவை நாடகம் நடிக்க வந்துள்ளோம். உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். பசித்தீர்க்கும் ஒருவனுக்கு உணவை அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும். காட்சி ஒன்று.
8: இடம் மணிப்பளவ தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை தீவத்திலகை மணிமேகலை தனக்குள்.
9: எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆஹா ஆஹா, அருமை அருமை.
8: அப்போது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள்.
10: அழகிய பெண்ணே, நீ யார், இங்கு எப்படி வந்தாய்?
9: நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யாரம்மா? நீங்கள் எப்படி தீவிற்கு வந்தீர்கள்?
10: என் பெயர் தீவத்திலகை. நான் இதிலுள்ள புத்த பீடகையை காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு.
9: அது என்னம்மா?
10: நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்று பெயர் பெற்றது.
9: ஓ, அப்படியா? வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே.
10: இப்பொய்கைக்கு வேறொரு சிறப்பு உண்டு. வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீருக்கு மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அந்த ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி என்னும் பாத்திரமாகும்.
9: அமுத சுரப்பியா? அதன் சிறப்பு என்ன?
10: அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம்.
8: இவ்வாறு தீவத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றியிருக்கிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள்.
10: மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரப்பியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக.
8: மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுத சுரப்பியுடன் விடை பெறுகிறாள். பூமுங்காருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெறச் செல்கிறாள். காட்சி இரண்டு. இடம் ஆதிரையின் இல்லம். கதை மாந்தர்கள் ஆதிரை மணிமேகலை. ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள்.
9: யார் நீங்கள்? இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன்.
10: ஓ, நீங்கள்தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி

0: செய்வேன். உங்களை இன்றுதான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறதே.
1: இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபியாகும்.
0: பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது?
2: மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள்.
0: அப்படியா? அமுத சுரப்பியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவு இடுகின்றேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்?
1: அன்புக்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகின்றேன்.
0: மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரப்பியில் நான் உணவை இடுகிறேன்.
2: ஆதிரை அமுத சுரப்பியில் உணவை இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரப்பியை கொண்டு உடல் உறையோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புங்கார் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவிடுகிறாள். காட்சி மூன்று. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை.
3: வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவு அல்ல அல்ல சிறையில் இருந்து அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவு குறையவே இல்லையே.
4: என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா.
2: ஆகட்டும் அண்ணா. சிறைக்காவலர் மணிமேகலை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர்.
1: அருளுள்ளம் கொண்ட அரசே, வணக்கம்.
4: பெண்ணே, நீ யார்? உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இஃது உனக்கு எப்படி கிடைத்தது?
2: மணிமேகலை தனக்கு அமுத சுரபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள்.
4: மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா?
1: அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைசாலையில் தண்டனை பெற்றவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும்.
4: அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்?
1: வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா.
4: நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க.
1: நன்றி மன்னா.
2: வணங்கி விடைபெறுகிறாள்.
1: நன்றி.
5: நிகழ்ச்சி நடந்ததாக எத்தனையோ விழிப்புணர்வை நாம் கேட்டிருப்போம். அந்த விழிப்புணர்வு படி நாம் நடந்திருப்போம். இவங்க வந்து அறிவியல் விழிப்புணர்வு பாடலை பாட வராங்க. அந்த பாடல் எப்படி இருக்குன்னு நாம் கேட்போமா?
6: நாங்கள் பாட வந்துள்ள பாடலின் பெயர்
7: அறிவியல் விழிப்புணர்வு பாடல்.
8: ஏ நல்லா,
7: ஏ நல்லா,
8: ஏ நல்லா நல்லா,
7: ஏ நல்லா நல்லா,
8: ஏ நல்லா நல்லா நல்லா நல்லா நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா,
7: ஏ நல்லா நல்லா நல்லா நல்லா நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா.
8: என்னென்னமோ சொல்லுற, எதை எதையோ நம்புற.
7: என்னென்னமோ சொல்லுற, எதை எதையோ நம்புற.
8: நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா,
7: நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா.
8: மூளைன்னா மூளையில மூணாவது கண்ணு.
7: மூளைன்னா மூளையில மூணாவது கண்ணு.
8: அதை மூடிக்கிட்டே வச்சிருந்தா சும்மா வெறும் மண்ணு.
7: அதை மூடிக்கிட்டே வச்சிருந்தா சும்மா வெறும் மண்ணு.
8: நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா,
7: நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா.
8: ஆகாயத்துல நட்சத்திரம் அது பாட்டுக்கு ஜொலிக்குது.
7: ஆகாயத்துல நட்சத்திரம் அது பாட்டுக்கு ஜொலிக்குது.
8: ஜோதி தட்டில் காட்டுறப்ப கோடுதானே தெரியுது.
7: ஜோதிடத்தில் காட்டுறப்ப கோடுதானே தெரியுது.
8: வீட்டு பூனை பயந்து பயந்து குறுக்க நடக்க ஓடுது.
7: வீட்டு பூனை பயந்து பயந்து குறுக்க நடக்க ஓடுது.
8: வெட்டி மூளை அதுங்க மேல எதுக்கு பழிய போடுது.
7: வெட்டி மூளை அதுங்க மேல எதுக்கு பழிய போடுது.
8: நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா,
7: நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா.
8: ராசிக்கல்லே மோதிரத்தில் காசு பணம் கொட்டுமா?
7: ராசிக்கல்லே மோதிரத்தில் காசு பணம் கொட்டுமா?
8: அது காசுகாரன்கள்லாம் சாவி கொண்டு வந்து நீட்டுமா?
7: காசுகாரன்கள்லாம் சாவி கொண்டு வந்து நீட்டுமா?
8: எலுமிச்சையும் பூசணையும் போட்டுடைக்கும் பண்டமா?
7: எலுமிச்சையும் பூசணையும் போட்டுடைக்கும் பண்டமா?
8: யமகண்டம் அது என்ன? எட்டாவது

0: நல்லாயிருக்கா உனக்கு நல்லாயிருக்கா
1: நல்லாயிருக்கா உனக்கு நல்லாயிருக்கா
0: பறவை கூட்டம் மாசு பார்த்து கூடு கட்டி கொள்ளுதா
1: பறவை கூட்டம் மாசு பார்த்து கூடு கட்டி கொள்ளுதா
0: எந்த விலங்கும் போகும்போது சகனம் பார்த்து செல்லுதா
1: எந்த விலங்கும் போகும்போது சகனம் பார்த்து செல்லுதா
0: ஆறாம் அறிவு இருக்குதுன்னா அதுக்கு ஏற்ப நடக்கணும்
1: ஆறாம் அறிவு இருக்குதுன்னா அதுக்கு ஏற்ப நடக்கணும்
0: உன்னணிய நம்பலன்னா என்னத்துக்கு இருக்கணும்
1: உன்னணிய நம்பலன்னா என்னத்துக்கு இருக்கணும்
0: எதுக்கு நீ இருக்கணும்
1: எதுக்கு நீ இருக்கணும்
0: நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா
1: நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா நன்றி.
2: நிகழ்ச்சியின் அடுத்ததாக எல்லோருக்கும் பிடித்த பாடல், நமக்கும் தேவைப்படும் பாடல், எதிர்காலத்துக்கும் தேவைப்படும் பாடல் அப்படின்னு ஒரு பாடல், திருக்குறள் பாடல் பற்றி பாட வராங்க. ஏழாவது மாணவிகள் வி அரிணி, எஸ் மோனிசா, ஜே மகாலட்சுமி, எம் இனியா.

0: பலே பலே
1: என்பை ஏனை எழுத்தென்பை வீரதம்

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிந்தித்து செயல்பட்டால் எதுவுமே வெற்றியாகும், சிந்திக்காமல் போனால் எதுவுமே தோல்வியாகும். அதன் அடிப்படையில் சிந்தித்து செயல்படு மனிதா என்ற பாடலை பாட வருகிறார்கள் எஸ் சுபாஷினி ஜி தீபிகா.
1: சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா, சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா. நாட்டுல வீட்டுல நடப்பத உத்துப்பாரு, நல்லது கெட்டது உள்ள

0: சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா, சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா.
1: நல்ல நேரம் பார்த்து தானா காத்து வீசுது, அடராகுக்கு எது காலம் பார்த்தா மழை பெய்யுது, அடராகுக்கு எது காலம் பார்த்தா மழை பெய்யுது. இங்கு உள்ளதெல்லாம் இயற்கையின் அங்கம் தானே, இங்கு உள்ளதெல்லாம் இயற்கையின் அங்கம் தானே. இதை கள்ள மனம் கொண்ட சிலர் பிரிச்சாரே, இதை கள்ள மனம் கொண்ட சிலர் பிரிச்சாரே. சிந்தித்து சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா, சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா. ஆடு மாடு கையேக பாக்குதா, அட கோழி கிளம்ப பார்த்து முட்டை போடுதா, ஆடு மாடு கையேக பாக்குதா, அந்த கோழி கிளம்ப பார்த்து முட்டை போடுதா. உள்ள தாவரங்கள் தோஷம் உள்ளதா, உள்ள தாவரங்களுக்கும் தோஷம் உள்ளதா. தான் ராசி பலம் பார்த்து சுத்துதா, தன் ராசி பலம் பார்த்துதான் பூமி சுத்துதா. சிந்தித்து சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா, சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா. மூட பழக்கங்களை முட்டி தள்ளுவோம், நம் வாழ்வில் அறிவியலை துணை கொள்ளுவோம். மூட பழக்கங்களை விட்டு தள்ளுவோம், நம் வாழ்வில் அறிவியலை துணை கொள்ளுவோம்.
2: கேள்வி கேட்டு உண்மை தேடுவோம், கேள்வி கேட்டு உண்மை தேடுவோம்.
0: நம் வாழும் பொழுதை எல்லாம் பயனாக்குவோம், நம் வாழும் பொழுதை எல்லாம் பயனாக்குவோம். சிந்தித்து சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா, சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா. நாட்டுல வீட்டுல நடப்பத ஊத்துப்பாரு, நல்லதெது கெட்டதெது உள்ளபடி எண்ணிப்பாரு. நாட்டுல வீட்டுல நடப்பத ஊத்துப்பாரு, நல்லதெது கெட்டதெது உள்ளபடி எண்ணிப்பாரு. ஏன்னு எப்படின்னு கேள்வி கேட்டு சிந்தித்து சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா, சிந்தித்து செயல்படு மனிதா, எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா. நன்றி.
3: ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மாநிலம், மாநிலத்தின் தலைநகரை சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவன் சி தவ பிரகாஷ்.
4: ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் 28, ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத், அருணாச்சல பிரதேஷ் இட்டாநகர், அசாம் டிஸ்பூர், பீகார், பாட்னா, சத்தீஸ்கர், ராய்ப்பூர், கோவா, பனாஜி, குஜராத், காந்திநகர், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேஷ், சிம்லா, ஜார்க்கண்ட், ராஞ்சி, கர்நாடகா, பெங்களூர், மணிப்பூர், இம்பால், மேகாலயா, ஷில்லாங், தமிழ்நாடு, சென்னை.
3: நிகழ்ச்சி நடந்தாக எட்டாவது மாணவி வழங்கக்கூடிய ஐயாமியா எர்த் என்ற ஆங்கில பாடலை கேட்போமா? இதோ பாடலை பாட வருகிறார் வி பூர்ணிகா.
5: I am going to speak about saved our earth. I am the earth, I am your home. But you destroyed my skin and bone. But I forgive and I forget and let to live, but I regret. Do you realize I am only your hope? So don't stand around and mope. I need saving, it's up to you. This is what I need you to do. No more plastic and no more waste, because I am fading at a fast pace. I need love and I need care, because you are polluting my air. Thank you.
3: நிறைவாக எத்தனையோ மேடை நாடகங்களை நாம கண்டு கழிச்சிருப்போம், சிலவற்றை கேட்டு நாம சுவைச்சிருப்போம். இப்ப விருத்தாசம்பட்டி பள்ளி மாணவர்கள் குழுவாக வழங்கக்கூடிய அறிவுசார் ஔவையார் நாடகத்தை இனிமையாக வழங்க வராங்க. இதோ அவர்கள் நாடகத்தை நாமும் கேட்போமா?
6: விருதாசம்பட்டி மாணவர்கள் வழங்கும் அறிவுசால் ஔவையார் 8ஆம் வகுப்பு. காட்சி 1, இடம் அதியமான் அரண்மனை, நாடகமாந்தர்கள் அதியமான், ஔவையார் மற்றும் அமைச்சர்.
7: நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் நஞ்சியே வணக்கம்.
8: அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த ஔவையே, வாருங்கள் வாருங்கள் வணக்கம்.
7: ஊர் ஊராக சென்று மக்களையும் மன்னர்களையும் என் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன்.
8: நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும்பேறு.
7: அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்?
8: காட்டு வளத்தை

0: கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே.
1: அதியமா நெல்லிக்கனியை ஔவையாரிடம் தருகிறான். ஔவையார் அதை வாயிலிட்டு சுவைக்கிறார்.
2: அடடா அடடா, என்ன சுவை என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை. இது என்ன கனி?
0: இது நெல்லிக்கனியின் ஒரு வகை.
3: தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இஃது எங்கும் கிடைக்கும் நெல்லிக்கனி என்று. எப்பொழுதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் படை வீரர்களுடன் காட்டுப்பகுதிக்குள் சென்றிருந்த போது அங்கு ஒரு பெரிய மலை உச்சி இருந்தது. அம்மலை உச்சியில் ஒரு கதுநெல்லி மரம். அம்மரத்தில் இக்கனி காய்த்திருந்தது. நமது படை வீரர்களால் அம்மரத்தில் ஏறி இக்கனியை பறிக்க இயலவில்லை. பிறகு அரசரே அம்மரத்தில் ஏறி இக்கனியை பறித்து வந்தார் தாயே.
2: என்ன, அதிகமான மலையுச்சியில் இருந்த மரத்தில் ஏறி இதனை பறித்தானோ?
3: ஆம் தாயே, அது மட்டுமன்று, இக்கனியை உண்டவர்கள் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வார்கள் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர் தாயே.
2: அதியமானே, என்ன செயல் செய்துவிட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பையுடைய நீ இதனை உண்ணாமல் என்னிடம் கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ண உண்ண செய்திருப்பேனே.
0: என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற ஓர் அறிவு சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால் தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ணச் செய்தேன்.
2: அதியமானே, நீ தமிழின் மீதே நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. அதனால் என் தமிழே தடுமாறுகிறது.
0: அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தடுமாற்றம் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டியிருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி.
1: காட்சி இரண்டு, இடம் அதியமான் அரண்மனை, நாடகமாந்தர்கள் அதியமான் மற்றும் ஔவையார்.
2: மக்களின் முகங்களில் கூட கவலையின் இருள் படியக்கூடாது என்று கருதும் அதியமானே, இன்று உன்முகத்தின் கவலையின் இருள் கவர்ந்திருப்பதன் காரணம் என்னவோ?
0: இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்ததுதானே. அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வர போறானாம். நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன.
2: அதியமா நெடுமா நெஞ்சிய, உன் பெயரில்தான் அஞ்சு எனும் சொல் இருக்கிறதென்றி நீ அஞ்சு நான் ஒரு நாளும் கண்டதில்லையே. போர் உனக்கு புதிதா என்ன?
0: போர் எனக்கு புதிதுமன்று. நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன். ஆனாலும்
2: ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உன்னை இணை சொல்ல யாருண்டு? இத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா?
0: தமிழறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்கலன்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தாங்கள் தெரியாததென்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவு! தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன?
2: அன்பிற் சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிகிறது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன்.
0: ஆனால்
2: நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. உனது தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன்.
1: காட்சி மூன்று, இடம் தொண்டைமானை, நாடகமாந்தர்கள் தொண்டைமான், ஔவையார் மற்றும் படைத்தலைவர்.
4: படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா?
5: படை வீரர்கள் ஆயத்தமாக உள்ளனர். போர்க்கருவிகள் தேவைக்கு அதிகமாகவே உள்ளன அரசே.
4: மிக்க மகிழ்ச்சி. நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமானே அதிர்ந்து போக வேண்டும்.
5: அதியமான் இப்போதே அதிர்ந்துதான் போயிருக்கிறார். அதனால் தான் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளார் அரசே.
4: என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா?
5: ஆம் அரசே, சற்று முன்தான் நம் ஒற்றனிடமிருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக அவ்வை நம் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்.
4: வரட்டும் வரட்டும், அஞ்சியிடம் இருந்து தூது வரும் அவ்வை நம் படையின் பெருக்கத்தை கண்டு அஞ்சு ஓட போகிறார் பாருங்கள்.
5: அதோ அவ்வையே வந்து விட்டார் அரசே.
4: போரை நிறுத்த வரும் அவ்வையே, வருக வருக.
2: தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றுகிறதே.
4: என் பகைவரி நாட்டில் இருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தாங்கள் வருகை எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது.
2: நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்று நினைக்கும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
4: அந்த மகிழ்ச்சியோடு வாருங்கள், என் படைக்கலை கொட்டிலே பார்ப்போம்.

0: அதை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்?
1: எத்தனையோ பெரிய படை வலிமையுடைய இந்த அரசனோடு உங்கள் அதியமான் மோதப்போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா?
0: அதையும் தான் பார்ப்போம் வா. காட்சி நான்கு. இடம் தொண்டைமான் படைக்கல தொட்டில். நாடக மாந்தர்கள் தொண்டைமான் மற்றும் ஔவையார்.
1: ஔவையாரே, இதற்கு முன் இவ்வளவு பெரிய படைக்கலை குட்டிலை பார்த்திருக்கவே மாட்டீர்கள்.
0: ஆமாம், வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை எண்ணிக்கை!
1: பார்ப்பதற்கே வியப்பாக உள்ளதா?
0: ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமின்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது.
1: உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி கூறுங்கள் பார்ப்போம்.
0: அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதி கரைகளுடன் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லலின் உலைக்களத்தில் கிடைக்கின்றன. தொண்டைமானின் முகம் சுருங்கியது. தொண்டைமானே, ஏன் உன் முகம் சுருங்கிவிட்டது?
1: உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன.
0: என்ன குழப்பம்?
1: என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது.
0: உண்மைதான், உனது படைக்கருவிகள் புது மெழுகு குறையாமல் அப்படியே இருக்கின்றன.
1: அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்துவிட்டன. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடைக்கின்றன என்று நீங்கள் கூறினீர்கள். அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது.
0: என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்?
1: நான் இதுவரை போரையே கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி அதில் வெற்றி கண்டவன். அவனுடன் போர் புரிவது எத்தகைய அழிவு தரும் என்பதை நான் உணர்ந்துவிட்டேன்.
0: அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய்.
1: கண்ணை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள்.
0: மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறு கூறிவிடுகிறேன். போர் இல்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். நான் சென்று வருகிறேன்.
1: நன்றி தாயே. போரினால் வெல்ல முடியாததை
2: அன்பினாலும் அறிவினாலும் வெல்ல முடியும் என்பதை இந்நாடகம் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி.
3: நேர நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் விருத்தாசம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இ ஏ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எம் புகழ் மாரிமுத்து.
4: நேர்லே அடுத்த தகவல் அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சி தலைவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க மாணவர்களுக்கான தகுதிகள் QS உலக தரவரிசையில் டாப் 250 பல்கலைக்கழகத்தில் சேர்பவராக இருக்க வேண்டும், இளங்கலை படிப்பில் குறைந்தது 60% மதிப்பெண் பெற்றவராக இருக்க வேண்டும், பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 600005 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்ப படிவங்களை www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலோ www.welfschemes.minorities.com என்ற இணையதளத்தில் இருந்தோ பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்கு விண்ணப்பிக்க வருகின்ற 15ஆம் தேதி இறுதி நாளாகும். எனவே தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இந்த கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்கள் கவனத்திற்கு இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம். இன்று பிற்பகல் 3 மணிக்கு கச்சவியல் கலக்கல் பாடல்கள். கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் 03-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைத்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்று மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக வளமுற கேட்டு ரசிக்கலாம். நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஷேகான் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் உலக அளவில் நமது ஜனநாயகம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேர்தலில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி வருவதை அவர் கண்டித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதாக கூறும் காங்கிரஸ் கட்சி, தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும், மேற்கு வங்கத்தின் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய திட்டங்களுக்கான விரிவான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத் மாநகரம், மெட்சல், மல்காகிரி ஆகிய மாநகரங்களுடன் இணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலத்தின் 80% வருவாய் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களிலிருந்து கிடைப்பதாக அவர் கூறினார். ஹைதராபாத்தில் மெட்ரோ மற்றும் மூசி ஆற்றின் தூய்மை பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கு தேவையான மத்திய அரசின் நிதி உதவியை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் பாடல் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் பத்திரிகையாளருமான தியாகி சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் வழியாக சுதந்திரம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும் பணிகளை போற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடிய அவர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்ததாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1932 சுதந்திரத்திற்காக போராடி தியாகி திருப்பூர் குமரன் உயிர் நீத்தவர் என்று கூறினார். உயிர் பிரியும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுக பிடித்தவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின் பொது சொத்து என்று அழைக்கப்பட்ட தியாகி திருப்பூர் குமரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாம்ஜி கிருஷ்ண

0: வர்மாவின் தைரியமும் தியாகமும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக கூறினார். திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது விமான நிலையங்களில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகிறது.
2: பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சிறந்த விமான நிலையமாக பெங்களூரு திகழ்கிறது. சென்ற நிதியாண்டில் இந்த விமான நிலையத்திலிருந்து 4 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 24% பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் 280,000 விமானங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு 500,000 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. நவீன சோதனை அறைகள், விமான போக்குவரத்து குறித்த டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டப்படுகிறது. பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரு மாநகரில் உள்ள இந்த விமான நிலையத்தின் பூங்கா வடிவிலான அலங்காரம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிகள், நவீன கட்டமைப்பு, கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்புடன் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு நகரத்தின் அழகை பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையல்ல.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, துருக்கி, எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தன. முன்னதாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் இந்த மாரத்தான் போட்டியை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தொடங்கி வைத்தார். 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின்போது சிறப்பாக போராடிய இந்திய விமானப்படையின் ஃபிளையிங் ஆபீசர் நிர்மல்ஜித் சிங் செகோன் நினைவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஜப்பானின் நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ விளையாட்டரங்கில் பிற்பகல் 2:30 நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கு எதிராக 279 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 89 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்திய

0: இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம்பகல் 12:50 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு.
2: நேயர்களே, இனி கேட்கலாம் சூழல் காப்போம். என்ன ராமசாமி ஒரே சோகமா இருக்க?
3: என்ன கந்தசாமி பண்றது, வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்குது, அதனால ஒரே கஷ்டமா இருக்குது. இந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்கு கோவில் பக்கம் வந்தேன். சரி, நீ என்ன எந்த பக்கம்?
2: கல்யாணத்துக்கு மொய் எழுதி போலான்னு வந்தேன். அடையாப்பா, கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? நானும் சாமி கும்பிடத்தான் வந்தேன், எனக்கும் கஷ்டம்லாம் இருக்கு.
3: சரி சரி, கோவிச்சுக்காத, கஷ்டம் எல்லாத்துக்குமே வரும். சரி, அங்க பாரு, ஏதோ கூட்டமா இருக்கு, அன்னதானம் போடுறாங்க, வா போய் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு வருவோம்.
2: அடடே, இப்ப எல்லாம் கோயிலுக்கு வந்தா சாப்பிட்றதுக்கு பிரசாதம்லாம் நிறைய கிடைக்குதுப்பா.
3: ஆமாம்பா, சாப்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்கு.
2: சரிவா, போகலாம், நேரமாகுது.
3: சரி சரி, கையில இருக்கிற பிளேட்டை தூக்கி போட்டுட்டு போவோம்.
2: என்னது, பிளேட்டை அப்படியே தூக்கி போட்டு போறியா? உனக்கு கொஞ்சமாவது நியாயமாப்படுதா? பிளேட்டை தூக்கி போடுறதுக்கும் இந்த தண்ணி பாட்டில தூக்கி போடுறதுக்கும் தனியே ஒரு இடம் ஒதுக்கி இருக்காங்க, அங்க போடணும். இந்த மாதிரி கோயிலுக்கு வர பக்தர்கள் சில பேர் அன்னதானம் சாப்பிட்டு இந்த அன்னதான பிளேட்டு இந்த குடிக்கிற பாட்டில் எல்லாம் கண்ட இடத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாம சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட முடியாம பாதி சாப்பாடை அப்படியே தூக்கி போட்டு போடுறதுனால துர்நாற்றம் வீசுது. இதனால வர பக்தர்கள்லாம் முகம் சுளிக்கிறாங்க. இப்படி முறையற்ற முறையில கோயிலுக்கு வந்து நம்ம செயல்பாடுகள் இருந்தா நமக்கு மட்டும் இல்ல, வர பக்தர்கள் கூட கஷ்டமா இருக்கும். அன்னதானம் கொடுக்கற பிளேட்டும் சரி, குடிக்கிற தண்ணி பாட்டிலும் சரி, சரியான இடத்துல போடணும்ப்பா. கோயிலுக்கு நாம எதுக்கு வரோம்? நம்ம துன்பத்தை போக்குறதுக்கு கடவுள் இருக்கான்னு ஒரு நம்பிக்கையோட வரோம். இப்படி கோயிலுக்கு வரும்போது இப்படிப்பட்ட செயல் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுப்பா.
3: ஆமாப்பா, ஆமா, நானும் பல இடத்துல பாத்துருக்கிறேன். நாம இருக்கிற இடத்துல நாம தூய்மையா வச்சுக்கொள்ள நாமளே சில கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். நாம சாப்பிட்ற பிளேட்டையும் குடிநீர் பாட்டிலையும் பயன்படுத்திய பிறகு அங்கு வச்சிருக்கிற குப்பை தொட்டியில நாம பொறுப்பா போடணும். கோயிலும் சரி, நாம இருக்கக்கூடிய பொது இடமும் சரி, சுத்தமும் சுகாதாரமும் இருக்கணும். அத பாக்கும்போது நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கும்ல.
2: சரியா சொல்லிட்டேன். இனி கோயிலுக்கு வர பக்தர்களும் சரி, சுற்றுலா பயணியாக இருந்தாலும் சரி, இந்த குடிநீர் பாட்டிலும் இந்த அன்னதான பிளேட்டும் குப்பை தொட்டியில போட்டு போனா அந்த கோயிலும் நல்லா இருக்கும், பக்தர்களும் நல்லா சாமி கும்பிடுவாங்க. சுற்றுப்புறத்தையும் பொது இடங்களையும் தூய்மையாக வைத்திருப்போம்.
3: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
9: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டம் ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திருக்கோவில்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஆகம குழுவால் பரிசீலிக்கப்பட்ட 34,971 திருக்கோவில்களின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். கருத்துக்களை தபால் மூலமாகவும் அல்லது துறையின் இணையதளம் வழியாகவும் தெரிவிக்கலாம். கருத்துக்களை தெரிவிக்க புதிய கடைசி நாளாக 10/10/2026 மாலை 5:45

அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய முகவரி: ஆகமக்குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34. www.hrce.tn.government.in என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு: தருமபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணியிட விவரங்கள்: இளநிலை உதவியாளர், பதிவேடு எழுத்தர். இதற்கான கல்வி தகுதி: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கணினியில் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். தட்டச்சு சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கான வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். மாத சம்பளமாக ₹20,000 வழங்கப்பட உள்ளது. மற்றொரு பணியிட விவரங்கள்: அலுவலக உதவியாளர். இதற்கான கல்வி தகுதி: 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதற்கான மாத சம்பளமாக ₹13,000 வழங்கப்பட உள்ளது. விண்ணப்ப படிவத்தை www.dharmaburi.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியர் வளாகம், தருமபுரி, 636705. மேலும் தொடர்புக்கு 63-82-61-22-76. விண்ணப்பிக்கும் கடைசி நாள் 16/10/2026. இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதிர்துறை வழங்கும் நவராத்திரி கொலுபொம்மைகள் விற்பனை மற்றும் கண்காட்சி. நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொலுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. இடம்: பூம்புகார் விற்பனை நிலையம், 108 அண்ணா சாலை, சென்னை 602. கண்காட்சி நடைபெறும் நாட்கள் 28/9/2026 முதல் 31/10/2026 வரை நடைபெறுகிறது. நேரம் காலை தினமும் 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரா ஹாலிலும் கொலுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவிலை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் அனைத்து கொலுபொம்மைகளுக்கும் 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வழங்கும் இலவச காளான் வளர்ப்பு பயிற்சி தருமபுரி மாவட்டதாரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட உள்ளது. பயிற்சி காலமாக 10 நாட்கள் உள்ளது. இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு நேரமாக காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை உள்ளது. இப்பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரி படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி கிடையாது. வங்கி மற்றும் அரசு சான்றிதழ் வழங்கப்படும். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்று சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி, 636705. இப்பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். தொடர்பு கொள்ள 043-42 என்ற முன்னிணைப்புடன் 63-05-11 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண்ணாக 86-67-67-94-74 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண்ணாக 63-83-14-76-67 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

நேரம் பிற்பகல் 1:10. நேர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் நேயர் விருப்ப பாடல்கள். நேயர் விருப்பம் தபால் கடிதத்தில் மூலம் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது, ஒரு தபால் கடிதத்துல உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இந்த இதை எல்லாத்தையும் ஒரு தபால் கடிதத்தில் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான அகில இந்திய வானொலி நிலையம், நேயர் விருப்பம் பகுதி, அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில கேட்டு ரசிங்க. அந்த வகையில நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாகலாபுரம் பகுதியிலிருந்து சுலோசனா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அந்தமான் காதலி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:18. பண்பலையில் வளம் வருவது நேயர் விருப்ப பாடல்கள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாகாலாபுரம் பகுதியிலிருந்து நிலா அவர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க ஏனி படிகள் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசிப்பது நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் பகுதியிலிருந்து பத்மா நீலமேகம் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க பாரதி கண்ணம்மா என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 84 8820.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:30. நீர்கள் இனி கேட்கலாம்.
0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும்

0: ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: வணக்கம். கடந்த சில தினங்களாக வாய் நாக்கு பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் காழ்ப்புணர்ச்சி காட்டாமல் எந்தவித கோபம் கொள்ளாமல் செய்யாமல் அனைவரும் வந்து ஒற்றுமையாக இந்தியன் என்ற ஓர் குடையின் கீழ் அனைவரும் வந்து இருந்து நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் பாடுபட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்னன்னா, ஒரு நல்ல பழமொழி இருக்கும், வீடு நல்லா இருந்ததுன்னா எல்லாரோட வீடுலேயும் வந்து ஒரு ஒருத்தரோட வீட்லேயும் ஒற்றுமை ஓங்குது, அன்பு செழிக்குது, தூய்மை செழிக்குது. அப்படின்னாக்கா அந்த தெரு வந்து நல்லா இருக்கும். தெரு வந்து நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா வந்து தலைநகரம், அதாவது அந்த மாவட்டம் நல்லா இருக்கும். மாவட்டம் நல்லா இருந்ததுனாக்கா வந்து ஒரு மாநிலம் நல்லா இருக்கும். மாநிலம் நல்லா இருந்ததுன்னா அனைத்து மாநிலம் நல்லா இருந்ததுனா அந்த நாடு வந்து உயரும். இதுதான் வந்து, அதனால நாட்டில் தான் நடக்குது. நாட்டில் என்ன போய் எதை யாரோ ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு இருக்க வேண்டாம். ஆரம்பிக்கிறது நம்ம வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வீட்டிலிருந்து ஒற்றுமை, அன்பு, கோபம், பொறாமை இதெல்லாம் இல்லாத செய்யாத ஒரு நல்ல ஒரு பண்போடு வந்து நம் குழந்தைகளையும் நம்ம வளர்த்துவிட்டு நம் பெரியோர்களிடமும் அன்பு செலுத்தி நாமளும் வந்து அதே மாதிரி வந்து ஒரு அன்போடும் பொறுமையோடும் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்மிடமிருந்து அது ஆரம்பித்தால்தான் அது நாடு முழுக்க இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் நாட்டின் ஒற்றுமை தினத்தை வந்து நம்ம வந்து சிறப்பாகவும் செவ்வனாகவும் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். இதில் பாத்தீங்கன்னாக்க இந்த நாக்கின் பின்பகுதியில வந்து நிறைய பேஷண்ட் வராங்க. நாக்கின் பின்பகுதியில பாத்தீங்கன்னா எனக்கு கொப்பளம் கொப்பளமா இருக்குது, வந்து அது வந்து எனக்கு பயமா இருக்குது, அது கேன்சருக்கு இது வந்துருமோ, அது கேன்சர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நாக்கை துருத்தி துருத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிடுவாங்க நாக்கில் வந்து அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக நாக்கில் இரண்டில் மூன்று பகுதி மின்பகுதி வந்து எப்பயுமே சாஃப்டாக இருக்கும். நம்ம பார்க்குற மாதிரி கண்ணாடி நீட்டுனா பின்பகுதி பின்னாடி இருக்கிற ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் த டங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுரசுரப்பாகவும் கொஞ்சம் பெருப்பெருசாக ஒரு கொப்பளம் மாதிரி சின்ன சின்ன கொப்பளம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் பட்ஸ், அதாவது இந்த சுவைக்காக உணர்வதற்காக வந்து 20 நாள் படைக்கப்பட்டது. அது எல்லாமே நார்மல். அதை பார்த்துக்கிட்டு உடனே கேன்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். பட் சந்தேகம் இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி அது வந்து என்னன்றதை அடித்து காமிச்சுக்கோங்க. அது வந்து அடிக்கடி இந்த மாதிரி குத்தி குத்தி புண்ணு வர்றதுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றி மேலும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: நேர்கள் கேட்டு ரசிப்பது இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில நேயர் விருப்ப பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. நேயர்களே, நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது, ஒரு தபால் கடிதத்துல உங்களுடைய பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியாக அகில இந்திய வானொலி நிலையம் நேயர் விருப்பம் பகுதி அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி வட்டம் தருமபுரி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில கேட்டுறீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து தாபிக் ரகுமான் ஆகியோர் கேட்டிருக்காங்க சாமுராய் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியின் கடைசி பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து முகமது நபி. அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தேவதை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 58வது இந்திய நிறுவன செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெருகுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். உலக அளவில் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் அதேவேளையில் விரைவான தொழில்நுட்ப மேம்பாடுகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதை குடியரசு துணைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். நிறுவனங்களின் நல் ஆளுமையுடன் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கி உலகளாவிய தனிப்பெரும் பொருளாதார சக்தியாக மேம்படுத்துவதில் நிறுவன செயலாளர்களின் பங்கு வழிகோலுவதாக கூறினார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இரு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க இந்தோ பசிபிக் கமாண்டர் அட்மிரல் சாமுவேல் பாப்பரோவுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்மித் மச்சாருடன் தொலைபேசியில் உரையாடிய அவர், ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய அவரின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக கூறினார். கடற்பறவை இனங்களை மீட்டெடுப்பதன் மூலம் பறவைகளின் வாழ்விட மேலாண்மை, மறுசீரமைப்பு, பாதுகாப்பான இனப்பெருக்கம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த முடியும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் சாம் பாலைவன தேசிய பூங்காவில் இன்று 2 கன மைல்களை விடுவித்து பேசிய அவர், அழிவின் விளிம்பில் இருக்கும் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அலுவலர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் சீரிய முயற்சியால் இப்பறவை இனங்கள் காப்பாற்றப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 123வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், கொடிக்காத்த குமரனின் தன்னலமற்ற தியாகமும் தேசப்பற்றும் வருங்கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்ற திருப்பூர் குமரன் காவலர்களால் தாக்கப்பட்ட போதும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறே உயிர் நீத்ததையடுத்து கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். விடுதலைப் போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 143வது பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுப்பிரமணிய சிவாவின் வீரமிக்க உரைகள் மற்றும் எழுத்துக்கள் நாட்டு நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஒவ்வொரு தலைமுறையினரையும் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது மணிமண்டல அமைந்துள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான உயர் சிகிச்சை செலவினங்களை மத்திய அரசே முழுமையாக ஏற்கும் வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமானம், சமூக பொருளாதார நிலைகளை தாண்டி இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம் அனைவருக்கும் பயனளிப்பதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் டீன் டாக்டர் குமாரவேல் தெரிவிக்கையில்,
2: உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ்வதற்கான திட்டமாக இந்த ஆயுஷ்மான் பாரத் இருக்கிறது. இந்த திட்டம் வந்து 2018ல இருந்து இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் திட்டம் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் கூட பயன்படுத்த முடியும். எல்லா டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஏஜையும் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மால் போன் சர்ஜரி கீழே வர எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து போயிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தாராபுரத்தில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து சாலை பேரணியில் தற்போது ஈடுபட்டுள்ளார். முன்னதாக மதுராந்தக தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் வழங்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார்.

0: உள்ளார். இவ்விரு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதிகளில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து மதுபான கடைகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தனி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்து வருவதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதனையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகத்தில் தற்பொழுது 5 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லை பகுதியில் தேர்தல் விதி மீறல்கள் கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தமிழகத்தில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை மயிலாப்பூர் ஆண்டிமானியம் தோட்டப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர், அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். 118 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் 702 அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த பாலசமுத்திர புலக்குளத்தில் மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைஞாயிறு தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் வேளாண் அடுக்கு திட்டத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களில் வரும் 5ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஈரோட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு, குழந்தை திருமணம் தடுப்பு, மலைவாழ் மக்களின் நலன் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். நவராத்திரி விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலுபொம்மை விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அஸ்தகிரியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர்கள் கொலுபொம்மை தயாரிப்பில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இப்பொம்மைகள் மிகுந்த கலை நயத்துடன் திகழ்வதாக நுகர்வோர் தெரிவிக்கையில்.
2: மீனாட்சி, நான் தூத்துக்குடியிலிருந்து வர்றேன். 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். பால மீனாட்சியும் பாவை வளர்த்து டாலும் வாங்கினோம். ரொம்பவே பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. ஜப்பான் நகோயாவில் நடைபெறும் நிறைவு விழாவில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்வார். இந்நிகழ்ச்சியின் போது வரும் 2030ஆம் ஆண்டு தோஹாவில் நடைபெற உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான நடைமுறைகள் முறைப்படி ஒப்படைக்கப்படும். 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் உட்பட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் பகல் 1:55. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, ராமநாதபுர மாவட்டம் முதுகுளத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, கோழி போர்விலை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், குளித்துறை, தக்கலை, திருச்செந்தூர், திருநெல்வேலி, அடவி நாயினார் அணை ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், சேரன் மகாதேவி

முள்ளங்கினாவினை, நம்பியாறு அணை, சுர்லக்கோடு, இரணியல் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், எழுமலை, ஆண்டிப்பட்டி, நாகர்கோயில், பாலமோர், எட்டயபுரம், மாம்பலத்துறையாறு, வாடிப்பட்டி, கயத்தாறு, பெருஞ்சாணி, குளச்சல், நெய்யூர், புத்தன் அணை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், சமவெளி பகுதியில் தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 10.7 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. நேர்களை அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிய மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: அப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளோ செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குழுகுலுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
8: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம், மனதை மயக்கும் மணிமேகலை. பங்கேற்பவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
9: மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை தற்போது

0: கேட்கலாம். அமுத சிறப்பு அப்படின்ற அட்சய பாத்திரம் மணிமேகலைக்கு எப்படி கிடைச்சது, அதோட தனித்துவம் என்ன?
1: உங்களுக்கு ஆபுத்திரன் கதை தெரியும். இப்ப ஆபுத்திரன் என்பவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு வெளியே வந்துடும், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறனால பிரச்சனை ஆயிரும். அவன் வந்து என்ன, ஒரு கோயில் வாசல்ல வந்து உட்காந்துருப்பான். அங்க போய் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கோயில் வாசல்ல நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க, கண்ணு தெரியாங்க முதியோர்கள்லாம் இருப்பாங்க. இவன் போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய உணவை வந்து முதியோர்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கறதா அவனுடைய வழக்கமா இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆயிரும்னா, ஆபுத்திரன்ட்ட போனாவே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாயும். நைட்டு பயங்கரம் மழை பெஞ்சிட்டு இருக்கும், மழை பெஞ்சிருக்கப்போ ஊர்லேருந்து எல்லாம் வருவாங்க, வந்து ஆபுத்திரனை எழுப்பி சாப்பாடு கொடுவாங்க. அது பார்த்தா இடுப்பு தண்ணி வந்து வழிஞ்சிரும், இப்போ எங்கேயுமே சாப்பாடே இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அழுவான். வாழ்க்கையில் வந்து ஒரு சாப்பாடு கூட என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டே சாமின்னு சொல்லி அந்த கோயில் வாசல் இருக்கணும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிந்தா தேவி அப்படின்னா அந்த தேவி வெளியே வந்து, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு ஒரு பாத்திரம் ஒன்று கொடுக்குறேன், அதை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்லி, அதுதான் வந்து முதல் முதல்ல இந்த அச்சய பாத்திரத்தை ஆபத்திரன்ட்டு கொடுக்கும். அது மூலயமா அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். கொடுக்க கொடுக்க கொடுக்க அவங்க ஒரு சூப்பராக ஒரு மேட்டர் பண்ணிப்பாங்க. இந்திரன் இருக்கார்ல, இந்திரன் என்னன்னா, நல்ல விஷயம் கீழே நடந்தாலும் சரி, கெட்ட விஷயத்தை நடந்தாலும் சரி, அவருடைய வெள்ளை கம்பளம் வந்து ஆடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க. இப்போ இவன் நல்லது செய்கிறான், உலக மக்கள் வந்து பயங்கர பசி இல்லாமல் இருக்காங்கன்னொன்னே அவர் என்ன செய்வார், கிளம்பி இங்கே வருவார். வந்துட்டு, தம்பி இது மாதிரி சூப்பராக இருக்கடா, என்ன ஆசைப்பட்றேன், நான் உனக்கு எதாவது செய்யணும் ஆசைப்பட்றேன், இவ்வளோ நன்மை செஞ்சவங்களுக்கு உள்ள என்ன வேணும் கேளுன்னு சொன்னோன்னே, எப்பயுமே நமக்கு இருக்கும்ல, யாருக்கா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நம்மளுக்குள்ள ஒரு செருக்கு வந்துடும்ல, நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. குழந்தைகளுக்கு பொண்டாடிகளுக்கு வாங்கி கொடுத்தாவே நமக்கு ஒரு பயங்கர ஒரு மனசில் செருக்கு இருக்கும், நான் போகிற சோறு தின்ற, நான் தான் உழைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு செருக்கு இருக்குங்களா, அந்த மாதிரி செருக்கு வந்து அவனுக்கு வந்துடும் ஆபத்திரனுக்கு. அப்போ அவன் நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிடும் இந்திரனை பார்த்து, நீ என்ன பெரிய இது, இந்திரலோகத்தை என்ன பெருசாக இருக்குது, இங்கே இது மாதிரி இருக்கா, இங்கே இருக்குது, கம்பேர் பண்ணி நக்கலாக பேசினோன்னே அவர் கடுப்பாயிட்டு, ஒரு நீ இவ்வளோ பண்ணுறியான்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் மாதம் மும்மாறி புளிகிற மாதிரி மழையை பிழைய வச்சு பசின்ற ஒரு நிலை இல்லாமல் பண்ணிடுறாரு. இப்போ இவங்கிட்ட இருக்க அமுத சொல்வி வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதை எடுத்து எங்கே போகலான்றப்போ கடல்லேருந்து ஒரு கேங் இறங்குறோம். கப்பலில் தமிழர்கள் எவ்வளோ வியாபாரம் செஞ்சாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்கன்ற டீட்டெயிலாம் நிறையா இருக்கும். இவன் கப்பலில் ஏறி போவான். கப்பலில் போயிட்டே இருப்பாங்க. போகும்பொழுது மணிப்பல்லவத்தின்னு ஒரு தீவு வரும். அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறப்ப இவங்க உள்ளே இறங்கி அந்த தீவு எப்படி இருக்குன்னு பார்க்க போனால் இவங்க கப்பல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கே வேணுமோ அங்கேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலமை, இங்கேயும் சேர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பாக்ஸை எடுத்து அந்த கோமுகி பொய்கைன்னு சொல்லுவாங்க, அந்த பொய்கையில் வந்து வேண்டி, இது எனக்கு யூஸ்லெஸ் ஆச்சு, இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க உன்ட்ட வந்தால் நீ எடுத்துக்கொடுன்னு சொல்லி அந்த பாத்திரத்துக்கு அங்கே போட்டுருவாங்க. அதுக்குள்ளே போய் தான் அந்த பாத்திரம் கிடைக்கும். இப்போ இந்த ஹீரோயின் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணிமேகலா தெய்வம் மூலியமாக இங்கே வந்து இங்கே தீப திலகை வந்தோன்னா தீப திலகை தான் கூட்டிகிட்டு போய் நீ போய் நின்றவொடனே, இப்போ பாகுபலி படத்தில் ஒரு அப்படியே பாக்ஸ் அப்படியே கை குழந்தை அப்படியே வரும்ல, அதே மாதிரி இந்த பாத்திரம் அப்படியே தானாக மேலே வரும். அதை வச்சு அவர் நிறைய நன்மைகள் செய்வாள்.
0: அருமையாக சொன்னீங்க. இந்த அமுத சுரபியில முதல் முதல்ல பிச்சையிடும் பாக்கியத்தை பெற்ற ஆதிரை அப்படின்றவங்க யாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு காப்பியம் என்றது 30 எபிசோடு, முன்னாடி பேசினோம் 30 எபிசோடுக்கு ஒருத்தர் வாழ்க்கையை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா, அவங்க என்னதான் நிறைய அறக்கருத்துகள் சொன்னாலும் அது சென்று சேராதுன்றதுக்காக இவர் என்ன பண்ணிருப்பாரு, சீத்தரை சாத்தன் ரொம்ப அற்புதம் வந்து நிறைய கிளை கதைகள் சொல்லிட்டு இருப்பார். இப்ப நம்ம பேசினதே பாத்தீங்கன்னா, காஞ்சனன், வயந்தமாலை, தீபதிலகை, மணிமேகலா தெய்வம், எவ்வளவு கேரக்டர்ஸ் வந்து இணைச்சிக்கிட்டே இருப்பாரு. நீங்கள் ஒரு நாவல் எழுத போகிறீங்கன்னு வச்சுங்க சார், உங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கணும், மது அருந்தக்கூடாது, ஏதோ ஒன்று ஒரு அறக்கருத்துக்கள் இருக்கணும், அறம்பொருள் இன்பம் இல்லாமல் எந்த இலக்கியங்கள் பண்ணால் காலம் கடந்து நிற்காது. இன்றைக்கி நம்ம ஏன் உட்காந்து ரெண்டு பேர் இந்த மணிமேகலையை பேசிக்கிட்டு இருக்கோன்னா, அது காரணம் மிக முக்கியமான ஒன்றுக்கான அறம் சார்ந்த ஒரு விஷயங்களால் தான். அப்போ மனித குலத்திற்கு எப்பயுமே அறம் என்பது தேவைப்படுறதுக்காக, தான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளுக்காக அதை சொல்வதற்கு வேறு வேறு குட்டி குட்டி கேரக்டர்ஸ் மூலிமா பண்ணால் தான் நல்லாயிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் நிறைய கேரக்டர்ஸாக அற்புதமாக படிச்சிருப்பார். அந்த அடிப்படையில் இப்போ பாத்திரம் கிடச்சிருச்சு. இந்த பாத்திரம் கிடைச்சதை யார் வந்து முதல்ல சாப்பாடு போட்டுட்டு எடுத்தால் தான் சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த பாத்திரத்தில் யார் சோறு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது, அப்போ எல்லாமே யார் யாருன்னு கேட்குறப்ப தான் காயசண்டிக்கு தான் சொல்லுவாள், ஆதிரை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருக்கா அப்படின்னா. ஆதிரையும் அவனுடைய கணவன் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த ஆதிரை வந்து கேரக்டர் டிசைன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கோவலன் மாதிரியே இருக்கும், கப்பல்லாம் வச்சுருப்பான், அதுக்கப்புறம் காசுலாம் இழந்துருவான். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து என் கப்பல் போகுது, நீ வந்து வேணா போறியா உங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்பான், நான் போறேன் அப்படின்னா. அவன் பேர் சாதுவன். அப்போ சாதுவனுக்கு எல்லா மொழிகளுமே தெரியும். இப்போ இவங்க என்ன செய்வாங்க, கப்பலில் போறானுங்க. இப்போ நீங்கள் தான் சாதுவனா, நீங்கள் என்ன பண்ணீங்க, கப்பலில் வந்து அதை கைட் பண்ணி கொண்டு போறீங்க, வேற ஒருத்தருடைய பிஸ்னஸ், அதை எடுத்துகிட்டு போறப்ப நடுவில் வந்து கப்பல் கவுந்துடும். கவிழ்ந்தவொடனே எல்லாமே வந்து இறந்துருவாங்க. இவங்க இறந்தவொடனே சாதுவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா, ஆல்ரெடி கொஞ்சம் கடலில் கப்பலில் கொஞ்சம் பெரிய ஆளுனால அவன் என்ன பண்ணுவான், கரையில் ஒதுங்கிடுவான். கரையில் ஒதுங்கன்னா அங்கே நாகர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீவில் உள்ள மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு கேங் அங்கே இருக்கும். அவங்க வந்து இவனை தூக்கிட்டு போவாங்க. இவனை முழுப்பாட்டினோடனே வேஞ்சோடனே பார்த்து நாகர்கள் பாஷை இவன் பேசுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு நிறைய மொழிகள் தெரியணுன்றதுக்கு ஒரு லீடாக கூட இருக்கும். மொழி வந்து உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை உன் உயிரையும் காப்பாற்றுவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அங்கே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தலைவர் வந்து பயங்கரம் போதையாக இருக்கும். அவன் போயிட்டு, யாரா நீ, எப்பறம் எங்க

0: பாசம் பேசுனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னானே, சரிடா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ வேற ஒரு கிரகத்தை வந்து வந்த நீ எங்க மொழி பேசுற, உனக்கு வந்து எவ்வளவு பொண்ணுங்க வேணும், எவ்வளவு மதுபானங்கள் வேணும், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து என் கெஸ்ட்டை வந்து நீங்க இது பண்ணுங்கன்னு சொன்னானே, போதையால் வரக்கூடிய இன்னல்களையும் தீங்குகளையும் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் என்ன சொல்லுவான், டேய் புதுசாக இருக்குது, நீ என்ன என்னமோ சொல்கிற, இது எப்படி அப்படின்னு அது பெரிய பயங்கரமாக டிஸ்கஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போதைப் பொருளால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சொல்லணும், எங்கே டிஸ்கஸ் பண்ணி பேசணும்னா அந்த பாட்டு படிச்சுட்டு பண்ணி சூப்பராக பேசிடலாம். பெண்களால் வரக்கூடியது தப்பான விஷயங்கள் என்ன வரும்னு சொன்னால் அந்த பாட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் பேசிடலாம். அப்படி ரெண்டு பேர் டிஸ்கஷனையும் காட்டியிருப்பார். காட்டி முடிச்சுனா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளையும் தரேன், நீ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கப்பலில் ஏற்றி விடுவானுங்க. கட் பண்ணால் இந்த ஊரில் வந்து பார்த்தா இது மாதிரி கப்பலில் போனோம்னா செத்துட்டானுங்க, யாருமே உயிர் தப்பிக்கலை, எல்லா பெண்களும் வந்து உடன்கட்டை ஏறுங்க அப்படின்றாங்க. அப்போ உடன்கட்டை ஏறும் பொழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோடனே அப்போ மேலே வந்து அசதரியமாக ஒரு குரல் வந்து, உன் புருஷன் சாகலை, நீ கிளம்பி வெளியே வா, என் நந்தன் கதையில் சொல்கிறோம்ல அதே மாதிரி நந்தன் கதை மாதிரி வெளியே வானானே, நந்தன் எப்படி வெளியே வராரோ அதே மாதிரி இவன் குளிக்க போய் பாத்ரூம்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெளியே வருவான். நெருப்பு அவளை உண்மையாக அண்டியிருக்காது தின்றிருக்காது. அப்போ இவன் தான் கரெக்டான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட தான் முதல் முதல்ல போய் பிச்சை எடுக்க அந்த உணவு கேட்குறதுக்காக அவங்க போயிருப்பாங்க. அது இப்படின்னு சொல்லி ஒரு ஆதிரை கேரக்டர், அது புருஷன் உணவு போதையால் வாழ்க்கையை இழந்து செல்வத்தை இழந்த ஒருத்தன் மறுபடியும் அதுக்காக அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம தலைவர் அழகாக படிச்சிருப்பார்.
1: அருமையா சொன்னீங்க ஆதிரை கதாபாத்திரம் பத்தி. இந்த காப்பியத்துல அரமணப்படுவது யாதன கேட்பின், மறவாது இது கேள் மண்ணுயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாடல் வருது, அந்த பாடலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அறமெனப்படுவது பசியை நீக்கிறதான் தான் அந்த பாட்டுடைய ஒட்டுமொத்த பொருள். ஆனால் அறமெனப்படுவது யாதுன்னு கேட்டேன்னா, பசித்தவருக்கு உணவு கொடுப்பதுதான் உலகத்திலே மிகச்சிறந்த அறம் என்பதா காப்பியத்தோட முழு பொருளும் இந்த பாடல முழு பொருள்.
1: அதாவது அறமெனப்படுவது யாதனை கேட்பின், மறவாது இது கேள் மண்ணுயிர் கேள்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவர்.
0: உண்டினா உணவு, ஆமா உணவு கொடுத்தவன் தான் உயிர் கொடுத்தவர். மணிமேகலை முன்ஜென்மத்துக்கு கதை சொல்றாங்கல்ல, உதயகுமார் ராஜாவா இருப்பான், இவங்க வந்து ஒய்ஃபா இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்டனில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு எவனா வர சத்தம் கேட்டவனே இவன் கடுப்பாயிடுவான். இங்கே எவன் நான் வந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பி கோவமா, யாரா நீ ஏன்னா இங்கே வந்தேன்னு கேட்கும் பொழுது இவன் சொல்லுவா, இல்லை இல்லை நீ அவரை கோவப்படாத, அவரை பார்த்தா ஒரு துறவி மாதிரி இருக்காரு, நீ எதுவும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு, ஐயா உங்களை பார்த்தா பசியாக இருக்க மாதிரி இருக்குது, சாப்பாடும் தண்ணி தரேன் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொன்னால் சரின்னு ஒரு கொடுத்துருவார். கொஞ்சம் நாளில் வந்து இதே மாதிரி ஒருத்தர் இருக்கப்போ பாம்பு குத்தி உதயகுமாரன் இறந்துடுறான். உதயகுமாரன் இறந்த பிறகு இவன் சாப்பிட்ற அந்த ஜென்மத்தோடைய பலன் போகுதா, அங்கே போய் அவள் இறக்குறப்ப ஒரு மேட்டர் சொல்லுவா சார், என்னென்னா நான் சாகுறப்ப ஒருத்தனுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தது மாதிரி தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால தான் இந்த ஜென்மத்தை நான் எல்லாத்துக்கும் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறேன். நான் என் பையன் கூட சொல்லியிருந்தேன், சாப்பாடு வந்து யாருக்காதான் கொடுத்துட்றா, நம்ம என்ன நன்மை செஞ்சோம்னு யோசிக்கிறோம்னா செத்துருவோம். இப்போ நீ யோசிக்கிறப்ப யாருக்குனா சோறு கொடுத்தன்னு நினைச்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ பாவம் செய்யணும் எவ்வளோ நன்மை செய்யணும் சார், எதுவுமே ஞாபகத்துக்கு வரப்ப சாகும் பொழுது நினைக்கிற மாதிரி ஒன்று செய்கிறதா சார் அறம் ராம் சார். அது என்னன்னா உணவு கொடுக்குறதும் நம்மளால் வந்து வேற எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சில பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பழக்கங்கள் வந்து இது பண்ண முடியாது. அறம் என்பது என்னன்னா மண்ணுயிருக்கு எல்லாம்ன்றாம், மனுஷனுக்குன்னு சொல்ல மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கு எல்லாம் உண்டி கொடுக்கறதா உயிர் கொடுக்கும். திருமந்தத்தில் ஒன்று இருக்கும், யாவருக்கும் முடிவது யாவருக்கும் முடிவது, அவர் நாள் தானே எழுதுவார். அதில் வந்தால் ஒருத்தர் நல்லா பேசுறது ஆறுதலாக இது பண்ணுறது அப்படின்னு, எல்லோராலும் முடியுது ஒரு கை உணவு தானே அப்படின்னு, பசுக்கு வந்து ரெண்டு கீரை கொடு, எறும்புக்கு நாலு சோறு வை, இதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். இப்போ மண் உயிருக்கெல்லாம் உணவு கொடுக்குறது மட்டும்தான் சார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறம்ன்றதை ஒத்த வரையும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த ஒத்த வரையும் நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ வேணாலும் சந்தோஷமாக இருக்கும். யாருக்குமே எப்போ நம்ம சாவோன்னு தெரியாது, சரி சரி நம்ம 60 வயசு சாவோம் அப்போ செஞ்சுக்கலாம் சோறு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்போ வேணால் வரும். அப்போ நீ எப்போ வேணாலும் யாருக்கேனும் செஞ்சுக்கிட்டே இருந்ததுதான் இந்த பாட்டுடைய பொருள்.
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இதுல முக்கியமான ஒரு கோட்பாடு சிறை கோட்டத்தை அறக்கூட்டமாக மாற்றுதல், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கான்செப்ட் என்னன்னா சாப்பாடு போடுறதாம். இப்ப அந்த சிறை கோட்டம் முழுக்கமே தவறு செய்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பசின்ற ஒரு பின்னில தான் இருப்பாங்க. காஞ்சனன் இருக்கான தலைவெட்டினாக்கா இவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டுனா இவ தன்னுடைய பாத்திரத்தை வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கும். ஒத்த பாத்திரத்தை வச்சு ஒத்த பொம்பளை போய் எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இவன் நேராக போய் ராஜா சொல்றாங்க, ராஜா இது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நீ தீர்த்துட்ட, இவங்களுக்கு சாப்பாடு போகிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஃபண்டு இதாகிட்டு இருக்கு, அதனால் இது நீ வந்து இதை சரி பண்ணிட்ட, நீ ஏதாவது கேளு நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்றப்ப அவ சொல்லுவா, இந்த சிறை கோட்டமாக வைக்காதீங்க, அறக்கோட்டமாக மாற்றுங்க, ஒழுக்கமாக மாற்றுங்க, பசியை கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து உருவாக்குறதுக்கான பள்ளிச்சாலைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதையுடைய ஒன்லைனே. அதுதான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக ஆக, சிறையில் யாருக்கா பசியில் உள்ளவங்க இருக்கும், பசியில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க.
1: இந்த காப்பியத்தில் பெண்களின் கற்பு நெறி பற்றி மற்றும் சுதந்திரம் பற்றி எவ்வாறு பேசப்படுகிறது?
0: இப்போ கற்பு நெறின்றது நம்ம ரெண்டாவது கான்செப்டாக இருக்குது. உங்களுக்கு சுதந்திரம், பெண் சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா கற்பு ஆண்களுக்கு தான் இருக்கா, பெண்களுக்கான ஒரு பெரிய

0: தொல்காப்பியம் என்ன சொல்லுவார்னா, கற்பனைப்படுவது கரணமோடு புறந்ததல் அப்படின்னு கற்பியல சொல்வது. என்னன்னா கரணம்னா காரணத்தோட தான் இருக்கதான் கற்பு. என்னன்னா இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க கொண்டுருவான்றக்காக வீட்டில் போடக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரண்மை தான் அதை வந்து அவர் சொல்றார். கற்பனைப்படுவது கரணமோடு புணர்தல் அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ணி பண்றதா கற்புன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உடைச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு எது அழகு, அவருடைய முகம் மூக்கு அழகு, எஜுகேஷனு, டாக்டரா இருக்கா, அப்படிலாம் இல்லையா, தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பொண்ணு மாறினா அதுதான் அழகுன்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நம்ம இப்படி நிற்காது, இங்கே நிற்காது, அங்கே நிற்காத, இந்த பையன்ட்ட பேசாத, அந்த பையன் கோயிலில் சேர்க்குற ரொம்ப நல்ல விஷயம் சார். பசங்கள் நாலு பேர்கிட்ட பேசுறது கொள்றாங்கல்ல, அது மூலியமாக ஒரு பெரிய ஓப்பன் ஆயிரும். பொண்ணை வந்து ஆண்கள்லாமே பயமுறுத்தி வச்சா அது எவ்வளோ பெரிய வன்முறை. அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து பெண் அடிமைத்தனத்தை முழுக்க வந்து இவர் வந்து அவ வாழ்க்கையை அவ சூஸ் பண்ணுறோம். மெயின் காரணமே பெண் சுதந்திரம் தான். என் வாழ்க்கை எனக்கு, நீ பாரம்பரியமா நான் ராஜா பரம்பரை, இவங்க பின்னாடி வந்தாங்கன்னா இல்லாம இவங்க ஒரு ஆடல் மகளிர் பரத்தை அப்படின்ற மாதிரியான சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணு. நீ என் வாழ்க்கையை நான் பாக்குறேன் போடான்னு ரெண்டாம் நூற்றாண்டுல போனதான் தமிழ் சமூகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். லவ் பண்ணா அப்பங்காரன் வெட்டுறான், லவ் பண்ணாட்டி ஓகே சொல்லணும்னா அவன் ஆசிரியர் ஊத்துறான், ஓகே சொன்னா இவன் ஜாதி மதத்தை வச்சு இவங்க வந்து ரோட்ல வச்சு வெட்டுறானுங்க. நாங்க என்னதான் பண்றதுன்னு பெண்கள் கேட்கிற மாதிரி ஒரு காதலை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காதலை மறுப்பதற்கும் பெண்ணுக்கு மிக உரிமை இருக்குன்றத அந்த கதையில் உதயகுமாரின் கேரக்டர் மூலியமாக அவர் சொல்வார். உதயகுமார் காதலை வந்து அவளுக்கு பிடிக்கும், ஆனால் என் வேலை அது கிடையாது. இல்லை இங்கே வந்து என்னோட பர்பஸ் என்ன, நான் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் பசியை திங்கிறதா இந்த ஜென்மத்தோட வேலை. இங்கேயுமே நான் கல்யாணம் பண்ணி பிள்ளையை பார்க்கறது என்னோட இதில் இருக்கா. உதயகுமார் காதலை மறுக்கிறா, திருமணத்தை அவள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. நானே ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னா என் பொண்ணை திருமணம் வேணாம்னு நான் சொல்ல முடியாதுல்ல. சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமன்றாங்க அவையார். சந்ததிக்கு அழகுனாதுன்னா நிறைய குழந்தை பெற்றுக்கு போகிறதுனா இவன் வேணான்றா எனக்கு போப்பா, என் வேலை அது கிடையாது. இப்போ நான் இங்கே வந்தது காரணமே என்னன்னா திருமணத்தை எதிர்க்கிறா, காதலனை வேறான்னு சொல்கிறா, துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறா. என் வாழ்க்கை எனக்கு எனக்கு நான் என்ன ஆகுன்றதை ஒரு அற்புதமாக இந்த காப்பியத்து மூலியம் பேசுகிறார். சமூக பெண்ணை ஈடுபடுறான், எல்லாத்துக்கும் சோறு போடணும். நீ போய் மக்களோட மக்களை போய் சமூகத்தில் போய் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு போகிறது தான் மிகப்பெரிய ஒரு சமூக பணின்னு அவங்க இது பண்ணுறாங்க. தன் வாழ்க்கையோட நோக்கத்தை நம்மளே தீர்மானிக்கிற மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய என்னோடய மாணவர்கள் வந்து பார்த்தா நான் படிப்பானுங்க, சினிமாவுக்கு போகிறேன்னு வானுங்க, டேரக்டர் ஆகிறேன்னு வாழ்ந்துட்டு இருப்பானு, திடீர் பார்த்தா வேறு வீட்டு சூழ்நிலை ஒரு வேலைக்கு போயிடுவானுங்க. வேலைக்கு போய் திருப்பி வந்து ஒரு பத்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஐயா நல்லா ஒரு 2 லட்சம் சம்பளம் தராங்க, அதனால் ஏற்றுக்க முடியல, என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியலங்கயான்னு சொல்லி நிற்பாங்க. அப்போ 2ஆம் நூற்றாண்டுலேயே இலக்கியத்தை ஆழ்ந்து பார்த்தா தெரியுது, தான் வாழ்க்கையே ஒரு பெண் தனியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு தான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கட்ஸ் இங்கே இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குற பொழுது இவங்க வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை மிக அற்புதமாக வந்து பேசுகிறேன்.
1: அருமையாக சொன்னீங்க, கற்பு நெறி சுதந்திரம் பற்றிலாம் சொன்னீங்க. அதே மாதிரி சமுதாய பிரச்சனைகளான சாதியம் மற்றும் மத பூசல்கள் இதை பற்றிலாம் கூட ஏதாவது பேசியிருக்கா?
0: தனக்கான விஷயங்களை அடித்து உடைச்சி கொண்டு போகிறதுல ஒரு சாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து உடைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்காகவே நம்ம மனிதர்களை பார்க்கலாம். தான் வாழ்க்கை தான் இப்படி போச்சு, என் பிள்ளை அவள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குன்னு அவளை ஃப்ரீயாக விட்ட மாதவி வந்து இருக்கலாம். மாதவியோட அம்மா பார்த்தீங்கன்னா தான் மகள்களும் பேத்திகள் வந்து இந்த சமூகத்துக்குள்ளே இந்த படிநிலைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஆண்கள் வந்து தவளை வந்து பூஜிட்டு போகிற மாதிரியான வாழ்க்கை தான் வேணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இது முழுக்க முழுக்க வந்து இப்படி ஒரு யோசனை தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நூற்றாண்டுலேயே இவ்வளோ ஒரு வைடாக ஒன்று திங்க் பண்ணி இப்படி எழுதியிருக்காங்க.
1: சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பத்தி ஏதாவது இதுல சொல்லப்பட்டிருக்கா? உதாரணத்துக்கு மது ஒழிப்பு, சூதாட்டம் செய்யக்கூடாது, வேறு பல ஏதாவது
0: ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது சார். விழாவரை கதையில, மலவன புக்க கதையில, பாத்திர மரபுக்குரிய கதைன்னு இந்த 30 கதைகளை இந்த கதையில இதுதான் சொல்றாங்கன்னா இல்லை. ஒரு சாமியார் நடந்து வந்துட்டு இருப்பாரு பயங்கரமா, அவர் அழுக்கா நியூடா அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா சமணத்துக்கும் பௌத்தத்துக்குமான ரெண்டு பேத்துக்கும் உண்டான அந்த விஷயத்தை அவர் எழுதியிருப்பார். இந்த ரெண்டு பேர் சேர்ந்தா எப்படி ஒரு மத கருத்துக்களை சொல்லி நக்கல் பண்ணி வம்பிழுத்து ஒரு மனித உறவுல விரிசல் ஏற்படுத்துறானுங்களோ அதே மாதிரி எல்லா காதைகள்லையுமே கல் உண்ணாமையோட தொல்லைன்னா, கொலையால என்ன பிரச்சனை வருது, களவால என்ன பிரச்சனை வருது, பரத்தமையால என்ன பிரச்சனை, இப்படி சமூக தீமைகளை எல்லா காதைகளுமே அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. அதன் நோக்கம் வந்து தனி மனித ஒழுக்கத்தை மட்டும் கிடையாது, சமூக அமைதியையும் மனித வாழ்வையும் நிர்ணயிக்கிறதுக்கு தான் இருக்காங்க.
1: நம்ம காப்பிய நாயகியான மணிமேகலை பல இடங்களுக்கு பயணம் போறாங்க, இதோட பூகோள முக்கியத்துவம் என்ன?
0: கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த கொடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது சும்மா சொல்கிறாங்களா உண்மையிலே சொல்கிறாங்களான்றதுக்கு 2ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட இந்த காப்பியம் வந்து ரொம்ப ஒரு மேப் மாதிரியே இருக்குது சார். உங்களுக்கு சாதுவன் எடுத்துட்டோம்னா அவன் கடலில் போனான், பிஸ்னஸ் பண்ணானுங்க, அங்கேருந்து வந்தானுங்க, இப்படி எல்லா காதைகள்லையும் கடல் வழி தொடர்புகள் வந்து ஒரு நாட்டுடைய வணிக தொடர்புகள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னு நிறைய ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கு. வெறும் காப்பியத்தை ஒரு ஒழுக்க நெறியாக பார்க்காம ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக ஒரு நாடு அப்போ எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான சுதந்திரம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களுமே இங்கே இந்த காப்பியத்தில் இருக்குது. வெள்ளைக்காரர்கள் எங்கேயும் அங்கேருந்து வந்தாங்க.

0: நம்மளுடைய சமயத்தை பரப்புறதுனா. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பௌத்தம், இங்க இருக்கக்கூடிய சமணம், இங்க இருக்கக்கூடிய வைணமம், எல்லா கதை கருத்துக்களுமே கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி வந்து பூலோகம் முழுக்க வந்து இவங்க பயணப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம பெருமையா கூட வச்சுக்கலாம். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு சொல்றாரு தொல்காப்பியர். அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து கடல் கடந்து போறக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருந்துச்சுன்னு இரண்டாம் சங்கத்தை சொல்றாரு. அங்கே கட் பண்ணி இங்கே வந்து பார்த்தோம்னா கடல் முழுக்க நம்மால் வந்து அப்படியே பரவி, உலகம் முழுக்க பரவி வணிகத்துக்காக. வணிகம்னா நம்ம எப்படி யோசிச்சு பாருங்க, நான் இன்னைக்கு நம்ம போய் ஒரு முத்த பவளத்தை என்ன பண்ண முடியாது டிராவல் பண்ணி கொண்டு போறோம். அந்த காலத்தை இவங்க இவ்வளோத்த வள வச்சு இவ்வளோ கொண்டு போய் பண்ணி வணிகத்துல பாசை கத்துக்கிட்டு அந்த பாசை மூலியமா தன்னுடைய பரப்பை வந்து தமிழர்கள் எவ்வளோ, அது சொல்லுவாங்கல்ல நீங்க இந்த எவிடன்ஸை வச்சு தமிழர்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பின்னாடி நாலேஜபிளா இருந்தாங்கன்றதை நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கான ஒரு விஷயம் பயணம் செய்யறது வந்து நம்ம பேசலாம்.
1: அருமையா சொன்னீங்க சார். இதுல சாவக நாடு அப்படின்னு குறிப்பிடப்படுது, அது எந்த தேசத்தை குறிப்பிடுது?
0: இப்ப ஜாவா இந்தோனேசியா சொல்றாங்களா சார்?
1: அதுதான்
0: ஆமா, அதான் இப்ப அதான் சாவகம் அப்படின்றாங்க. அங்க இங்க இருந்து போகும்பொழுது அவங்களுடைய பண்பாடு நமக்கு வருது, அவங்களோட போகும்பொழுது நம்மளுடைய பண்பாடு, இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரவுன்றதுக்காக தான் சாவக நாடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அங்க போய் தான் இவன் வந்து என்ன பண்றா, ஆபுத்திரன் சந்திக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பார்த்தோம்னா ஆபுத்திரன் கதையெல்லாம் சொல்லி இவர் வச்சிருந்த பாத்திரம் தான், இவர் தான் தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போட்டாரு, இந்த பாத்திரம் வந்தோடனே ஆபுத்திரன் என்ன பண்ணுவான், ஆனா உங்களுக்கு தெரியுமா சார், ஆவின் பால் அப்படின்னா ஆனா பசுமாடு, ஆவுடைய மகன் சொல்லி சொல்றான். ஏன்னா இவன் பிறந்து அங்க போனோடனே அந்த மாடு தான் நக்கி அவன் வந்து சரி பண்ணும். இவன் என்ன பண்ணா, மறுபடியும் செத்து இந்த பாத்திரம் வேஸ்டா போச்சுன்னு தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு அந்த கோம்பு குவிப்பு உயிரை போட்டுட்டு வடக்கு இருந்து உயிரை விட்டுருவான். அந்த உயிர் என்ன பண்ணா, மறுபடியும் ஒரு பசு வயிற்றுலயே போய் எங்கேயே பிறந்து இந்த சாவக நாட்டுலாம் இருக்க மாதிரி இருக்கும். இவன் மறுபடியும் அவளை போய் மீட் பண்ணுவான், இந்த இதுல எல்லாம் போயிட்டு நீங்க ஏன் இப்ப நீங்க மறுபடியும் வாங்க அப்படின்ற மாதிரியான செகண்ட் பார்ட் கூப்பிடுற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும். அதனால சாவக நாடு ரொம்ப முக்கியமான ஒரு இது.
1: சாவக நாடு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. வஞ்சி மாநகரத்துல மணிமேகலை பல்வேறு சமயவாதிகளிடம் வாதிடுறாங்க. அது ஏன்?
0: எப்பயுமே நம்ம வந்து ஒரு சமயத்தை சார்ந்தே பேசணும்னு வச்சுக்கோங்க சார், அதுல வந்து உங்களுக்கு சரியான தர்க்கம் கொடுக்க முடியாது, எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு பெரியாரிஸ்டா இருக்கேன் அப்படின்னா எல்லா மதங்களை பற்றி எல்லா கருத்தையும் எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். இங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அதெல்லாம் நம்ம தெரியும், பௌத்தத்துக்கு இதுக்கான கதைகள் தான். அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து எல்லா மதங்களையும் தெரிஞ்சு, இப்போ ஒரு கிறிஸ்டியனாக இருக்கானா அவருக்கு பைபிளும் தெரியணும், திருக்குறானும் தெரியணும், நாலாய திவ்யபுரமும் தெரியணும், நாயன்மார்களை பற்றியும் தெரியணும், பௌத்தமும் தெரியணும், சீக்கியமும் தெரியணும். தெரிஞ்சாதான் இங்கே இருக்க உண்டான வேறுபாடுகள் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். தன்னுடைய கொள்கைக்கு உண்டான கருத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டே பார்த்தீங்கன்னா அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது போய் மத குருமார்கள்ட்ட போய் நீங்கள் செய்யறதா ரொம்ப தப்புன்னு சொல்லி ஒரு 10 வயசுல நம்ம அந்த டைமில் அவர் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் லைஃப் கட் பண்ணி 30 வயசுல அந்த ரிட்டர்ன் வருவார். அந்த டைமில் வந்து மதவாதிகள்கிட்ட போய் அவங்க போய் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, நீ பண்ணுறது தப்புன்னு, சரியில்லை, மனிதம் தான் இங்கே முக்கியம். குண்டலகேசியில் அதே அவங்க பண்ணுறாங்க, நீலகேசியில் அதே பண்ணுறாங்க. எல்லா காப்பியங்களையும் பின் பல்வேறு மதத்தில் உள்ள கருத்துக்களை வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கான வேலையை பார்க்க.
1: அருமையாக சொன்னீங்க, ஏன் சமயவாதிகளிடம் அவங்க வந்து வாதிடுறாங்க. மணிமேகலை தன்னுடைய இறுதி நாட்களை காஞ்சி மாநகரத்தில் கழிக்கிறாங்க, அதே காஞ்சி மாநகரத்தை தேர்ந்தெடுத்தாங்க, அதுதான் காரணம் உண்டா?
0: இங்கே வந்து பல்வேறு சமய கொள்கைகளை அவங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு மணிமேகலை வந்து ஆன்மீக பயணத்தை தொடர்றாங்க. இப்போ இங்கே நம்ம காசிக்கு போகிறோம், ராமேஸ்வரத்துக்கு போகிறோம், வேளாங்கண்ணி போகிறோம், பழனி போகிற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. எல்லாத்துலேயும் போய் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பேசினதுக்கு பிறகு மணிமேகலை ஆன்மீக பயணத்தை தொடர்றதுக்காக காஞ்சிக்கு போகிறாள். காஞ்சியில் தான் வந்து பௌத்த அறத்தை மேலும் ஆழமாக அறிஞ்சு துறவு வாழ்க்கையில் ஈடுபடுறக்கு ஏற்ற இடம்னு சொல்லிட்டு காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பௌத்த கருத்துக்கள், பௌத்த குருமார்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடனால அப்பயே வந்து அங்கே கிளம்பி போயிருந்திருக்காங்க.
1: காஞ்சி மாநகரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இந்த காப்பியத்தோட மொத்தம் 30 கதைகள் இருக்கு. இந்த இறுதி காதை வந்து பவத்திர மருகன பாவை நோற்ற காதை.
0: ஆமா,
1: அது கூறும் வாழ்வியல் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு
0: சார். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆசை, அதுக்கப்புறம் அதுல ஆசையில வரக்கூடிய பற்று, அந்த பற்றுல மூலியமா நமக்கு ஒரு வேணை வருது. அம்பவத்துக்கிறதுல ஒரு ஆசை ஏற்படுது, என் பிள்ளை குட்டி இருக்கணும், என் பிள்ளாடி இருக்கணும் இருக்கு, அது மூலியமா வந்து நமக்கு வந்து ஒரு பற்று அதுக்கு மேல இருக்கு, அது மூலியமா ஒரு விரைவு இருக்கு. அதில் வந்து ஒரு பிறவி துன்பத்தை அடையிறோம். இந்த பிறவி துன்பத்தை நம்ம நீக்கணும்னா துறவரை மேற்கொண்டா சரியாக இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை கொடுக்க வாழ்வியல் தத்துவம் சார்.
1: ஆசைக்கு வந்து அளவே இல்லை.
0: ஆமாம்,
1: ஆசைப்படக்கூடாது. ஆசையை அறுத்தால்
0: பிறவி போயிடும், முக்தி அடைஞ்சிடும்,
1: முக்தி அடைஞ்சிடலாம். ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்ச புத்தரே வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு கூட
0: சொல்லுவாங்க.
1: அதனால இது ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுது. இந்த காப்பியத்தில் உள்ள இலக்கிய நயம் பத்தி கொஞ்சம் உரையாடிடுவோம். சிலப்பதிகாரத்தோட நடைக்கும் மணிமேகலையின் ஆசிரியப்பா நடைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்ன?
0: சிலப்பதிகார கதை வந்து கதை முழுக்க வந்து கலையை பற்றி. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி செட் பண்ணணும், புல்லாங்குழல் இருக்குல்ல சார், புல்லாங்குழல் எப்படி வாசிக்கணும் சொல்லி சிலப்பதிகாரத்தில் இருக்கு சார். ஒரு மியூசிக் டீச்சர்னா எப்படி இருப்பா, அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாட்டை எப்படி வடிவமைக்கிறது, தாளத்தை

0: வடிவமைக்கிறது, எல்லா விதமான ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை கதையை வந்து கலையும் உணர்ச்சி இந்த பேசிக்கில் கொண்டு போயிடலாம். ஆனால் மணிமேகலை பார்த்தீங்கன்னா இங்கே கதைக்கு அப்புறம் அங்கே ஆர்ட் இருக்கிறதுல சிலப்பதிகாரத்தில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறம் இருக்கும். அந்த அறத்தை சொல்வதற்கு ஏற்ற பாவகை எது அப்படின்னா ஆசிரியப்பால். அந்த சிலப்பதிகாரம் வந்து பல்வேறு வகையான, அதாவது வேறு வேறு ஏரியா சொல்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த ரிதம் பேட்டர்ன் தான் சார் பாவகைனா. இப்போ நீங்கள் வெண்பா அப்படின்னா மேலே 4 சீர் இருக்கணும், கீழே 3 சீர் இருக்கணும். சீர் என்பது இப்போ வந்து பொன்குமார், பொன்சந்திரன், பொன் ரமேஷ் இப்படி வச்சோம்னா, இது பொன்றது ஒரு சீர், ரமேஷ்ன்றது ஒரு சீர், பொண்ணுன்றது ஒரு சீர், சந்திரன்ற ஒரு சீர். இப்போ இந்த சீரை வந்து மேலே 4 சீரும் கீழே 3 சீர் வைக்கிறது தான் பாவகை. இப்போ ஒவ்வொரு பாவமே எதுக்கு பாடப்படுது? இப்போ சோகமாக இருந்தால் நீ வந்து என்ன பாட்டு பாடணும், சந்தோஷமாக இருந்தால் என்ன பாட்டு பாடணும், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு தான் பாவகை. இப்போ நீங்கள் துள்ளலோசைன்றான், துள்ளலோசைனா நீங்கள் வைபான சாங்ஸ் பாடுறதுக்கு அப்போயே வந்து துள்ளலோசையை பயன்படுத்தியிருக்கேன். அது ரிதம் பட்டம் எப்படி இருக்கும், மேலே எத்தனை அடி இருக்கணும், கீழே எத்தனை அடி இருக்கணும். தூங்கலோசைனா சோகப்பாட்டு பாடுறது. ஆசிரியப்பாலாம் பெரும்பாலும் கருத்துக்களை நான் ஒருத்தர் சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ சிலப்பதிகாரம் நடையும் இதுவும் வந்து வாட் இஸ் த பர்பஸ், இந்த இந்த நூலை நீங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கணும், இந்த நூலை நீ எதுக்கு எழுதுற, நீங்கள் நன்னூலில் அவங்க சொல்லியிருப்பாங்க, நல்ல தொல்காப்பியத்தெல்லாம், இந்த நூலோடைய பர்பஸ் என்ன, யாருக்கு போய் சேருது, கொள்வோம் கொள்வகை அறிந்துன்னு வர்றது சார், எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறப்ப யாருக்கு சொல்கிற, அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும். இப்போ தனுஷ் படம் யாருக்கு இருக்கும், அதை சிம்பு படம் யாருக்குன்ற தெரிஞ்சுட்டு பண்ணணுமே வழியே, நீங்கள் இவங்களை கொண்டு போய் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வைக்கிற மாதிரி வச்சா ஆடியன்ஸ்க்கு இருப்பார். அப்போ ஒரு நூலையும் வந்து கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு சொல்கிற மாதிரி இந்த நூலை எதுக்கு எழுதுகிறோம், அதுக்கு எந்த வகையான பாவகையில் எழுதணுன்றதையும் இவங்க ரொம்ப அற்புதமாக சொல்கிறது தான் அந்த ரெண்டு நடைக்கும் உள்ள வித்தியாசமாக பார்க்க போகிறோம்.
1: அருமையாக சொன்னீங்க, நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி அதை வச்சுக்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காப்பியம் எழுதப்பட்டிருக்கு, மணிமேகலை காப்பியம். இதன் மூலமாக நவீன சமூகத்திற்கு என்ன செய்தி சொல்கிறாங்க, அதே மாதிரி இளைய தலைமுறையினர் இந்த காப்பியத்தை அவசியம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன காரணங்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: இந்த 1500-2000 ஆண்டுகள்னு நம்ம சொல்கிறோம், இதில் ஒட்டு மொத்தமாக எடுத்தோம்னா ஒரு 5 விஷயத்தை எடுத்துக்கலாம் சார். ஒன்று என்னென்னா பசியை ஒழித்தல். இவெல்லாம் நம்ம பாச மாதிரி எல்லா காதைகள்லையுமே பசியை ஒழிக்கிறது தான், பசியை ஒழிச்சா இங்கே எல்லாமே சரியாக போயிடும். இன்னைக்கு நாட்டில் நடக்கூடிய எல்லா பிரச்சனை காரணமும் பசி தான் உள்ளது. ரெண்டாவது என்ன, மனித சமத்துவம், சமூக நீதியை வளரும். யாரையுமே இவங்க இந்த கேஸ்ட் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை ஒரு ஆடல் மகளிர் குழுவத்தை சேர்ந்தேன், அவள் போய் ஊர் முழுக்க சோறு போட்டு எல்லாத்துக்கோடைய பசின்ற வியாதியே போகிறாங்க. அப்போ எல்லாமே மனிதர்கள் தான் அப்படின்ற விஷயத்தை இதில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இந்த கதையை அப்படின்றது சொல்லியிருப்பார். ரெண்டாவது, மூணாவது பெண்களுடைய தேர்வு உரிமை, அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும், என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது. நாலாவது, சிறைச்சாலையில் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னாங்க. நீங்கள் நம்மளே பாருங்களேன், ஒரு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஏதாவது தப்பு செய்தால் டப்புன்னு தான் அடிக்கிறோம், ஐயோ என் குழந்தைலாம் கையில் பவர்லாம் குறைச்சி நம்ம அடிக்க போகிறதில்ல, ஓங்கி தான் அடிப்போம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஒன்றே குற்றவாளியாயிரும். அப்போ சிறைச்சாலை இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சூழலில் தான் தப்பு செய்வாங்க, அதாவது நான் ஒரு 80% நான் சொல்கிறேன், 20% அது வேலையாகவே இருக்கவங்க இருப்பாங்க. அப்போ இந்த 80%னா ஏன் இவ்வளோ தண்டனை பெறணும், இப்போ இவங்களுக்கு ஒரு கொடுக்கலாம்ல, ஒரு சீர்திருத்தம் கொடுக்கலாமேனு சிறை சீர்திருத்தத்தை பற்றி அப்பயே வந்து இவங்க பேசியிருக்காங்க. அடுத்து வந்து கருணை சார், நீங்கள் அப்படி சொன்ன மாதிரி இந்த நூல் படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு உயிரையும் மண் உயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தல் உயிர் கொடுத்தல் என்ற மாதிரி எனக்கு நான் பர்சனலாக பார்க்குறேன் சார். நான் வந்து ஓங்கி நம்ம நைட்டில் ஒரு லைட்டு போட்டோம் பூச்சா வந்தது இல்லை, அதை அடிக்கலான்னு போனதுக்கப்புறம் டக்குன்னு மணிமேல் வந்து நின்றோம் ஏய் அப்படின்ற மாதிரி உடனே நம்ம அப்படியே மனசோம். இந்த கருணையை வந்து பேசும், பசியை பேசும், சமூக சீர்திருத்தத்தை பேசுது, சிறைச்சாலை அறக்கூட்டமாக்குது, கருணையை பேசுது, உயிர்களிடத்துல அன்பை வந்து முக்கியமாக பேசுது. இளைஞர்களுக்கு என்ன சொல்லி இல்லாமல் என்ன சார், நீங்கள் நாங்கள்லாம் ஜென்சி வந்துட்டோம், நீங்கள் போய் கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்லாம் கிடையாது. மனித உயிர்கள் என்பது ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம், ஒரே மாதிரி தான் சாகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிறந்தோம், இதே மாதிரி தான் வாழ்ந்தோம், இதே மாதிரி தான் செத்தோம், எங்கேயுமே யாருமே புதுசாக ஒன்றும் பண்ணல. மற்றபடி மனித உணர்ச்சி என்பது ஒன்று தானா, 16 வகை ஜெண்டர்ஸ்க்கும் அவங்களுக்கான தேவைகள் தான் வந்திருக்கவே, இங்கே எந்தவுமே மாற்றமே கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த காப்பியங்களை படிக்கிறது மூலியமாக தான் நம்ம வாழ்வை வந்து நெறிப்படுத்திக்க முடியும். இவங்க உடனே கிரிஞ்சு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என் பசங்களை என்ன சொல்வேன்னா, கல்வி என்பது என்னென்னா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் கல்வின்னு சொல்லுவேன். இப்போ நான் பார்ப்பேன் இவங்க ரெண்டு பேர்த்து போகிறான், ஒரு ஊரில் போய் வாங்கிட்டு வாங்கினான்னு, ஒரு அப்பனா வந்து நம்ம போகலாமா அப்படின்னு இருக்கும், இல்லை இல்லை அந்த ஊரை போய் அவன் தெரிஞ்சுட்டு வரட்டும், ஏன் அவங்க என்ன அப்புறம் எப்போ தான் நீ லேர்ன் பண்ணி கொடுப்பாரு. என் பையன் வந்து வடபழனிலேருந்து கிட்டத்தட்ட எக்மூரில் ஸ்கூலுக்கு வரான், நான் கவர்மெண்ட் பஸ் தான் அனுப்புகிறேன். அப்போ மனித வாழ்வை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரே மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும், ஒரு அண்ணன் இருப்பான், ஒரு தம்பி இருப்பான், ஒரு அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு டைமில் அவங்க எதாவது பேசியிருப்பாங்க, உடனே அதில் வந்து சண்டை வந்திருக்கும், அப்புறம் பிரிஞ்சிருப்பான், சாவுக்கு கூட நம்ம போகாத மாதிரி சூழலாம் இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம இப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த காப்பியங்கள் தான் இருக்குது. அப்போ இளைஞர்கள் இங்கே எப்படின்னா மனித நேயமாக என்னென்னு அறியணும்னா நீங்கள் காப்பியம் படித்தாங்க. ஒரு பசுக்காக வந்து உயிரை கொடுத்த கதையெல்லாம் இங்கே இருக்கும்.

0: அப்ப அந்த உயிருக்கு இப்ப இவன் கொடுக்குறான் அப்படின்லாம் இருக்கும். ஒரு இடத்துல வந்து என் மகனை சாவர் என்ன எடுத்துக்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அம்மா இருக்கும். அப்ப சுய சிந்தனையை வளர்க்குறாங்க, எனக்கு என்ன வேணும் நான் என்ன பண்ணணுன்றத நேர்வழியில நான் சூஸ் பண்றதுக்கு எனக்கு சாய்ஸ் இருந்தால் எனக்கு இருக்கு, எனக்கு என்ன தேர்ந்தெடுக்கணுன்றத இந்த மணிமேகலை காப்பி மூலம் பார்த்துக்கலாம். அப்ப சமூக பொறுப்பு, எங்க போனாலும் எனக்கு தன் பெண்டு தன் வீடு தன் சோறு இப்படின்னு இருக்க சின்னஞ்சிறு உள்ளதன் பாரதிதாசன் சொல்ற மாதிரி எப்போ பாரு தான் தான் தான் உள்ளதான் என் குடும்பம் என் குடும்பம்னு இருந்தேன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. நிறைய செலிப்ரிட்டிஸ் குழந்தைங்க நீங்கள் சாவுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சார். இப்போ நம்ம ஒரு திருச்சியிலேருந்து வந்திருப்போம், மதுரையிலேருந்து வந்திருப்போம், நமக்கு ஒரு வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கோம்ல, எல்லா அனுபவமாக பார்க்குறோம்ல, இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இப்போ நம்மளால் ஒரு ஃப்ளைட்டில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ நாள் காத்து வந்து இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம், இப்போ ஒரு சோறு கிடைக்குது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தங்கினா நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பொழுது வாழ்வில் ஒரு வெறுமை வந்துடும். அந்த வெறுமை என்ன ஆகுனா அவங்களோட சின்ன விஷயங்கள் கூட தாங்காமல் டக்குன்னு சூசைடுக்கோ போதைப் பொருளுக்களுக்கோ அடிமையமே வருது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சினிமா இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருந்து சூசைட் பண்ணதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இவங்க டிவி நடிகைகள் எல்லாமே ஏன் காரணம்னா எல்லா இன்பமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது, அது இல்லை உன்னை தேடி போகணும். அப்போ ஒன்று இருக்க காசு செல்வம் எதுக்கு வந்துச்சு அடுத்தவனை கொடுக்குதான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து அடுத்தடுத்துட்டு போயிடுவேல, இல்லை இல்லை செல்வம் எனக்கும் தானா, அப்புறம் உனக்கு எல்லா வகையான போதையும் செஞ்சு அவங்க இளைஞர்களை மாட்டிக்குவாங்கன்றது. ஆனால் சுயத்தை அறிகணும், சமூக பொறுப்பை உணரணும் அப்படின்றது தான் இந்த மணிமேகலையுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரணம். ஒரு பெண் கதாபாத்திரத்தை வச்சு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சிட்ஃபீல்டு ராபர்ட் மெக்கியான எல்லா ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கையும் ஒன்றா போட்டு வச்சு எழுதின ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் என்றுதான்.
1: காப்பியத்தோட ஒரு திரைக்கதை மாதிரி இருக்கு அப்படின்றீங்க.
0: ஆமாம் ஆமாம் சார், உண்மை கண்டிப்பாக உண்மைதான்.
1: அருமை ஒரு நிறைவான கருத்தை சொல்லி முடிச்சிருக்கீங்க முனைவர் த டான்ஸ்டானி அவர்களே. உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக அருமையான ஒரு காப்பியத்தை அது குறித்த பல செய்திகளை வந்து சொல்லியிருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. எனக்கும் வந்து இது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேரி இலக்கியங்கள் படிக்கணுன்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. ஆகாசவாணியுடைய ரீச் என்ன நமக்கு தெரியும், எவ்வளோ மக்களை கொண்டு போய் சேரும், டெய்லரிங் பண்ணுறவங்க, நகை வியாபாரம் பண்ணுறவங்க, நகை செய்கிறவங்க, இப்படி ரூமுக்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வானொலி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ்ன்றது நமக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளைந்து வானொலி கேட்டு கேட்டு வந்தவங்க தான். அது அந்த மூலியமாக இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றதும் சமூக பொறுப்பு எவ்வளோ இருக்கு. நீங்கள் உங்களோட கேள்விகள்லேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தை பற்றி, சமூக பொறுப்பை பற்றி, அறத்தை பற்றி, இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணியை செஞ்சுருக்கக்கூடிய இந்த பொன்சந்திரன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி சார்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். மனதில் மயக்கும் மணிமேகலை பங்கேற்றவர் முனைவர் த டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: மாப்பிள்ள குப்புசாமி, ஓட்டமும் நடையமா ஒய்யாரமா எங்க கிளம்பிட்டீரு?
5: குடுக்கற தெய்வம் கூட பிச்சுட்டு குடுக்கணும் சொல்லுவாங்க ஐயா, ஆனா எனக்கு மட்டும் போன் மூலமா கொடுத்துருக்கையா?
4: சிக்கல் சிங்கார மாதிரி வளவளா கொலகலான்னு சொல்லாம நேரா விஷயத்துக்கு வருமையா?
5: அப்படி கேளுமையா, நேத்து நைட்டு 8 எனக்கு வந்த போன்ல உங்க நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு. பரிசு தொகை வாங்கணும்னா நாங்க சொல்ற அக்கௌண்ட் நம்பருக்கு 15,000 போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு தாயா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
4: நான் என்னமோ நீ விஷயம் தெரிஞ்ச ஆள இருப்பீர்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவ்வளவு வெகுளியா இருக்கிறீரே.
5: எங்க உடச்சுமே தெளிவா சொல்லுமையா.
4: சோத்து கையில காக்கா விரட்டாத இந்த காலத்துல சும்மா யாராவது பரிசு தருவாங்களா ஐயா? நீ வேகமா நடக்கிறதுக்கு முன்னாடி உலக நடப்பு தெரிஞ்சுக்க குப்புசாமி.

நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில 2012 வெளியான கடல் என்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்டு ரசிக்க

போறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக உங்கள் செவிகளில் ஒலிக்கவரது மதன் கார்கி வரிகளில் ஏ ஆர் ரெய்மான் இசையில்.

நேயர்கள் கேட்டரசிப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில கடல் என்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேயர்களே. இரண்டாயிரத்தி பனிரெண்டுல வெளியான இந்த திரைப்படத்துல கௌதம் கார்த்திக் மற்றும் துளசி நாயர் ஆகியோர் நடித்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்காங்க. கடல் என்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலாக உங்கள் செவிகளில் ஒலிக்க வருகிறது.

நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:42. இது உங்களின் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு பட பாடல் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்ருக்கோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருது

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்கவிருப்பது தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எம் செல்வம் அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது தருமபுரி மாவட்டத்தில் குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை, பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உள்ள குழந்தைகள், மேலும் பேருந்து நிலையங்களில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் நபர்கள் எவரேனும் கண்டறியப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் குழந்தைகளுக்கான இலவச அழைப்பு எண் 10 9 8. அனைவரும் ஒன்றிணைவோம், குழந்தைகளை பாதுகாப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
0: நேயர்கள் இதுவரை தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எம் செல்வம் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
2: நிலையத்தில் நேரம் 2:49. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்று ஒரு பட பாடல்கள்ல கடல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உங்க செவிகளில் ஒலிக்க வருது

நேரம் பிற்பகல் 2:55. இது உங்களின் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒருபட பாடல் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உங்கள் செவிகளில் ஒலிக்க வருகிறது

சரஸ்வதி மரு. வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நேர்களுக்கு மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கம். நீங்கள் கற்றரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் 3 மணி. இது கற்சவியல் கலக்கல் பாடல்கள். கற்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நேயர்கள் கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் யார் எங்கிருந்து அப்படின்னா,

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420. தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
6: இனிமையான இசை பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 3:07. இது கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். உங்களுக்கு விரும்பமான பாடல், உங்களுக்கு விரும்பமான பாடல்கள் வந்து கேட்டு ரசிச்சிருக்கீங்க. கட்சிவி மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல் வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வர இருக்கு. கருமத்தம்பட்டியிலிருந்து மலர் மற்றும் செல்வம் ஆகியோர் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ மகாலட்சுமி
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
8: நேரம் 3:13 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேரம் இது. அடுத்த பாடல் தேவர் மகன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்குது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சுரேஷ் தருமபுரியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இதோ அந்த பாடல்

0: வெறும் காத்து தாங்க வருது.
1: மறக்க மனம் கூடுதில்லையே.
0: மறந்துருவேன் நிகழே.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி. உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் இசிஜி, எக்கோ ஸ்கேன், சிபிசி ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம், பைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848220. இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக ₹10,000 பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ₹20,000 பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.

நேரம் 3:20. கட்சவியல் கலக்கல்பாளர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலாக நேர்கள் கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பிக்கலாம். அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கிருபா காரியமங்கலத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. பாஷா திரைப்படத்திலிருந்து இது அந்த பாடல்.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383. புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
2: நேரம் 3:26:33. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரமது நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கையல் திரைப்படத்திலிருந்து வளம்புறருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கமலவள்ளி ஓமலூர் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இது அந்த பாடல்.

0: இது தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. 3:30:53 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நீங்கள் கருவை திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் உச்சேகவுடா அழகாபுர பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இது அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை

0: தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை அணில் ரவை.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மூன்று 3:37 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தங்கேஸ்வரி மந்தக்காடு பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து இது அந்த பாடல்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
9: கச்சவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து விளம்பரருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்
10: சுமித் ஏற்காடு பகுதியிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்கிறது அந்த பாடல்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
6: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து வளமர இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மேட்டூரிலிருந்து நலன் முத்துசாமி இதோ அவர் விரும்பி கேட்டுள்ள அந்த பாடல்.

0: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இன்னைக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கும் நன்றிகள். தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களை இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து நிகழ்ச்சியை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ பாரதியின் பாஞ்சாலி நாடகம்.
2: மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டாள் பகுத்திட்ட வளமை மிகு மானுடக்காரன் முண்டாசு கவிஞனின் பாஞ்சாலி.

0: அஸ்தினாபுரத் மக்களின் வாழ்வில் நாளும் நல்லிசை முழக்கம் நாற்புறமும் பரவிட மாதர்கள் மகிழ்வுடன் குடும்பத்துடன் வளமுடன் வாழ்ந்து வருகின்றனர். வணிகமும் நன்முறையில் நிகழ்ந்து வருகின்றது. ஆனால் ஏதோ ஒன்று என்னை வருத்துகிறது. என்னவென்று புரியவில்லை. யார் எங்கே?
1: அஸ்தினாபுரத்து வேந்தர் வேந்தே வாழி. அர்த்த மண்டபத்து காவலன் யான். கௌரவர் குலத்து கௌரவரின் முதன்மை தலைவர் இளவரசர் மன்னர் துரியோதனன் வருகிறார்.
0: ஆஹா, அற்புதம். உடனே அழைத்து வா.
1: அப்படியே ஆகட்டும்
2: மன்னா. அஸ்தினாபுரத்து மன்னாதி மன்னருக்கு மகன் துரியோதனனின் சிரம் தாழ்ந்த வணக்கம்.
0: வாழ்க மகனே. அது சரி துரியோதனா, ஏன் இரண்டு மூன்று தினங்களாக நீ இங்கு வரவில்லை? என்னைப் போலவே ஏன், என்னை விடவும் உனது தாய் தவித்துத்தான் போய்விட்டாள். சரி சரி, முதலில் விஷயத்தை கூறு, பின்னர் நீ சென்று காந்தாரியை பார்த்துவிடு.
2: அப்படியே தந்தையே, தாய் தவித்துத்தான் போயிருப்பார், என்ன செய்ய? தந்தையே, உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். ஆனால் எங்கே இந்த மாமன்?
0: என்ன மகனே, கோரிக்கை என்றெல்லாம் பேசுகிறாய்? என்ன வேண்டும், ஏன் தயக்கம்? யாரையோ எதிர்பார்த்து பேசுவது போல் உள்ளதே.
2: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே.
0: துரியோதனா, எனது அகக்கண்ணால் உனது உருவத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் அன்று தொட்டு இன்று வரை வளர்த்தவன் நான். உட்செவி திறப்பும் அகக்கண்ணின் ஒளியும் எனக்கு கிடைத்த இயற்கையின் பேரு. எனக்கு தெரியாதா, நீ உன் மாமனைத்தான் தேடுகிறாய். எப்போதும் உன்னுடனே இருப்பவர் இப்பொழுது மட்டும் ஏன் தாமதமாக வருகிறார்? இதுவும் உங்களது திட்ட நகர்வா மகனே?
2: தந்தையே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை.
0: நல்லது, உனது மாமனுக்கு பேசுவதற்கு ஆள் கிடைத்தால் போதும். சலசலவென்று பேசி பேசியே அவர்கள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி அவர்களுக்கே மாலையாக்கி சூட்டுவான். துரியோதனா,
2: தந்தையே,
0: சகுனி சூதில் மட்டுமல்ல சூசக வார்த்தைகளால் செயல்களால் அகிலத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஆள்.
2: ஆஹா, தந்தையே, தாங்கள் எப்படி இவ்வளவு திறம்பட இடையிட்டு உள்ளீர்கள்? ஏதோ காலடி ஓசை கேட்கிறது. மாமன் வந்து விட்டாரா?
0: என்ன, சகுனி வந்தாயிற்றா?
3: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்திக்கு எனது பணிவான வணக்கம். ஆமாம், அர்த்த மண்டபத்தில் தாங்களும் எனது மருமகன் துரியோதனன் மட்டும் இருக்கிறீர்கள். எங்கே எனது உடன் பிறப்பு?
0: மகனை எதிர்பார்த்து அவர் தமது அந்தப்புறத்தில் இருந்துவிட்டார். நான் அர்த்த மண்டபத்திற்கு வந்தேன். ஆமாம், மாமனும் மருமகனும் பின்னும் முன்னுமாக வருகிறீர்கள். துரியோதனன் ஏதோ கோரிக்கை என்கிறார், என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
3: அடடா, எனக்கு என்ன தெரியும் மாமா?
0: மைத்துனரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? சரி சரி, அப்படியே இருக்கட்டும். ஒன்றும் தெரியாது என்று கூறுவதன் மூலம் எல்லாமே தெரியும் என்றுதான் நான் யூகிக்கிறேன். மகனே, மாமன் ஒன்றும் தெரியாதவர் என்றே நினைத்துக் கொள் நீயும். மகனே, அந்த கோரிக்கை என்னவென்று இப்போது உரைத்திடுவாய்.
3: மாமா, மாமா, என் மருமகன் நெஞ்ச துணி உடையான், முடி பணி வரியான், கரியோர் ஆயிரத்து வழிகாட்டிடுவான். அது மட்டுமல்ல, தந்தை சொல் நெறிப்படியே இந்த புகழ்மிகு அரவக்கொடியை உயர்த்தி நாட்டினை மந்திரமுனர் பெரியோரும் அறமறிந்தோரும் போற்றும் வண்ணம் தங்களுடன் தோளோடு தோள் நின்று

0: அஸ்தினாபுரத்தை காப்பாற்றி வருகின்றார்.
1: அடே அப்பா, மருமகன் குறித்த வாழ்த்து மடல் போதும். விஷயத்திற்கு வாருங்கள்.
0: வேந்தர் வேந்தே, தங்களின் ஆணைப்படி தாங்கள் பாண்டவர்களுக்கு வழங்கிய பழம் நகராம் காண்டவ பிரஸ்தத்தை காண சென்றோம். ஆனால் என்ன சொல்ல, அந்த நகரம் தெய்வதச்சன் கண்ணனின் அருளால் இந்திரபிரஸ்தமாயிற்று. அடே அப்பா,
1: அதனால் என்ன? கண்ணனின் தங்கை சுபத்திரையை அர்ஜுனன் மணந்துள்ளான். தங்கை வீட்டிற்கு அண்ணன் சீர்வரிசை கொடுத்து சிறப்பாக்கி இருப்பார். ஐவரின் நற்குணங்களும் நாட்டினர் போற்றும் வாழ்த்தும் அந்த நகர் வளமையாக காட்சி தருகிறது போலும். இதில் என்ன விஷயம்?
2: தந்தையே, அங்குள்ள மாளிகை பகுதிகளில் ஒலியும் ஒளியும் பிரகாசிக்க தண்ணீர் ஓடுவதைப் போல எண்ணி நான் திகைத்தே விட்டேன். அதை கண்டு அந்த ஐவரின் பத்தினி பாஞ்சாலியும் நகைத்து விட்டாள். நானோ உள்ளம் நலிந்து விட்டேன்.
1: அடடா, நீ அவளுக்கு மைத்துனன் முறை, எனவே உன்னை உறவு முறையினால் நகையாடி இருப்பாள். போகட்டும். அப்புறம்?
0: அப்புறம் என்ன, நாங்களும் அவர்கள் கொடுத்த விருந்தில் பங்கேற்று அஸ்தினாபுரம் திரும்பினோம். ஆனால்
2: மாமா, அதை நான் சொல்கிறேன். மன்னா, நாமும் ஓர் மாளிகை இல்லை இல்லை ஓர் மண்டபம் கட்டி அவர்களை அழைக்க வேண்டும். மேலும் மாமனும் ஒரு யோசனையை கூறுகிறார். அது
1: மண்டபம் கட்டி அவர்களை இங்கு வரவழைக்க என்ன தேவை? சரி சரி, விருந்துக்கு சென்றமையால் அவர்களையும் நாமும் அழைத்து உறவு கொள்ள விரும்புகிறாய். ஆகட்டும், மந்திரிகள் ஐம்பெரும் குழுவினரிடமும் ஆலோசனை நடத்தி விடுகிறேன். அது சரி துரியோதனா.
2: தந்தையே,
1: நீயும் உன் விருப்பத்தினை அங்கும் விளக்கமாக கூறு. அன்னையை பார்க்க இப்பொழுதே செல்கிறாயா அல்லது என்ன? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் இருவரும் ஏதோ பேசுவது போல் உள்ளதே.
0: இல்லை இல்லை, நீங்கள் கூறுவதை கவனித்துக் கொண்டுதான் உள்ளோம். விருந்து மட்டும் அளிப்பதோடு அவர்களை எங்கன மகிழ்விப்பது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். உங்களுக்கே தெரியும், எனக்கு சூது விளையாட்டில் மிகுந்த ஆசை. அவர்கள் வருகையின் போது விளையாட வேண்டும் என்று எனது மருமகன் துரியோதனன் ஆசைப்படுகிறான்.
1: இது என்ன யோசனை? ஆசை? மண்டபம் கட்ட வேண்டும், விருந்தினராக பாண்டவர்கள் வருகை தர வேண்டும் என்றால் சரி, வருபவர்களை ஏன் சூதாட அழைக்க வேண்டும்? நெருடலாக உள்ளதே.
0: மைத்துனரே, இதில் என்ன பந்தயமா வைத்து விளையாடப் போகிறோம்? தருமனும் சூதாட்டத்தில் பெரு விருப்பு உடையவர். தங்கட்கு தெரியாதா என்ன, பொழுதும் போகும், மக்களும் மன்னர்கள் வருகையாலும் மாதேவி திரௌபதியின் தரிசனத்தாலும் மகிழ்ச்சியோடு அரண்மனை வளாகத்தினுள் வலம் வருவர்.
2: தந்தையே, தாங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் எனது கோரிக்கை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. பரவாயில்லை, தங்கள் மனம் வருந்தும்படி இந்த மகன் எந்த செயலும் செய்ய மாட்டான்.
1: துரியோதனா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மண்டபம் கட்டிவிடலாம், ஆலோசனை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்வர். ஆனால் சூது விளையாடுதல் எங்கனம் சாத்தியப்படும்?
0: மன்னா, ஆலோசனை கூட்டத்தில் மண்டபம் கட்டுவதை மட்டும் கூறி கருத்தினை பெறுவோம். சூது விளையாடுவது என்பது நம்முடைய குடும்ப நிகழ்வு, இதில் என்ன ஆலோசனை கூட்டத்தின் பங்கு? துரியோதனின் விருப்பம், அதை நாம் முடிவெடுத்தால் போதுமானது. எனது தமக்கையும் ஏற்றுக்கொள்வார். தாங்கள் காண இயலாத உலகை தானும் காண விரும்பாத காந்தாரி எப்பேற்பட்ட மாதரசி!
2: தந்தையே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். விடைபெறுகிறேன், அன்னையை காண செல்கிறேன்.
0: மைத்துனரே, எனக்கும் உத்தரவு கொடுங்கள்.
1: நல்லது, நலம் உண்டாகட்டும், சென்று வாருங்கள்.
2: மாமனே, எப்படியோ தந்தையை சம்மதிக்க செய்து விட்டோம். சதி செய்தார்க்கு சதி செய்தல் வேண்டும் என் மாமனே. கவனித்து

0: வேள்வி என்ன ஒரு பெருவிழா!
1: ஆமாம் ஆமாம், உண்மைதான்.
0: அடியப்பா, கண்டை பறிக்கும் அழகுடைய மங்கையர் அந்த பாண்டவர்களை பாராட்டி பாராட்டி மழுகின்றனரே. அது மட்டுமா, அந்த பாண்டவர் வேள்வியில் ஏன் என்னை அழைத்து முதன்மை தரவில்லை? மாமா, அவர்கள் நம்மை புல்லென மதிக்கிறார்கள். கண்ணனுக்கு முதல் உபச்சாரம். ஆமா ஆமாம், நாம் மண்ணின் வேந்தர்கள். அந்த கண்ணன் என்ன வேந்தனா, அவனுக்கு எதற்கு முதல் உபச்சாரம்? மாமா, தந்தையால் இதையெல்லாம் காண இயலாது. அவரிடம் இவற்றை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளும்படி எடுத்துரைத்து அவர்களை அழைத்து உரிய முறையில் கவனிக்க வேண்டும். மாமா, அவர்களை கவனித்தே ஆக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்?
1: சரிதான் மருமகனே, அதுவும் சரிதான். வேள்விக்குரியனவற்றை ஆள் ஆள் கொடர்ந்து குவித்து விட்டனரே. அப்பாடா, நானும் மலைத்து போய் திகைத்து விட்டேன் மருமகனே. அந்த வாலிகன் அதுதான் அக்னி தேவன். இவர்களுக்கு பொன்னாளான தேரை கொடுத்திருக்கிறான். அடுத்து மஞ்சன நீரை தவவேத வியாசர் ஊற்றினார். பல வைதிகர் கூடி மந்திரங்கள் முழிந்தனர். அடே அப்பா, என்ன சொல்ல! அந்த வீரன் ஆம் அர்ஜுனனுடன் சேர்ந்து துரோணரிடம் போர் பயிற்சி பெற்றானே சாத்தகி, அவன் வெண்கொற்ற குடையை தாங்கி நின்றான். கவனித்தாயா மருமகனே, கவனித்தாயா?
0: ஆமாமா, அது மட்டுமா, அது மட்டுமா? தமையின் தர்மனை பொற்சிங்காதனத்தில் அமர வைத்து பீமனும் இரட்டையரும் பொன் விசிறி வீசி சாமரத்திற்கே தனிப்பெருமையினை சேர்த்து விட்ட நிறை மாமா.
1: போகட்டும் போகட்டும், அந்த வஞ்சக கண்ணன் செய்ததே கண்டாயா?
0: ஆமாமா, அதுதான் இந்த நிகழ்ச்சியின் உச்சபட்ச நிகழ்வு.
1: எனக்கும் அதுதான் ஆத்திரம்.
0: கவனித்தீர்களா, கடல் தாய் வழங்கிய தெய்வீக சங்கினில் புனிதம் நிறைந்த கங்கை நீரை நிறைத்து திருமஞ்சனம் செய்தாரே, அவரும் அங்குள்ள அனைவரும் எத்தகு உற்சாகத்தில் மகிழ்வின் உச்சத்திற்கே சென்றனரே. மாமா, எனக்கு மூச்சே அடைத்து விட்டது, மூச்சே அடைத்து விட்டது மாமா.
1: பொறுமை மருமகனே, பொறுமை. நல்ல வேளை நீ மூச்சடைத்து மயங்கி விட்டாய். ஆனால் அவர்கள் எல்லோரும் தான் இந்திரபிரஸ்தத்து ஸ்தாபிதத்தில் மகிழ்ந்து மயங்கி கிடந்தனரே.
0: உண்மைதான் மாமா, உண்மைதான். அந்த பாண்டவரின் பத்தினி பாஞ்சாலி சிரித்தாளே சிரித்தாளே. அந்த நிகழ்ச்சி அவளுக்கு தகையாடிய திறம் எனக்கு. மாமா, என்ன சொல்ல மாமா, என்ன சொல்ல! நினைக்க நினைக்க எப்படியாவது அவளை அவமானப்படுத்தியே ஆக வேண்டும். ஏன், பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற உக்கிரம் என் தலைக்கு ஏறுகிறது மாமா, என் தலைக்கு ஏறுகிறது.
1: மகனே, பொறுமை பொறுமை மருமகனே, பொறுமை. நீ ஒன்றும் சினம் கொள்ளாதே, பதட்டப்படாதே. மாமன், நான் இருக்கிறேன் மருமகனே, நான் இருக்கிறேன். மருமகனே, இங்க பார், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். மருமகனே, ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள்.
0: என்னமாமா?
1: நாம் சிந்திப்பது, திட்டமிடுவது நம் இருவரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது.
0: தெரியாது மாமா, தெரியாது. மாமா, எனக்கு உங்கள் மீது அபார நம்பிக்கை உண்டு மாமா, அபார நம்பிக்கை உண்டு.
1: அதை நீ காப்பாற்று, அதுதான் முக்கியம். காண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தமாக்குவார்களாம், ராஜசூயம் வேள்வி செய்து பொன்னும் பொருளும் சேர்ப்பார்களாம். என்ன, ஐந்து பேர் இவ்வளவு அளப்பரிய செல்வம் அல்ல இயலும் என்றால் கௌரவர் நூறு பேர் என்பது என்ன? நாமும் அல்ல அல்ல செல்வம் சேர வேண்டும், அல்லது அவர்களது செல்வத்தை நாம் பெற வேண்டும்.
0: ஆமாமனே, சந்திரகுலத்து அரவக்கொடி இந்திரபிரஸ்தத்திலும் பறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்களை எண்ணி என் மனம் ஏதோ நெஞ்சு கொதிக்கிறது மாமா, என் மனம் நெஞ்சு கொதிக்கிறது. காலம் கனிந்து வரும், காய்களை நகர்த்துவோம், காய்களை நகர்த்துவோம். சூதில் வென்று அவர்களை அடிமைப்படுத்துவோம். என்னை கண்டு நகையாடிய அந்த பாஞ்சாலியை, அந்த நில மகளை.

0: சொல்ல.
1: காலம்தான் வந்து விட்டதே மருமகனே. கவலையற்க
2: ஆகட்டும். மந்திரிமார்களும் ஐம்பெரும் குழுவினரும் மண்டபம் கட்ட மகிழ்வோடு வாழ்த்தினர். தம்பி விதுரன்தான் தூது செல்வதற்கு தகுதியான சரியானவன். பாண்டவர்கட்கும் சிறிய தந்தை விதுரன் மீது கூடுதல் மதிப்பும் மரியாதையும் உண்டு.
3: மன்னரை வணங்குகிறேன். விதுரன் பெருமகனார் தங்கள் அழைப்பினை கேட்டவுடன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். தகவலை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னா.
2: தம்பி விதுரன் வரட்டும்.
3: உத்தரவு மன்னா.
4: அத்தினாபுரத்து சக்கரவர்த்தியை தங்களின் தம்பி விதுரன் வணங்கி மகிழ்கிறேன்.
2: என்ன தம்பி, நான் என்ன சக்கரவர்த்தி? இந்த நாட்டை காப்பவர்களில் கண்ணின் இமை போல காப்பவன், என்னை கவனித்து கண்ணாக இருப்பதே நீ அல்லவா? முக்கியமான பணி என்பதால் உன்னை அழைத்திருக்கிறேன்.
4: அண்ணா, என்னால் என்ன முடியும் என்பது தங்களுக்கு தெரியும். கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுவது என் கடமை. சொல்லுங்கள் அண்ணா.
2: தம்பி, நீ இந்திரப்பிரஸ்தம் நகருக்கு தக்க பரிசுகளோடு சென்று நல்லதோர் நுந்தையாகிய நானும் அஸ்தினாபுரம் வரவேண்டுமென்று தம்பி பாண்டுவின் மைந்தர்களையும் கொம்பினையொத்த மடப்பிடி பாஞ்சாலியோடும் வரவேண்டும் என்று அழைத்து வா. அவர்களும் நமது நன்மணி மண்டபம் காண வரவேண்டும், விருந்துண்ண வேண்டும். நம்மோடு அந்த கூடும் வயதிற்கிழவனும் சகுனி விரும்பி அழைக்கிறார் என்று கூறு.
4: மன்னர் மன்னவா, மண்டபம் காண பாண்டவர்கள் வருகை தருவதில் இவ்வளவு முனைப்பு ஏன் சகுனி காட்ட வேண்டும்? என்ன அண்ணா நடக்கிறது இங்கே?
2: விதுரா, சகுனி சொற்கேட்டே துரியோதனன் என்னிடம் தான் வேண்டுவது போல் மண்டபம் கட்டி முடித்த பின்னர் நாமும் நமது உறவு பங்காளிகளாம் பாண்டவரை விருந்திற்கு அழைப்போம். பின்பு
4: என்ன அண்ணா சொல்லுங்கள்.
2: விருந்துண்ட களிப்பும் களைப்பும் தீர சூதும் ஆடலாம் என்கின்றனர்.
4: என்ன இது? என்ன நல்லறம் எங்கே இருக்கிறது? என்னவோ சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அண்ணா. இதை தாங்கள் நிறுத்தக்கூடாதா?
2: தம்பி, வெவ்விதி இது, இதனை தடுத்தல் எங்கனம்? அன்று விதித்ததை யார் இன்று மாற்ற முடியும்? சென்று வருவாய், குறிப்பாய் பாண்டவர்கட்கும் எச்சரித்து அழைத்து வா.
4: மன்னரை வணங்கி நான் விடைபெறுகிறேன்.
2: சென்று வா விதுரா, தம்பி பாண்டுவின் மக்களை அழைத்து வா.

0: ஆஹா ஆஹா, என் தமையன் மக்கள் பாண்டவர் எங்கனமெல்லாம் இந்த நாட்டை வளப்படுத்தி இருக்கின்றனர். கண்ணிறைந்த காட்சி, எங்கு நோக்கினும் பசுமை பசுமை. நீல முடிதரித்த மலைகள், நீர் அமுதமென பாய்கிறது. பயன் தரும் மரங்கள், ஆஹா எப்படியெல்லாம் இருக்கின்றது. சோலையும் நன் செய்யும் புன் செய்யும் அன்னங்களும் கிளிகளும் மழலையும் இணைந்து விளையாடும் காடுகள், ஆஹா. அவர்கள் என்ன அறம்பெயர் போல் இருக்கின்றனரே. வீரமும் மெய்ஞானமும் தவமும் கல்வியும் வேள்வியும் நிறைந்த இந்த நாடு தொல் உலகின் முடிமணி போல் தோன்றும் நாடு. இந்த கௌரவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்களோ? விதி வலிது, அரண்மனை கரைகள் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்ன, அங்கே பாண்டுவின் மக்கள் வருவது போல் தெரிகின்றதே.
1: தந்தையை வணங்குகிறேன். தங்கள் வருகை

0: எங்களுக்கு மகிழ்ச்சி. தருமனாகிய எனக்கும் என் தம்பியர் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரையும் தாங்கள் ஆசீர்வதியுங்கள்.
1: என் மக்களே, என்றும் நீங்கள் சந்தன குலத்து சத்தியத்தை காத்து பாண்டு அண்ணனின் புகழ் மேலும் உயர்ந்திட நாட்டு மக்களின் நலம் காண நல்லதோர் ஆட்சியை என்றும் வழங்கி வருகிறீர்கள். மங்களம் உண்டாகட்டும். எங்கே என் மருமகள் துருபதன் மகள் பாஞ்சால நாட்டு இளவரசி பாண்டவர்களின் திரௌபதியம்மை எங்கே?
2: மாமனி, இங்கே உள்ளேன். பாண்டவர்களின் துணைவியாகிய என்னையும் ஆசீர்வதியுங்கள் மன்னரே.
1: நாடே இல்லாத நான் எப்படி மன்னராக இயலும்? மருமகளின் போற்றுதலை கவனித்தீர்களா?
2: நாடு தேவையில்லை தங்களுக்கு. தாங்கள்தான் மக்களின், குறிப்பாக பாண்டவர்களின் உள்ளமாகிய நாட்டில் உறைந்து மன்னராக, ஏன் மாமன்னராக அல்லவா இருக்கிறீர்கள்?
1: அடே அப்பா, என் மருமகளின் மாண்புமிகு கருத்து போற்றுதற்குரியது. வாருங்கள்.
3: தந்தையே, தங்கள் வருகையில் மகிழ்ச்சியும் சற்றே கலக்கமும் காணப்படுகிறதே, ஏன், என்ன காரணம்?
0: நானும் கவனித்தேன். அர்ஜுனன் கூறிவிட்டான், தந்தையின் வருகை விதிவழி வந்தது. இதை வகுத்திட்டவர்கள் யாராக இருக்கும் சிறிய தந்தையே?
1: என்ன நுண்ணறிவு மிக்க புதல்வர்கள்! உண்மை சகுனி சொற்கேட்டு தன்மை இழந்த அச்சுயோதன மூடன் உங்களை விருந்திற்கு மட்டும் அழைக்கவில்லை, வெய்ய புன் சூதுக்கு அளித்திடவும் அழைக்கிறான். ஏனோ என் மனம் பதறுகிறது, வன்மம் என்றே தோன்றுகிறது தர்மா.
0: ஆம் தந்தையே, அவர்களின் பொங்கும் பொறாமைதான் சிறு வயது முதல் நாங்கள் கண்டு அனுபவித்தவர்கள்தானே. அவர்கள் நமக்கு நன்றி நினைப்பவர்கள் அல்லர். ஆமாம், இப்போது என்ன செய்யலாம்?
1: மன்னன் திருதிராட்டினன் எத்தனை முறை சொல்லியும் இளவரசன் துரியோதனன் கேட்கவில்லை. மது உண்டவன் போல் ஒரு வார்த்தையையே பற்றி பிதற்றுகிறான்.
3: தருமன் அண்ணா, தந்தையும் வரப்பணித்தார், சிறிய தந்தையோ தூது சுமந்து வந்துள்ளார். மூத்தோரை மதித்தல் என்பது நமது கடமை. தம்பியரின் கருத்தினை அறிந்து நடவடிக்கை எடுப்போம். சகாதேவா, நீ என்ன சொல்கிறாய்?
4: இது விதிப்படி நடக்கும் செயல். நாம் சென்று வருவோம். வாழி, நின் சொல் தந்தையே, நின் வழி செல்வோம்.
1: மகளே, திரௌபதியே, நீயும் வர வேண்டும். உங்கள் அனைவரையும் வரவேற்க காத்திருக்கிறோம்.
5: ஆசீர்வதியுங்கள், விரைவில் பயணத்தை மேற்கொள்வோம்.
1: நல்லது, நலம் உண்டாகட்டும். கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள்.
0: தம்பியரே, நாம் சிறிய தந்தையார் அவர்களிடம் அஸ்தினாபுரம் வருகிறோம் என்று கூறிவிட்டோம். ஆனால் ஏனோ மிகவும் நெருடலாக, ஏன் கலக்கமாகவும் உள்ளதே. ஆமாம், திரௌபதி எங்கே? அவரின் யோசனை என்ன?
3: இதோ இதோ வந்து விட்டார். ஆமாம் பாஞ்சாலி, நாம் அஸ்தினாபுரம் செல்ல ஒப்புக்கொண்டு விட்டோம். உமது கருத்து என்ன?
2: நான் என்ன கூற, நீங்கள் செல்லலாம் என்று வாக்கு கொடுத்த பின்பு எப்படி மறுயோசனை கூறுவது? நடப்பது நடக்கட்டும், செல்வோம். அவர்களின் அழைப்பில் கட்டாயம் ஏதோ சதி உள்ளது என்பதில் நம் அனைவருக்கும் உடன்பாடே. மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது என்ன, எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் புரியவில்லை.
3: உண்மைதான் பாஞ்சாலி. வீமன் அண்ணா, உங்களது எண்ணம்?
6: அர்ஜுனா, என் திகைப்பு நீங்கவில்லை. நான் சொல்லும் வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் ஏனோ அவர்களது அழைப்பில் உள்ள சதியை நுட்பமாக புரிந்து பாஞ்சாலி கூறிவிட்டான். அச்சதியின் விளைவு அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? மாமனும் மருமகனும் நம்மை அழித்திட வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் இயங்குவதுதான்.

0: இதில் பெரிய தந்தையோ சிறிய தந்தையோ ஒன்றும் செய்ய இயலாது. பெரிய தந்தை காந்தாரியின் உடன்பிறப்பையும் சரி, தனது மகனையும் சரி விட்டுக் கொடுக்க மாட்டார். ஏன், வரும் பாண்டவர்கள் விருந்துண்டு கேளிக்கைக்காக சூது விளையாடினால் என்ன என்றுதான் கேட்பார். அவர்களின் உட்கிடக்கையை உணர்தல் என்பது கடினம். இருக்கட்டும், என்றுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதானே, நாம் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் தர்மன் அண்ணா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நகுலா?
1: அண்ணா, தங்களின் வாக்கு தந்தை பாண்டுவின் வாக்கு போலவே இருந்தது. இருக்கட்டும், விதியின் போக்கு, காலத்தின் கணிப்பு என்று ஏதோ ஒன்று. தர்மன் அண்ணா கூறியதைப் போன்று தோன்றி அழிவது வாழ்க்கைதான். இங்கு துன்பத்தோடு இன்பம் வெறுமையா, இவற்றில் எது வருமாயினும் நாம் ஏற்போம். தர்மன் அண்ணா சொல் கேட்போம், வாழி நின் சொல் நின் வழி நடப்போம்.
2: ஆம் அண்ணா, நாம் அடுத்த நிகழ்விற்கு தயாராகுவோம்.
3: நரிவகுத்த வலையிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும். வரிவகுத்த உடற்பொழியை புழுவும் கொல்லும், வருங்கால உணர்வோரும் மயங்கி நிற்பார். கிரிவகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ் மேலா மேல் கீழாம் கிழக்கு மேற்காம் பொறிவகுத்த முன்னூளார் புலையர் தம்மை போற்றுவர். விதிவகுத்த போழ்தினன் அன்றே.
4: தர்மன் அண்ணா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளீர்களே.
5: சிறிய தந்தை நம்மை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துள்ளார். 2 நாட்கள் கடந்துவிட்டன. அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் சகாதேவா. எப்போது பயணத்தை தொடங்க வேண்டும்? கொஞ்சம் சகுனம் பார்த்து கூறு.
4: அர்ஜுனன் அண்ணா, நீ ஏதோ சொல்ல வருவது போல் தோன்றுகிறதே.
2: சகாதேவா, விதி வலியது, சகுனம் பார்ப்பது இருக்கட்டும். சகுனியின் சூதினை எங்கேனும் எதிர்க்கப் போகிறோம். இருப்பினும் தர்மத்தின் வாழ்வில் சூது வந்தாலும் தர்மம் வெல்லும்.
4: அண்ணா, நாளை கிளம்பலாம். நானும் நகுலனும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். அவர்களுக்கு பரிசுப் பொருட்கள், நம்மோடு என்றும் இசையோடு பயணிக்கும் பாணர்கள், உடல் நலத்தோடு உள்ளத்திற்கேற்ற உணவு தரும் நமதருமை அட்டில் கலைஞர்கள் என்று தயார் செய்து விடுகிறோம்.
5: அப்படியே ஆகட்டும்.
2: அண்ணா, நீங்கள் பயணத்தை தொடருங்கள். நானும் பாஞ்சாலியும் அந்த பசும்புல் மேட்டில் அமர்ந்து மறையும் கதிரவனை கண்டு வணங்கி வருகிறோம்.
5: அப்படியே விரைந்து வாருங்கள், நாங்கள் மெதுவாக பயணத்தை தொடர்கிறோம்.

0: பாஞ்சாலி, பார்க்கும் இடமெல்லாம் இந்திரபிரஸ்தம் பசுமை பசுமை என்று பரவசப்படுத்துகிறது. காரணம், செல்வ மகள் நீ இங்கு வந்த வருவுதான். வானத்தின் புதுமை கணந்தோறும் கணந்தோறும் மாறுகிறது. அந்த கணநேர சுழற்சி வண்ணங்களின் கோலங்கள் அமைதியாக பரவிட வேண்டும். இது காளிசக்தி அவள் கோலம்தான், இல்லையா திரௌபதி?
1: ஆமரசே, அங்கே பாருங்கள், நீல பொய்கையில் தவழ்ந்து மிதந்திடும் தங்கத் தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள், ஒளித்திரள், ஆஹா ஒளித்திரள், எங்கெங்கு நோக்கினும் நோக்க நோக்க களியாட்டம்தான்.
0: அருமை, அருமை, உன் கவித்துவம் மிகச்சிறப்பு. இத்தகைய இயற்கை வாழ்வு எத்தகைய இன்ப வாழ்வு! சரி, நாளையாயிற்று, தமையன் தேடுவார், போகலாமா?
1: தங்கள் சித்தம் ஐயனே.

0: வாருங்கள் எனது அருமை மக்களே, மருமகளும் வர வேண்டும். உங்களுக்கு எங்களது ஆசிகள்.
1: வணங்குகிறோம் தந்தையே, அன்னையை வணங்குகிறோம், எங்களை ஆசீர்வதியுங்கள்.
2: திரௌபதி எனும் அடியேனுக்கும் தாங்கள் ஆசி வழங்க வேண்டும்.
3: எல்லோரும் வந்து விட்டீர்களா? முதலில் அனைவருக்கும் எங்களது அன்பும் ஆசியும். ஆமாம், மண்டபம் பார்த்தீர்களா? எங்கனம் உள்ளது? உங்களது பெரிய தந்தை தம்பி பாண்டுவின் மக்களை வரவேற்க மிகுந்த விருப்போடு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். துரியோதனனும் வெகுவாக காத்திருக்கிறான். பணியாட்கள் எங்கே? பணியாட்கள், நீங்கள் அனைவரையும் உணவருந்த அழைத்து வாருங்கள். ஆமாம், மைத்துனர் விதுரன் எங்கே?
4: இதோ வந்துவிட்டேன். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். வாழி வாழி பாண்டுவின் மக்களே, வாழ்க பல்லாண்டு, பாஞ்சால நாட்டு மங்கை வாழ்க வாழ்க. துரியோதனா, நீயே இவர்களை உணவு கூடத்திற்கு அழைத்துச் செல்.
5: அப்படியாகட்டும். உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் பாஞ்சாலி அம்மையை கண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வாருங்கள், நாம் இவ்வழியே சென்று உணவு கூடத்தை அடைந்து விடலாம். மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
6: முதலில் உணவு விருந்து, பின்பு ஓய்வு, பின்பு...
7: மாமா, மாமன் மருமகனின் திட்டமிட்ட ஏற்பாடுகள் என்னவோ?
6: அர்ஜுனா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. மாலையில் சபையில் சந்திப்போம். இப்பொழுது உணவருந்து செல்வோம்.
7: தம்பி சகாதேவா, தருமன் அண்ணாவிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். சகுனியின் பேச்சில் ஏதோ குதர்க்கம் தெரிகிறது இல்லையா?
5: சபைக்கு பாண்டவர்களை அழைத்து வர பணியாட்களை அனுப்பிவிட்டேன். மாமா, வாருங்கள், நாமும் முன்பே சென்று வரவேற்க வேண்டும் அல்லவா?
6: கட்டாயம், கட்டாயம், இதோ வந்துவிட்டேன். அதற்குத்தானே காத்திருக்கிறேன்.

0: வாருங்கள் வாருங்கள், தங்கள் வரவால் இந்த அஸ்தினாபுரம் மேலும் அழகு பெற்று வளமாகி விட்டது. வாருங்கள்.
1: அப்படியெல்லாம் இல்லை. அவையினர் அனைவரையும், மன்னரையும், சிறிய தந்தையையும், பிதாமகரையும் வணங்குகிறோம்.
2: மங்களம் உண்டாகட்டும்.
3: மன்னா, தங்கள் தமையன் பாண்டுவின் மக்களின் வீரமும் தீரமும் உலகறிந்த உண்மை. இன்று நமது அரண்மனையில் பாண்டு மக்களின் பொழுது நல்ல பொழுதாக போக்குவதற்கு சூது விளையாடலாம் அல்லவா?
1: இந்த இழித்தொழிலாம் சூதினை விளையாடுதலுக்கு இப்பொழுது என்ன தேவை? இதனால் என்ன பெருமை? சிறுமைதான் விளையும். துரியோதனின் கருத்து என்னவோ?
0: அடடா, இதில் என்ன சிறுமை பெருமை? சூதும் நமது மக்களிடம் இன்றும் காணப்படும் கலைதானே. தாங்களும் இந்த விளையாட்டில் சிறந்த திறன் மிகுந்தோர்தானே. அதிலும் என் மாமனுடன் இதனை விளையாடுவதற்கு தகுந்த தகுதியானவர் தாங்கள் தானே.
1: பாரத நாட்டில் பீடை செய்யும் கலியை ஏன் அழைக்க வேண்டும்? பணிவோடு வேண்டுகிறேன் இப்பொழுது. இன்று தேவையில்லை. தந்தையும் தாயும் அழைத்தனர். சிறிய தந்தை விதுரன் வரவேண்டும் என்றார். வருகை தந்தோம், மண்டபம் கண்டோம், மகிழ்ந்தோம், விருந்தும் உண்டோம். நாங்கள் அடுத்து பயணப்பட வேண்டும். இதுதானே சாத்திர முறைமை?
3: சாத்திரம் பேசுகின்றாய்? பாண்டவன் மைந்தரே, தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான்.

0: மன துணிவு இல்லையெனில் இதை மறுக்க வேண்டியதுதானே. வல்லவனின் வெற்றியும் வன்மை இல்லாதவன் தோல்வியும் உலகியல் நிதர்சனம் தானே. நாங்கள் உனது வீரத்தின் கம்பீரத்தை சூது விளையாட்டிலும் காண நினைத்தோம். ஆனால் தங்களது தயக்கம்?
1: தயக்கம் இல்லை. தம்பியருக்கு இதில் என்றுமே விருப்பம் இருந்தது இல்லை. எனவேதான்.
2: விடுங்கள் அண்ணா, பொழுதுபோக்கிற்குத்தானே. பரவாயில்லை, நாம் வென்று காட்டுவோம்.
3: அண்ணா, வில்லறமும் சொல்லறமும் நமது சொத்து, பாதகமில்லை. ஒரு கை பார்த்து விடுவோம். நாளை சூதினை தொடங்குவோம்.

0: மன்னரை வணங்குகிறோம்.
1: வாருங்கள் என் தம்பி பாண்டுவின் மக்களே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். துரியோதனா, உனக்கும் நலம் உண்டாகட்டும், நன்மை நிலவட்டும்.
0: இப்பொழுது தாயை முரட்டலாமா?
2: நாங்கள் தயார்.
0: ஆமாம், பந்தயங்கள் என்ன துரியோதனா?
2: அதை மாமன் சொல்லுவார், அவர்தான் சூதாடுவார்.
0: துரியோதனா, நீதானே அழைப்பு விடுத்தாய், இப்பொழுது சூதாட மாமனா?
2: ஏன், மருமகனுக்காக மாமன் களம் இறங்குவதில் என்ன பிரச்சனை?
0: அப்படியா, சரி, பணயம் யார் வைப்பர்?
2: நான் வைக்கிறேன். ஒரு மடங்கு நிதி வைத்தால் 9 மடங்கு நிதி தருகிறேன்.
0: மாமன் விளையாட, மருமகன் பணைய பொருள் வைத்திட என்று எல்லாமே புதிய மரபாக உள்ளதே, என்ன கர்ணா இது?
3: ஆமாம், பொழுது போவதற்கும் மகிழ்வாக உரையாடவும் சூது விளையாட்டினை எமது நண்பர் அஸ்தினாபுரத்து இளவல் துரியோதனன் ஏற்பாடு செய்துள்ளார். இதில் தங்களுக்கு ஏன் இத்தனை தயக்கம்?
4: அண்ணா, விளையாடுவது என்று களமிறங்கிவிட்டோம், அங்க நாட்டு அரசன் கர்ணனின் விளக்கமெல்லாம் தேவையா?
0: இல்லை அர்ஜுனா, சிறிய தந்தை, பிதாமகர், மந்திரிமார் யாரும், ஏன் மன்னரும் எதுவும் சொல்லாடாமல் வாய்த்திரவாது உள்ளனர். எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது போல் தோன்றுகிறது. தாயக்கட்டையுடன் மாமா சகுனியும் தயாராக இருக்கிறார்.
5: ஆமாம் ஆமாம், தாய முருட்டலாமா?
1: நாங்கள் தயார்.
5: எண்களின் என்ன ஓட்டத்தில் நாம் வெற்றியை கணிப்போம்.
0: அப்படியா? ஆமாம், எனக்கும் எண்களின் மேல் என்றுமே நம்பிக்கை உண்டு. பாண்டவர்களாகிய எங்கட்கு 5 என்ற எண்தான் வெற்றிக்கு உரியது. ஆகவே எண் 5.
5: நாங்கள் மாமன் மருமகன் என 2 தான், எங்களது வெற்றி எண் 2.
1: சூது விளையாடல் தொடங்கட்டும்.
0: பணைய பொருளாக ஒளி சிறந்த மாலை ஒன்றை வைக்கின்றேன், எண் 5.
5: எங்களுக்குரிய வெற்றி எண் 2. வெற்றி, வெற்றி! ஆஹா ஆஹா, தொடக்கமே வெற்றி மகள் நம்மிடம் உள்ளார். மருமகனே, முன்னோரின் ஆசியால் நாம் மீண்டும் பந்தயத்தை தொடர்வோம். தருமா, என்ன யோசிக்கிறாய்?
0: அப்படியே ஆகட்டும், ஆனால் இந்த முறை நான் தான் தாயமுருட்டுவேன். எங்களுக்கு எப்போதும் என் 5 தான், அதுவே இம்முறையும்.
5: ஆமாம், எங்களுக்கு மீண்டும் என் 2. ஆமாம், பணயம் என்னவோ?
0: பொன் 1000.
5: மீண்டும் நமக்கே வெற்றி, மீண்டும் நமக்கே வெற்றி, வெற்றி, வெற்றி! தர்மா, அடுத்த பணயம்?
0: எனது படையும் படை வீரர்களும்.

0: என்ன சொல்ல, நமக்கு மீண்டும் வெற்றி, வெற்றி, வெற்றி. நமக்கு தான் வெற்றி,
1: வென்று விட்டோம்.
0: வெற்றி, வெற்றி. தர்மா, தர்மா, என்ன யோசிக்கிறாய்? இந்த முறை பணயம் என்னவோ?
2: இந்த முறை என்னையே நான் பணயம் வைக்கின்றேன்.
0: இதிலும் நமக்கு வெற்றி. துரியோதனா பார்த்தா

0: என்னையே நான் பணயம் வைக்கின்றேன்.
1: இதிலும் நமக்கு வெற்றி. துரியோதனா பார்த்தாயா?
2: ஆமா, சூதில் வென்று விட்டோம். பாண்டவர்கள் பொன், பொருள், நாடு, படை, படை வீரர்கள், தம்பியர் என்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் வைத்து இழந்துவிட்டு நிற்கதியாக இருக்கிறான். நிற்கதியாக நிற்கிறான் அந்த தருமன். ஆஹா ஆஹா, அருமை மாமா, அருமை அருமை. ஆஹா மாமா, நீ ஒரு ஜித்தன்.
3: தர்மா தர்மா, நீ வென்றுடுவாய். ஏன் தயங்குகிறாய்? வைத்து விளையாடுவதற்கு இன்னும் உன்னிடம் ஒரு மாபெரும் செல்வம் ஒன்று இருக்கிறதே, மறந்து விட்டாயா? என்ன யோசிக்கிறாய் தர்மா, என்ன யோசிக்கிறாய்? விதுரன் மாமனும் பிதாமகரும் ஏதோ கூற வருவது போல் தெரிகிறதே.
4: மன்னா, என்ன நடக்கிறது இங்கே? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நடப்பது உங்கள் காதில் விழுகிறது தானே, இல்லை கேட்கவில்லையா? பாண்டவர்கள் நாடும் செல்வ வளமும் ஏன் தங்களையே இழந்து நிற்பதற்காகவா நாம் இங்கே மண்டபம் காணவும் இந்த விருந்திற்கும் அழைத்தோம்? இதில் நானும் ஒரு பகடையாக இருந்தமைக்காக வெட்கப்படுகிறேன்.
5: ஏன் பதறுகிறாய் விதுரா? துரியோதனன் சூதில் விருப்புடையவன். பந்தயம் என்பது விளையாட்டில் உள்ள போக்கு.
2: மன்னிக்கவும், விளையாடி வென்றதை நான் என்றும் எப்பொழுதும் யாருக்காகவும் இழக்க தயாராக இல்லை.
5: என்ன என்ன என்ன சொல்ல வருகிறாய் துரியோதனா?
2: ஆம் மன்னரே, இன்னும் வாய்ப்பு உள்ளதே. பணய பொருள் வைத்து அவர்கள் இழந்ததை எல்லாம் ஒரு சேர மீட்டுக் கொள்ளலாம். தடை ஏதும் இல்லையே.
4: பிதாமகரே, தங்களின் மௌனமும் என்னை ஏன் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்துவதோடு வேதனையையும் வழங்குகிறது.
6: விதியின் வழியே வள்ளாட்டம் தொடங்கிவிட்டது. இனி என்ன, பாரத போர் மகாபாரத போருக்கு கட்டியம் ஊதியாயிற்று.
3: ஆமாம் ஆமாம் தர்மா, அழித்தது எல்லாம் பின்னும் நின்னிடத்து மேலும். ஓய்வு அடைந்திடாதே தர்மா, ஊக்கம் எய்து.
7: உரம் பெற்றிட உள்ளம் நலிந்து விட்டது. சிறியர் செய்கை செய்து நாட்டு மக்களையும் எனதருமை தம்பியரையும் இழந்து விட்டேன். இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை.
3: என்ன, எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியை அதிர்ஷ்ட லட்சுமியை உடன் வைத்துக் கொண்டே செல்வமில்லை என்கிறாயே தர்மா?
0: என்ன, யாரை கூறுகிறாய்? பாஞ்சால நாட்டு இளவரசி அவள், பாண்டுவின் மருமகள், இந்திரபிரஸ்தத்து ஒளி, திட்ட தூய்மன் சகோதரி.
3: அதைத்தான் நானும் சொல்கிறேன் தர்மா. அவள் உங்கள் அனைவரையும் அனைத்து இழந்த செல்வத்தையும் மீட்டு வருவாள். பந்தயத்தில் பதட்டம் ஏன்? வலிமையானவன் திறன்மிக்கவன் வெல்வான். எத்தகு போரையும் வென்றிடும் பாண்டுவின் மக்களுக்கு இந்த போர் என்ன செய்யும்? தயங்காதே தயங்காதே தர்மா, தயங்காதே. நான் சொல்வது சரிதானே கர்ணா?
0: வேலும் வில்லும் வாளும் கொண்டு போரிடும் வீரர்கள் இப்போரிலும் விளையாடி வெல்ல வேண்டியதுதானே?
2: ஆம், விளையாட்டின் இறுதியில் உள்ளோம். போரின் முடிவு உங்களின் பந்தய பொருளின் பதிலில் தான் உள்ளது.
7: தருமன் சிறியர் செய்கை செய்துவிட்டான் என்று மாநிலத்தார் காலத்திற்கும் இழிவாக பேசும் நிலை வந்துவிட்டதே. என்ன செய்ய? பாஞ்சாலியிடம் கேட்காமல் அவளை எப்படி பந்தய நிகழ்வில் ஈடுபடுத்துவது?
8: அண்ணா, நடப்பது நடக்கட்டும், இதுவும் கடந்து போகும். காலம் பதில் சொல்லும் அண்ணா.
3: அடடடா, இதுவல்லவோ பாண்டுவின் மைந்தர்களின் ஒற்றுமை.

0: மன்னா, என் தமையனே, எதற்கும் ஓர் எல்லை உண்டு. ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறீர்கள்? சூதினை நிறுத்த சொல்லுங்கள், நிறுத்த சொல்லுங்கள்.
1: விதுரா, என் நிலைமையினை உனக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? விதி தம்பி, விதி.
2: சரி சரி, அனைவரும் அமைதியாக இருங்கள். இந்த முறை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் திரௌபதியை பணயம் வைக்கின்றேன்.

0: எங்களுக்கு இனி எங்கே வாழ்வு?
1: அப்புறம் என்ன தர்மா? நீங்கள் அனைவரும் எங்களது அடிமைகள். வாருங்கள், அடிமை சாசனத்தின் செல்வத்தை அபகரிப்போம், அனுபவிப்போம். முதலில் பாஞ்சாலியை சபைக்கு வர சொல்வோம்.
2: அதுவும் சரிதான், அப்படியே ஆகட்டும். மன்னரின் மௌனம் சம்மதத்தின் அடையாளம். மருமகனே, நீ தொடர்வாய்.
3: என்ன சொல்ல? ஆனால் ஒன்று, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். மகாபாரத போர் வந்துவிட்டது என்ன பிதாமகரே?
4: உண்மை உண்மை, கலகம் பிறந்தாயிற்று, நியாயம் நின்று நிதானித்துத்தான் வரும்.
1: நம் தேர்ப்பாகனை அனுப்பி பாஞ்சாலியை அழைத்து வர சொல்வோம். என்ன கர்ணா, சரிதானே?
5: காவலன் சென்று அழைத்தால் அம்மணி அவ்வளவு விரைந்து வந்து விடுவாரா? வேண்டாம், தம்பி துச்சாதனன் செல்லட்டும்.
1: அருமையான யோசனை. உன்னை நண்பராக பெற்றதற்கு பெருமை கொள்கிறேன் நண்பா, பெருமை கொள்கிறேன்.
6: அண்ணா ஆணையிடுங்கள், அழைத்தென்ன தூக்கிக் கொண்டே வருகிறேன்.
1: துச்சாதனா, பாஞ்சாலி சபைக்கு வர வேண்டும். அடிமை பொருளாக பாஞ்சாலி உள்ளார் என்ற தகவலை தெரிவித்து விடு. உண்மை அதுதானே?
7: வல்ல சகுனிக்கு மாண்பிழந்த நாயகர் தாம் என்னை முன்னே கூறி இழந்தாரா? தம்மையே முன்னம் இழந்து முடித்து என்னை தோற்றாரா? நாயகர் தாம் தம்மை தோற்ற பின் என்னை நல்கு உரிமை அவருக்கு இல்லை. புவி தாங்கும் துருபதன் கண்ணினான் நிலை சாய புழைத்தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரம் உடைமை அவர்க்கு உண்டோ?
6: எமது தமையனின் அடிமை பொருள் நீ. தமையனின் ஆணைப்படி சபைக்கு வர வேண்டும். வா
7: தம்பி. மாதர் சபைக்கு வரும் வழக்கம் இல்லை. நானே ஒற்றை ஆடையுடன் இருக்கிறேன். இந்த பகுதியை தாண்டி அந்த புறத்திற்கு கூட செல்லவில்லை. தம்பி, என் நிலையை தமையனிடம் கூறு.
6: என்ன கதை பேசுகிறாய்? வருகிறாயா?
7: கூந்தலை விடு, இது தகாது. தம்பி, இது தகாது. என்னை தீண்டுவதோ கூந்தலை பற்றுவதோ பண்பான செயலா?
6: எனக்கு எதுவும் தெரியாது.
7: கூந்தலை விடு, விடு.
6: என் தமையனின் விருப்பு உன்னை மன்றுக்கு கொண்டு வர வேண்டும். அவனை அதை நிறைவேற்றுகிறேன். வா வா, எடுத்து செல்கிறேன்.
7: விடு விடு தம்பி,
6: உன்னை எடுத்து செல்கிறேன்.

0: கணவரே, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வந்த பாஞ்சால நாட்டு மன்னன் மகள் பாண்டுவின் மருமகள் அஸ்தினாபுரத்து சபையில் ஒற்றை ஆடையுடன் நிற்றல் தகுமோ? நிறுத்தடா என்று சொல்ல எமது பாட்டனும் இல்லை, மன்னனும் இல்லை, ஏன் மந்திரிமார்களும் மக்களும் இல்லையே?
1: அம்மா, சூதில் உமது கணவர் விளையாடி தோற்று அனைத்தையும் இழந்து நிற்கிறார். சூதாடி வென்றவன் உரிமை கேட்கிறான், என்ன சொல்ல?
0: பிதாமகரின் பிதற்றல் வார்த்தைகளில் நிரம்பியுள்ள கௌரவர் பாசம் பாண்டவர்கள் மேல் இல்லையே? சொல்லுங்கள் அங்கதேசத்தரசே.
1: நீ வாதாடி வென்றுவிட இன்னொரு முறை சபையை கூட்ட வேண்டும். நீ சூதில் பெற்ற பணைய பொருள். இதன் விளைவு நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். அடிமை மேலாடை அணிதல் மரபல்லவே?
2: கர்ணனே சொல்லிவிட்டார், இனி அடிமைக்கெதற்கு மேலாடை?
0: அப்படியா? அடிமையானவர்களின் வீரத்தையும் தீரத்தையும் விரைவில் காண்பீர்கள். ஆபத்தை உணராதவர்களாகிவிட்டனர் எனது புருஷர்.
2: அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டார்கள்.
0: உதவிடும் எனது ஹரி உள்ளார்.
2: ஹரியும் வரமாட்டார், யாரும் வரமாட்டார்கள்.
0: இந்த மன்றத்தில் என்னை யாரும் இல்லை.
2: உனக்கு
0: நிறைந்திருக்கும் பரம்பொருளே,
2: என்னை
0: காக்க இங்கு வரக்கூடாதா? கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா.

0: செய்கிறா? இயற்கைக்கு வந்து கொண்டே இருக்கிறதே, இது என்ன மாயம்? என் கை சோர்வடைகிறது, நான் களைக்கிறேனே, வருகிறது என்ன புதிர்? என்ன செய்வது? வந்து கொண்டே இருக்கிறது ஆடை, ஒன்று புரியவில்லையே. என்ன புதிர்?
1: கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா, என் குல தெய்வமே, எங்களது மானத்தை காத்தவனே,

நேயர்கள் இதுவரை கேட்டது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: மேடை நாடக பாடல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரமலை 5 மணி. நேர்கள் கேட்டரசு கூட இருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு.
2: இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ், நடையிலும் புடையிலும் வைக்கிங் தான்.
1: மாலை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக தேவா இசையில வைரமுத்து பாடல் வரையில்ல ஹரிணி குரல்ல இதோ பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இசை சாரல் தூவிக்கொண்டிருக்கிறது இன்னிசை மெட்டுக்களோடு. இது மாலை தென்றல் நேரம் 5:07. அடுத்த பாடல் காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில அறிவுமதி பாடல் வரிகளில் ஹரிஹரன் கே சித்ரா இணைந்து பாடிய பாடல் இதோ.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர் ரோட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: இனிமையான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 5:13. இது மாலை தென்றல். மாலை தென்றல் அடுத்த பாடல் தேவா இசையில ரவிசங்கர் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின்

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: 5:20 கேட்டு ரசித்து கொண்டிருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் தேவா இசையில இளந்தேவன் பாடல் வரிகளில் மனோ குரல்ல கல்கி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
5: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை.
6: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது.
7: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
5: ஆனா கிளைம் பண்றது கஷ்டமா?
6: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 5 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
8: RBI சொல்கிறது,
9: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

Viking Bunions and Briefs. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உன்னை தேடி திரைப்படத்திற்காக தேவா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் ஹரிஹரன் பாடிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நேர்கள் கோணத்திற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்று கால்நடைகளில் வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளும் அதன் மேலாண்மையும் பற்றி நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவை சிகிச்சை மற்றும் கூடுகதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் தர்மசீலன் அவர்கள் தரும் தகவல்கள். அதைத் தொடர்ந்து கறவை மாடுகளின் மடிநோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய அறுவை சிகிச்சை மற்றும் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் குமரேசன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
0: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தகமாளிகை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இனிமையான இசைத்தன்றல் பாடிக்கொண்டிருக்கும் நேரம் 5:36. மாலை தென்றல்ல அடுத்த பாடல் டபுள்ஸ் திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவா இசையில வைரமுத்து பாடல். வரிகளில் பி. உன்னிகிருஷ்ணன், ஹரிணி இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: நேரம் 5:41 மாலை தண்டல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நினைவிருக்கும் வரை திரைப்படத்திற்காக தேவா இசையில பழனி பாரதி பாடல் வரிகளில் உன்னிமேனன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல்

What's in the eye? What's in the eye? What's in the eye?

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
0: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

நேரம் 5:48 மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேவா இசையில மயில் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா அணைந்து பாடிய பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்தில் இருந்தது.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு.
1: ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நெக்லே நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒளி உலா வந்த அந்த பாடல் உல்லாசம் என்ற திரைப்படத்திலிருந்து வலம் வந்தது. பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா, பாடலுக்கு வரிகள் பாரதி பாஸ்கர், பாடலை பாடியிருந்தார்கள் கமலஹாசன், ஸ்வர்ணலதா மற்றும் பவதாரணி ஆகியோர். இன்னைக்கு மாலை தண்டல் நிகழ்ச்சியில் வலம் வந்த அனைத்து பாடல்களையும் கேட்டிருந்த நீய உள்ளங்களுக்கு நன்றிகள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: நேரம் மாலை 6 மணி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி நேர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் திருவாலி திருநகரி கோவிலாகும். இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஜோடி இந்து கோயில்கள் ஆகும். இது 12 ஆழ்வார் கவிஞர்களால் வணங்கப்படும் விஷ்ணுவின் 108 கோயில்களான திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். ஒரே ஒரு சன்னதியை குறிப்பிடும் மற்ற திவ்ய தேசங்களைப் போலல்லாமல் இந்த ஜோடி கோயில்கள் 41 பாசுரங்களிலும் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த கோயில்கள் தென்கலை வழிபாட்டு முறையை பின்பற்றுகின்றன. கருங்கல் சுவர்கள் கோயிலை சூழ்ந்து அதன் அனைத்து சன்னதிகளையும் உள்ளடக்கியுள்ளன. அதே சமயம் நீர்த்தொட்டியானது கிழக்கு நுழைவாயிலுக்கு எதிரே உள்ள ஒரு வீதியில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 7 அடுக்கு ராஜகோபுரம், அதாவது நுழைவாயில் கோபுரம் உள்ளது. இக்கோயில்கள் முதலில் சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் 16 விஜயநகரம் மற்றும் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் தூண்களை கொண்ட மண்டபங்களையும் கோயிலின் முக்கிய சன்னதிகளையும் கட்டுமாறு ஆணையிட்டனர். வேதர ராஜனும் அழகிய சிங்கரும் இவ்விடத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சியளித்ததாக நம்பப்படுகிறது. இக்கோயிலில் தினமும் 4 சடங்குகளும் ஆண்டுதோறும் 3 திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. அவற்றுள் தமிழ் மாதமான வைகாசியில் நடைபெறும் 14 நாள் பிரம்மோற்சவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும்.

0: கேட்டு மனவளந்தேவராஜ கேசவாய வீராஜேத.
1: இக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைய வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. திருநங்கூரில் உள்ள 11 கோயில்களின் புராண கதைகள் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை. புராணத்தின்படி தட்சனின் யாகத்தின் போது தனது துணைவியான சதி இறந்த பிறகு இந்து கடவுளான சிவன் இந்த இடத்தில் கோபத்துடன்

0: நடனமாடத் தொடங்கினார். ஒவ்வொரு முறையும் அவரது சடை தரையை தொடும்போது சிவனின் 11 வெவ்வேறு வடிவங்கள் தோன்றின. இந்த நடனம் தொடர்ந்தால் அது முழு படைப்புகளையும் அழித்துவிடும் என்று தேவர்கள் கவலைப்பட்டனர். அவர்கள் விஷ்ணுவிடம் உதவிக்காக வேண்டினர். அவரும் இந்த இடத்தில் தோன்றினார். விஷ்ணுவை கண்டதும் சிவனின் கோபம் தணிந்தது. மேலும் அவர் தன்னை போலவே 11 வடிவங்களில் தோன்றுமாறு விஷ்ணுவிடம் வேண்டினார். அவரது வேண்டுகோளுக்கு இணங்க விஷ்ணு திருநங்கூரில் 11 வெவ்வேறு வடிவங்களில் தோன்றினார். விஷ்ணு தோன்றிய 11 இடங்களில்தான் திருநங்கூரில் உள்ள 11 கோயில்களும் அமைந்துள்ளன என்று நம்பப்படுகிறது. தேவர்கள் இந்த கோயிலில் ஒரு சபையை கூட்டியதாக நம்பப்படுகிறது. வசிஷ்ட முனிவர் இந்த கோவிலில் விஷ்ணுவை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. மற்றொரு வகையில் சிவன் தான் உருவாக்கிய 11 சிவன் வடிவங்களை கட்டுப்படுத்த தன்னை போலவே 11 வெவ்வேறு வேடங்களில் தோன்றுமாறு விஷ்ணுவிடம் வேண்டினார் என்ற தல வரலாறும் உள்ளது. இத்தகு சிறப்பு மிகுந்த இந்த திருவாளி திருநகரி கோவிலை நாமும் நேரில் சென்று வணங்கி நம் வாழ்வில் நலமும் வளமும் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Shagun Chopra. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that international peace and security, supply chain resilience and connectivity are among the key areas where emerging and middle powers can play an important role. Dr. Jaishankar was speaking at the 62nd Munich Security Conference in New Delhi today. He said the world, its agenda and its geopolitical landscape are all undergoing significant changes, creating substantial scope for cooperation among emerging and middle powers.
4: There is today a substantial agenda for emerging and middle powers to cooperate. The world is changing, its agenda is changing, the landscape is changing, the architecture is changing. And I'm very glad today that we have this issue as a starting point before us, because I hope that it would give our gathering a stronger purpose and a clearer direction.
3: Dr. Jaishankar said the changing landscape shaping the debate around emerging and middle powers is marked by the repositioning of the United States, the rise of China and growing global interdependence. Union Agriculture and Rural Development Minister Shivraj Singh Chauhan has said the centre will extend support to Andhra Pradesh in providing pakka houses to poor families in the state. Mr. Chauhan, along with Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu, today launched a pilot project for constructing houses using 3D concrete printing technology at Buripalin village in Guntur district. Speaking on the occasion, Mr. Chauhan said the centre has sanctioned 3 lakh houses for Andhra Pradesh and will sanction another 3 lakh before the completion of the ongoing construction. Secretary in the Ministry of Statistics and Program Implementation Saurabh Garg today said India's economic resilience, supported by strong corporate performance and sustained investment activity, is now being reflected in upward revisions to the country's growth estimates by various international agencies. Mr. Garg was talking to the media on the sidelines of the Kautilya Economic Enclave in New Delhi. Campaigning ended today for by-elections to 5 assembly constituencies across Tamil Nadu, Puducherry and West Bengal and 1 Lok Sabha constituency in Assam. Polling for the 6 seats will be held on Tuesday, while counting of votes will take place on Friday. Meanwhile, the BJP has fielded Dinesh Arya as the party candidate for the upcoming biennial election to the Rajya Sabha in Uttarakhand. The BJP has also announced the name of Rukmini Malik as its candidate for the Rajya Sabha by-election in West Bengal. Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath has announced that Bhadohi district will now be known as Sant Ravidas Nagar, Bhadohi. Speaking at a program in Bhadohi today, Mr. Adityanath said the new name reflects the district's association with Sant Ravidas, the medieval saint and social reformer. On the occasion,

நிலையத்தில் நேரம் மாலை 6:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீர்கள் இனி கேட்டு மகிழலாம் இசை மின்னல் பாடல்களை. இன்றைய இசை மின்னல் பாடல்கள் நிகழ்ச்சியில முதல் பாடலா வளம் வர காத்துட்ருக்கு. 2014 வெளியான பொறியாளன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க MS ஜோன்ஸ் அவர்கள். இந்த பாடலை GV பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி ஆகியோர் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு வரிகள் அமைத்திருக்காரு நா முத்துக்குமார் அவர்கள். இதோ உங்களுக்காக அந்த பாடல் காட்சியில்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
4: நிலையத்தில் நேரம் மாலை 6:15. இது உங்களின் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். என்ன நேர்களே, உங்களுடைய மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்களா? அந்த வகையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக ஒழிக்க வருது 2019 வெளியான இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க MS அவர்கள். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு சாம் சியர்ஸ் அவர்கள். இந்த பாடலை பாடியிருக்காரு அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள். இது உங்களுக்காக அந்த பாடல் காட்சியில்.

0: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
1: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
2: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
1: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
2: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
1: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
2: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
1: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
3: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
2: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
2: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வழி நிகழ்ச்சி.

ஆற்றில் இசை மின்னல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வருது 2022 வெளியான திருச்சிற்றம்பலம் என்ற பாடல். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு நடிகர் தனுஷ் அவர்கள். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள். இது உங்களுக்காக அந்த இனிய பாடல் காற்றலையில்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர

0: வகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி.
3: நேர்களை, நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலையில் இனி தொடர்வது விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RP Alive, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார்.
5: நம்மளுடைய சேவை கடைசி மனிதனுக்கும், சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் நம்மளுடைய சேவை போய் சேரணும் அப்படின்றது சொல்லி, இன்றைக்கு நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், 3D பிரிண்டிங் ஆகட்டும், டிஜிட்டல் இமேஜிங், கேட், கேம் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் வந்திருந்தாலும் கூட அந்த டெக்னாலஜியை நமக்கு சார்ந்து அந்த நம்மளுடைய நாலேஜ், மெடிக்கல் நாலேஜ் பிளஸ் டெக்னாலஜி சேரும் பொழுது நம்ம இன்னும் அதிகமான சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதுதான். அது மாதிரி நாம அந்த டெக்னாலஜியை மக்களுக்கு எவ்வளவு வேகமாக அவர்களுக்கு நாம பயன்படுத்தக்கூடும் என்பதையும் பார்க்க நம்ம இந்த நேரத்தில் ஒரு உறுதி ஏற்கணும்னு சொல்லி, நம்ம இந்தியாவுடைய ஹெல்த் கேர் எந்த அளவுக்கு ஒரு வேகமாக முன்னேறி இருக்கிறது என்பதை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி நாட்டில் வெறும் 2014 முன்னாடி 7 எய்ம்ஸ் காலேஜ் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 23 மேற்பட்ட எய்ம்ஸ் காலேஜஸ் வந்திருக்கிறது.
4: பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார்.
6: முதல் முறையாக ஆசிய கேம்ல கிட்டத்தட்ட 85 மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து விளையாட்டுத்துறைக்கு கேலோ இந்தியா, ஃபிட் இந்தியா திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலியமாக இன்றைக்கு ஆசியன் கேம்ல நாம கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 21 கோல்டு, 27 சில்வர், 37 வெண்கல பதக்கங்களை வென்று ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறோம். நம்மளுடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த ஊக்குவிப்பு, அரசாங்கம் கொடுத்த ஊக்கம், அதை தொடர்ந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக, நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 12 வருஷமா நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு

0: விளையாட்டு வீரரையும் கூட ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட இந்த வாட்டி மட்டுமே 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து போயிருக்கிறாங்க. முதல்ல வீரர்களை வந்து கிரவுண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங், சர்வதேச ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததன் விளைவாக அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
1: தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒருசில இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைஞாயிறு கடைத்தெரு அருகே உள்ள பாலசமுத்திர குளத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தலைஞாறு தீயணைப்பு நிலைய படையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்று குளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். மேலும் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும் மீட்பு உபகரணங்களை கொண்டு நீரில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திடீர் வெள்ளம், கனமழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பதட்டமின்றி செயல்படுவதுடன் மீட்பு பணிகளில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சி மக்களிடையே கவனம் பெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: நவராத்திரி பண்டிகையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அஸ்தகிரி தெருவில் 50 குடும்பங்களுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொம்மைகள் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கைவினை கலைஞர் திரு பாஸ்கர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: நாங்க பல தலைமுறையா இந்த தொழில் பண்றோம். இங்க பாருங்க, நல்ல அழகான செட்டு பொம்மைகள்லாம் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கல்ச்சர் மறக்காம இருக்கிறதுக்காக குழு வைக்கிறோம். இந்த சின்ன பொம்மை 100 ரூபாயிலிருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் எங்ககிட்ட பொம்மைகள் இருக்கு. இந்த குழு பொம்மைகள்லாம் வெளிநாட்டுக்கும் போகுது, உள்நாட்டு எல்லாரும் விரும்பி எல்லாரும் சந்தோஷமா வராங்க. ரொம்ப பேர் பாஸ்கர் குருடாஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பொம்மைகள்லாம் அழகா இருக்கு, விலையும் நல்லா இருக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டு வராங்க. நீங்களும் வாங்க, நவராத்திரி சிறப்பா கொண்டாடுங்க.
1: இங்கு விற்பனை செய்யப்படும் பொம்மைகள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவற்றை வாங்கியவர்கள் தெரிவித்தனர்.
5: மீனாட்சி, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். நான் எங்க ஊர்ல 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். எவ்ரி இயர் நியூ டால் ஒன்னு வாங்குவோம். பால மீனாட்சியும் பாவை விளக்கு டாலும் வாங்கினோம். என் மகா வீட்டுல 5-6 வருஷமா அவங்களும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இங்க வந்தோம். பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
6: ராஜேஸ்வரம் ராஜன், பெங்களூர் அட்வொகேட். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நவராத்திரிக்கு இங்க வருஷம் வந்து ஷாப்பிங் பண்றோம். டால்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போலாம்.
1: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் திரு அனிஷேகர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திரு சரவணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார்.
7: நேஷனல் பிளாக் as they walk out into the arena.

0: the Indian contingent.
1: But let's talk about the Indian contingent. There was fantastic performances in boxing. 3 gold medals in boxing at this edition of the Asian Games.
2: இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரிபகோவாவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இனி விளம்பரங்கள்.
4: More bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
5: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
6: எங்க இருக்க
7: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
6: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
8: மத்த சேஞ்சஸ்க்கு
6: வீட்டுல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேஒய்சி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேஒய்சியை புதுப்பிக்கணும்.
8: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
6: RBI சொல்கிறது
9: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.

உற்சாக மூட்டெடுக்கும் உங்கள் அன்பலை. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை திண்டல் வீசும் இனிமையான நேரம் மாலை 6:41. நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். இந்திய ரயில்வேயில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 3477 இடங்கள். கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்க்கும் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC ST பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/11/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்தோ தீபத் எல்லையில் போலீஸ் படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 21 இடங்கள் ஆகும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ITI முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, உடல் தகுதி தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹100. SC ST பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/10/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு recruitment.gov.in

http://police.nic.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, துணை இராணுவத்தைச் சார்ந்த அசாம் ரைபிள்ஸ் படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 354 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ என வேலைக்கு தகுந்தாற்போல் கல்வி தகுதி மாறுபடுகிறது. வயது 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவு

டாட் இன் என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலை வாய்ப்பு செய்தி. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் விளையாட்டு ஒதுக்கீடு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு +2, மொத்த இடங்கள் 521 இடங்கள் உள்ளன. சர்வதேச தேசிய பல்கலைக்கழக போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/11/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய கடலோர காவற்படையில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 6 இடங்களாகும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு +2 முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, எழுத்து தேர்வு, ட்ரேடு தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். பணியிடம் மும்பை. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/11/2026 ஆகும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. உங்கள் இதயங்களை இசையால் வருடிக் கொண்டிருக்கும் பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை நிகழ்க்கலாம் வானிலை அறிக்கை. நிலையத்தில் நேரம் மாலை தினல் வீசும் இனிமையான நேரம் மாலை 6:45. இன்று பதிவான மழையினுடைய அளவு சென்டிமீட்டரில் 4 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி அடையாமடை பகுதியிலும் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியிலும் 4 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. சுருளக்கோடு பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கொடைக்கானல், படகுகுளம், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, கொடைக்கானல், பாலமோர், சிவலோகம், சின்கோனா, பேச்சிப்பாறை, சிட்டம்பட்டி, சோலையார், வால்பாறை போன்ற பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி உள்ளது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வருகிற 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: பரிசோதனை செய்யும்போது நீ எப்படி உணர்ற?
1: நான் ரொம்பவே பாதுகாப்பாக உணர்வேன். எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
0: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பாக உணர்ந்தேனா, அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடித்தாலோ கிள்ளுனாலோ, உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலோ, நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: நிலையத்தில் நேரம் மாலை 6:50. நேயர்கள் இனி கேட்கலாம்
3: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்டம் ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திருக்கோவில்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஆகம குழுவால் பரிசீலிக்கப்பட்ட 34,971 திருக்கோவில்களின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். கருத்துக்களை தபால் மூலமாகவும் அல்லது துறையின் இணையதளம் வழியாகவும் தெரிவிக்கலாம். கருத்துக்களை தெரிவிக்க புதிய கடைசி நாளாக 10/10/2026 மாலை 5:45 அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய முகவரி: ஆகம குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34. www.hrce.tn.government.in என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணியிட விவரங்கள்: இளநிலை உதவியாளர், பதிவேடு எழுத்தர். இதற்கான கல்வி தகுதி: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கணினியில் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். தட்டச்சு சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கான வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். மாத சம்பளமாக ₹20,000 வழங்கப்பட உள்ளது. மற்றொரு பணியிட விவரங்கள்: அலுவலக உதவியாளர். இதற்கான கல்வி தகுதி: 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதற்கான மாத சம்பளமாக ₹13,000 வழங்கப்பட உள்ளது. விண்ணப்ப படிவத்தை www.dharmaburi.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியர் வளாகம், தருமபுரி, 636705. மேலும் தொடர்புக்கு 63-82-61-22-76. விண்ணப்பிக்கும் கடைசி நாள் 16/10/2026. இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதிர்துறை வழங்கும் நவராத்திரி கொலுபொம்மைகள் விற்பனை மற்றும் கண்காட்சி. நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொலுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. இடம்: பூம்புகார் விற்பனை நிலையம், 108 அண்ணா சாலை, சென்னை 602. கண்காட்சி நடைபெறும் நாட்கள் 28/9/2026 முதல் 31/10/2026 வரை நடைபெறுகிறது. நேரம் காலை, தினமும் 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரா ஹாலிலும் கொலுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவிலை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் அனைத்து கொலுபொம்மைகளுக்கும் 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வழங்கும் இலவச காளான் வளர்ப்பு பயிற்சி தர்மபுரி மாவட்டதாரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட உள்ளது. பயிற்சி காலமாக 10 நாட்கள் உள்ளது. இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு நேரமாக காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை உள்ளது. இப்பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தர்மபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரி படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி கிடையாது. வங்கி மற்றும் அரசு சான்றிதழ் வழங்கப்படும். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்று சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தர்ம

0: என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ தப்பா என்ன தொட்டாலோ உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லைனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசு

0: 6360 7005. இப்பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். தொடர்பு கொள்ள 0 43 42 என்ற முன்னிணைப்புடன் 63 05 11 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண்ணாக 86 67 67 94 74 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண்ணாக 63 83 14 76 67 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். சாதாரண ஒரு வாலிபன் விறகு வெட்டி ஒன்னும் கிடைக்காம இருந்த போது ஒரு பெண்ணை பார்த்தான். பின்னாடி போனா மாளிகை, அங்க அழகான பெண் இருந்தாங்க. ஆச்சரியப்பட்டான். அப்படிப்பட்ட நேரத்துல 3 பேர் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒத்த கண்ணா இருந்துச்சு. புருவமெல்லாம் வலிக்கப்பட்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாட்டினுடைய கலிபாவும் மந்திரியும் மேக்கப் ஆளும் மாறுவேசத்துல வந்தாங்க. இப்ப இந்த பெண்கள் வந்து எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, என்ன நடக்குதுன்னு கேட்டான். அப்படி கேட்ட உடனே அவனை கொள்றதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அவன் சொன்னேன், நான் சாருக்கு முதல்ல இந்த 3 ஒத்தக்கண்ணுக்காரங்களுடைய கதையை கேட்டு சாகுறேனே அப்படின்னா, அதில் முதல்ல ஒரு ஒத்தக்கண்ண கதை சொல்லி முடிச்சிட்டான். 2வது ஒத்தக்கண்ணுடைய கதையும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து அவன் என்ன அப்படின்னா, இந்த பூதத்துக்காக ஒரு கதை சொன்னான். நன்றி கெட்டவர்களே பூதம் மன்னிக்கிறப்ப நீங்கள் ஏன் மன்னிக்கப்படாதுன்னு இவன் சொன்ன கதையெல்லாம் கேட்டுச்சு அந்த பூதம். அதெல்லாம் சேர்த்தா நீ வாழ் இல்லாத குழங்கா போ அப்படின்னு சொல்லி சாமி கொடுத்துட்டு அது வெட்டுக்கு போயிடுச்சு. இவன் என்ன பண்ணால், வாழ்ல குரங்க அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் ஊருக்குள்ளே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வருவான், அதில் தாவி ஏறி போயிட்டான். கப்பலில் இவனை கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் அந்த தலைவன் வந்து சரி விடுங்க பரவாயில்லன்னு விட்டாங்க. இவன் அங்கே இருந்து அந்த தலைவனோட அவனுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த கப்பல் ஒரு ஊருக்குள்ள இருந்தப்போ அங்கேருந்து படகுல வந்த அந்த ஊர் அதிகாரி ஒருத்தான் ஒரு ஓலையை கொடுத்தான் அந்த தலைவன்கிட்ட. அவன் வாங்கி பார்த்தா அதில் அந்த நாட்டினுடைய மந்திரி நல்லா எழுதக்கூடியவரான், அப்படி எழுதக்கூடிய அமைச்சர் இறந்துட்டாரான். இப்போ அந்த இடத்துல ஆள் இல்லையே, யாராவது ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக எல்லாருடைய கையெழுத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்களாம். அப்போ கப்பலில் இருக்க எல்லாருமே மந்திரி வேலைக்கு ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தாங்க. இந்த குரங்கு வாழ் இல்லாத குரங்குக்காரன் நான் எழுதுறேன்னா, சரி எழுதினோடனே இவனுடைய கையெழுத்து அழகை பார்த்து அரசர் கூப்பிட்டாரு. இவன் போனால் அங்கே போய் அந்த அரசருக்கு உதவியாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அரசரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அரசருடைய மகள் வந்து இவனை வியப்போட பார்த்துட்டு, அப்பா இவன் குரங்கு இல்லை மனிதன், அறிமுகம் இல்லாத மனிதர்களை ஏன் உள்ளே கூப்பிட்டு வரீங்க, என்னம்மா அப்படி சொல்கிற, இவன் இவன் குரங்கு தானே, வால் இல்லாத குரங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா இருங்க அப்படின்னுட்டு தன்னுடைய மந்திர சக்தியால் இவன் மேலே ஒரு இது பண்ணோடனே இவனுடைய உருவம் மாறி அவன் பழைய உருவத்துக்கு வந்துட்டான். உடனே மன்னர், சரி உனக்கு இவனையே திருமணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஒரு பெரும் பூதம் ஒன்று தோன்றுது. பூதத்தோடு இளவரசி சண்டை போடுறப்ப இவன் தலைமுடி எடுத்து எறிய அது ஈட்டியாக போச்சு. ஆனால் பூதம் நெருப்பு ஜுவாலி அடிச்சிச்சு. இவன் பதிலுக்கு என்ன பண்ணா, இவளும் நெருப்பு ஜுவாலி அடித்தா. பிறகு அது வந்து மாதுளை பழமாக மாறிச்சு. இவன் கோழியாக மாதிரி முத்துக்களை புறத்திங்க ஆரம்பித்தா. அதில் தப்பிச்சு மீனாக மாறினா பூதம். கடைசியில் அதீதமான நெருப்பில் 2 பேரும் எரிஞ்சு போகிறப்ப அந்த நெருப்பு ஜுவாலியில் ஒரு பகுதி என் கண்ணில் பட்டு எனக்கு ஒரு கண்ணு குருடாக போச்சு. இதோடு மட்டும் இல்லாமல் ராஜா என்ன பண்ணார், என் மக சாவுக்கு நீ தானே காரணம், உன்னை கொல்ல போகிறேன்னாரு. ஐயோ என்னை விட்டுருக்கண்ணே, என் கண்ணில் முழிக்காத போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாரு. நான் என்ன பண்ணேன், வேற யாருக்கும் தெரிஞ்சா கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு புருவத்தை சிரைச்சிட்டு கண்ணு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு 2வது அந்த ஒற்றை கண்ணன் தன்னுடைய கதையை சொல்லி முடித்தான். சரி, இப்போ 3வதாக ஒரு ஆள் இருக்கான், அவங்க கதையும் கேட்டுட்டு எங்களை நீங்கள் கொள்ளலாமேன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு அந்த பெண்கள் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த 3வது ஒற்றை கண்ணன் தன்னுடைய கதை சொல்ல போகிறான். நான் ஒரு நாட்டின் இளவரசன். என் தந்தையார் பெயர் காஜிப், என்னுடைய பெயர் அஜீப் என்பது. நல்லபடியாக தான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அப்படியான ஒரு சூழலில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் சந்தித்த விஷயங்கள் 1000 1000. காந்த மலைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க முடியாது. விதியிலிருந்து தப்ப முடியுமா ஒருத்தன், நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். இந்த விதியிலிருந்து தப்ப முடியுமாங்கிற விஷயத்தை இந்த கதையிலே சொல்கிறாங்க. இவங்களுக்கு விதி பற்றிய நம்பிக்கை இல்லை, ஆனால் இதை சொல்கிறாங்க. இதே கதை விக்ரமாதித்தன் கதையிலையும் வரும். இதே கதை

0: விஜயபுரி வீரன்கிற படத்தில் ஒரு பகுதியாக வந்து ஆனந்தன் அதில் கதைலாம் என்ன நடிச்சிருப்பார், நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நிலையத்தில் நேரம், உங்கள் இதயங்களை இசையால் வருடும் நேரம், இரவு 7 மணி. இனி நாம் இணைகிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில், காலத்தால் அழியாத காவிய காணம். இதோ கேட்டு ரசியுங்கள் இந்த மாலை மங்கும் நேரத்தில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நிகழ்ச்சி நடத்த பாடல் ஊமை விழிகள் என்கின்ற திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் பி எஸ் சசிரேகா குரல் வண்ணத்தில் உண்மையான பாடல் இது உங்களுக்காக.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திமலர் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன்.
2: கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 10 வரை 24 யாத்திரி சேவா அபியான் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சேவை முகாம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பயணிகளுக்கான சக்கர நாற்காலி, பிரத்யேக கழிப்பறை, நகர்வு தளங்கள் உள்ளிட்ட வசதிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் புதிய பயணிகள் எளிதில் வழியறியும் தகவல் பலகைகள், புறப்பாடு நுழைவாயில், பாதுகாப்பு சோதனை மற்றும் பயணப்பொதிகள் பரிசோதனை மையங்களில் காலதாமதமின்றி பயணிகள் அனுமதிக்கப்படும் நடைமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை நேரம், முதலுதவி மற்றும் மருத்துவ தயார் நிலை, குடிநீர் தரம், டிஜி யாத்ரா சேவை மற்றும் இணைய வசதி உள்ளிட்டவை குறித்தும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் செப்டம்பர் 18 அன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா, பொள்ளாச்சி சாராட்சியர் ராமகிருஷ்ணசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேந்திரன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல் தொடர்பாகவும், தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து தொடர்ந்து கண்காணித்தல், வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் முன்கூட்டியே மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், நிவாரண முகாம்களில் தேவையான அடிப்படை வசதிகளை தயார் நிலையில் வைத்திருத்தல், பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகள் குறித்தும், உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் மழைநீர் வடிகால்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி சீரமைத்தல், பழுதடைந்த சாலைகள் மற்றும் சிறு பாலங்கள் ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி செப்டம்பர் 19 நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவை மாவட்ட வருமான வரித்துறை தலைமை ஆணையர் சஞ்சீவ் சங்கர் முன்னிலையில் வருமான வரித்துறையினர் இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற 25 நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய இணையமைச்சர், நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் வேலைவாய்ப்பையும் ஊக்குவிப்பதோடு மகளிருக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்து வருவதாக குறிப்பிட்டார். ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு ஆணைகளை பெற்றவர்கள் மக்களுக்கான சேவை செய்வதோடு வளர்ந்து வரும் தொழில்நுட்ப யுகத்தில் தங்களது திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு 25,000 உயர்த்தப்பட்ட அறிவிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கோவை மண்டல ஆணையாளர் சுவாகதா ராய், பிராந்திய ஆணையாளர்கள் ஹரிஓம் ஜெய்ஸ்வால் மற்றும் விகாஸ் ஆனந்த் ஆகியோர் புதிய அறிவிப்பின் பலன்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கோவை மண்டல ஆணையாளர் சுவாகதா ராய், இந்த நடவடிக்கையின் மூலம் நாடு முழுவதும் 51,00,000 அதிகமான கூடுதல் ஊழியர்கள் கட்டாய இபிஎஃப்ஓ உறுப்பினர் வரம்பிற்குள் கொண்டுவரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதன் மூலம் சட்டப்பூர்வமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என குறிப்பிட்டார். கோவை ஈச்சனாரி பகுதியில் பாதுகாப்பு துறை நிறுவனங்கள் மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்களின் ஒருங்கிணைந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான கண்காட்சி அரங்குகள், நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு நிறுவனங்கள்

0: ஏஐ தொழில்நுட்ப நிறுவனங்கள் அவர்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் இந்நிகழ்வில் பட்டாசு உற்பத்தியை பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து செயல்படுத்துவது குறித்து பல்வேறு கருத்துக்களும் பகிரப்பட்டது. மேலும் பாதுகாப்பு துறையில் ஏஐ தொழில்நுட்பத்தின் பங்கீடு, நவீன கால கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டன. கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பங்கேற்று சுற்றுலாத்துறையில் தொழில்நுட்பம் மற்றும் ஏஐ கொண்டு மேம்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் புதுப்பிக்கப்பட்ட இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். ஹரிகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 300,000 வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சட்டகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எனினும் ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக திரு பிரவீன் கிருஷ்ணா பாராட்டு தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்கும் ஆந்திர அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆந்திராவில் 300,000 வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது மேலும் 300,000 வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுமான செலவு மற்றும் நேரம் குறையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பூபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த பங்களாதேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர்

0: திரு ரியாஸ் ஹமிதுல்லா தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்து நாடு திரும்புவதையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ரியாஸ் ஹமிதுல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், இந்தியாவுக்கான தூதராக தாம் பதவி வகித்த காலத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நன்மதிப்பு மற்றும் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ரியாஸ் ஹமிதுல்லா இந்தியாவில் பணியாற்றிய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அசாம் மாநிலத்தின் நகோன் மக்களவைத் தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நகோன் தொகுதி மக்களவை உறுப்பினர் மற்றும் மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரஜிநகர், தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வரும் 9 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் உத்தராகண்டிலிருந்து திரு தினேஷ் ஆர்யாவும், மேற்குவங்கத்திலிருந்து திருமதி ருக்மிணி மாலிக்கும் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உரையாற்றவுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறினார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் உள்ள ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகள், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரைபக்கோவை வென்றார். இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா ஈக்வடாரின் கன்சல்வோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மிகுவேல் ஆஞ்சல் ரயேஸ் பர்லா, அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா

உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:25. மீண்டும் இணைவோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நீர்கள் இனி கேட்கலாம். வயல்வெளி.
5: கால்நடைகளில் வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளும் அதன் மேலாண்மையும். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவை சிகிச்சை மற்றும் ஊடுகதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் தர்மசீலன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
6: வணக்கம். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், கால்நடைகளில் வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளும் அதன் மேலாண்மை முறைகளும் என்ற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். மாடுகள் என்பது அசியோன் வகை பிராணி ஆகும். அதே போல ஆடுகளும் அசியோன் வகை பிராணி ஆகும். மனிதர்களுக்கு இருப்பதைப் போல ஆடு மாடுகளுக்கு ஒரு வயிறு கிடையாது. மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் 4 வயிறு அமைப்புகள் உள்ளன. இதனால்தான் இவைகளை அசியோன் பிராணிகள் என்கிறோம். மற்ற அசை போடும் விலங்குகள் என்னவென்றால், மான், ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி இவைகள் எல்லாம் அசியோன் வகை பிராணிகள் ஆகும். மற்ற அனைத்து வகை விலங்குகளும் அசைபோடா விலங்குகள் ஆகும். இந்த மாடுகளில் வயிறு மற்றும் குடல் பகுதியில் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி விரிவாக காண்போம். மாடுகளில் நான் சொன்ன 4 வயிற்றுப்பகுதி உள்ளதுன்னு சொன்னேன். முதல் வயிற்றுப்பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா அசையோன் வயிறு. இதுதான் நம்ம அசை போடுகிற வயிறு என்று சொல்கிறோம். இந்த வயிறானது 100 முதல் 110 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. அடுத்த வயிறு பார்த்திங்கன்னா சல்லடை பை வயிறு. இதை தேன்கூடு வயிறு என்று சொல்கிறாங்க. இது மிகவும் சிறியது, 2 முதல் 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. அடுத்து 3வது வயிறு இலை இதழ் வயிறு. இது 15 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது. 4வது வயிறு தான் நமக்கு இருப்பது போல செரிமான வயிறு, செரிமான இறைப்பை. இது 7 முதல் 10 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இது ஏன் இதை சொல்கிறேன்னா, மாடுகளில் இந்த செரிமான அமைப்பு 4 வயிறு இருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம மாடுகள் அந்த உணவை உண்ணும் பொழுது, புல் தீவனம் உணவை உண்ணும் பொழுது பூமியில் நீருடன் இது கலந்து உணவு குழாய் மூலமாக முதல்ல அசையோன் வயிற்று சென்று அடைகிறது, முதல் வயிறு. பின்னர் அசை போடும் பழக்கத்தினால் அந்த உணவானது மீண்டும் வாய்ப்பகுதி கொண்டு வரப்பட்டு மீண்டும் நன்கு அரைக்கப்பட்டு மறுபடியும் அசையோன் வயிற்றுக்கே கொண்டு செல்லப்படுகிறது. அசையோன் வயிற்றில் என்ன நடக்குதுன்னா, இந்த நுண்ணுயிர்கள் நொதித்தல் மூலமாக இந்த உட்கொள்ளும் வக்கியோலானது, சோளத்தட்டானது, பசுந்தீவனம் ஆகட்டும், எல்லாமே சிறு சிறு துகள்களாக ஆக்கப்பட்டு இந்த வயிற்றில் சுருங்குதல் விரிதல் காரணமாக அது அடுத்த பைக்கு சென்றடைகிறது. நாளொன்றுக்கு மாடில் பார்த்தீங்கன்னா 100 முதல் 110 லிட்டர் உமிழ்நீர் சுரக்கும். இந்த உமிழ்நீரானது இந்த உணவுகளோடு சேர்ந்து உள்ளே போய் கலந்து நொதித்து தான் சிறு சிறு துகள்களாக அது மாறுகிறது. இப்படி நொதித்தல் மூலமாக அங்கே சில வாயு ஏற்படுகிறது. அந்த வாயு வந்து அசை போடும் போதும் ஏப்பம் விடும்

போதும் வெளியேறுகிறது. இந்த சல்லடைப்பையை சென்றடைந்த உணவானது அங்கு சுழற்சி செய்யப்படுகிறது. மாடுகள் உண்ணும் அயற்பொருட்கள், அயற்பொருட்கள்னா ஆணி, குண்டூசி, கல், ஊசி, இரும்பு பொருட்கள் இந்த பையில் வந்து தங்கிடும். சல்லடப்பை வந்து இலை அடுத்த பையான மூன்றாவது பையான இலை இதழ் பையுடைய துவாரமானது சற்று மேல் நோக்கி பொருந்தியிருப்பதனால இந்த அயற்பொருட்கள் எல்லாமே சல்லடைப்பையில் தங்கிடும். அதனால் சல்லடைப்பையை விட்டு தாண்டி எந்த அயற்பொருட்களும் மூன்றாவது பையருக்கோ நான்காவது பையருக்கோ குடலுக்கோ செல்ல வாய்ப்புகள் இல்லை. இப்படி சல்லடைப்பையிலிருந்து நன்கு நொதிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மூன்றாவது பையரான இலை இதழ் இறைப்பையை சென்றடைகிறது. அங்கு மீண்டும் இந்த உண்ணப்பட்ட உணவுப் பொருட்கள் சிறு சிறு துகள்களாக, அதாவது மில்லி மீட்டர் சைஸ்லன்னு சொல்லுவோம், மில்லி மீட்டர் துகள்களாக மாற்றப்பட்டு தண்ணீர் மற்றும் சத்துக்கள், கொழுப்பு அமிலங்கள் உறிஞ்சப்பட்டு மீதமுள்ள ஜீரண பொருட்கள் நான்காவது வயிற்றுக்கு தள்ளப்படுகிறது. நான்காவது வயிற்றில் தான் மனிதனுக்கு இருப்பது போல உண்ட உணவுப் பொருட்கள் செரிமானம் நடைபெறுகிறது. இங்கு இந்த உணவுப் பொருட்கள் வந்து அமிலங்கள் மற்றும் நொதிநீர்களால் செரிக்கப்பட்டு எளிதில் ஆவியாகிற கொழுப்பு அமிலங்கள் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம், எனர்ஜி வந்து இங்கே தான் கிடைக்கிது. பின்பு செரித்த உணவானது குடற்பகுதியை சென்று, மீதமுள்ள செரித்த உணவானது குடற்பகுதியை சென்று அடைகிறது. முதலாவது நாம் பார்க்கறது என்னென்னா, இப்போ அசையூன் வயிறு, நாலு வயிறு பார்த்துட்டோம். இப்போ அசையூன் வயிறில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிப்பது என்பதை குறித்து பார்ப்போம். முதல்ல அசையூன் வயிறு அதீத அமிலத்தன்மை. அமிலத்தன்மை அதிகமாச்சுன்னா அது மாடுகள் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலந்து அது மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும். எதனால் இது வருதுன்னா, கார்போஹைட்ரேட் உணவுகள் அதாவது அரிசி, கம்பு, சோளம், சாதம் ஆகியவற்றை அதிக அளவில் கொடுப்பதால் இந்த மாடுகளுக்கு அதீத அமிலத்தன்மை நோய் உருவாகிறது. இதற்கு அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடு தீவனம் உண்ணாமல் இருக்கும், சோர்வாக இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும், அசை போடுதலில் குறைபாடுகள் இருக்கும். இந்த குறைபாடுகள் எல்லாம் இந்த அமிலத்தன்மை நோயில் காணப்படும். நம்ம அசை போடுதலை எப்படி பார்க்கலான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நாக்கு சுழற்சி முறையில் சுழன்று கொண்டிருக்கும், வாய் அசைவின் மூலம் பார்க்கலாம். மேலும் இந்த விலா எலும்புக்கும் இடுப்பு எலும்புக்கும், கடைசி விலா எலும்புக்கும் இடுப்பு எலும்புக்கு இடையே உள்ள முக்கோண வடிவில் உள்ள விலா எலும்பு பள்ளம்னு ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது அசையும், அசை போடும்போது அது அசையும். அந்த அசைவின் மூலமாகவும் மாடு அசை போடுகிறது என்பதை நன்றாக பார்க்கலாம். இந்த அசைவானது, அந்த விலா எலும்பு பள்ளத்தில் உள்ள அசைவானது 3 நிமிடத்திற்கு 2 முதல் 3 வரை சுருங்கி விரியும். இது குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தால் அது நோயுள்ள மாடு என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த சுருங்கி விரிதல் குறைவாக காணப்பட்டால் அசைவின் வயிற்றில் ஏதோ ஒரு குறைபாடு உள்ளது, பிரச்சனை உள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு அதீத அமிலத்தன்மை ஏற்படும் மாடுகளை உடனடியாக என்ன பண்ணணும்னா, கால்நடை மருத்துவர் அணுகணும். அந்த அமிலத்தன்மையை நீக்கிறதுக்கு எதிர் மருந்துகள் நிறைய உள்ளன, அதை ரத்தத்தில் செலுத்துவதன் மூலம் அந்த அமிலத்தன்மை நோயை நம்ம முற்றிலுமாக குணப்படுத்தலாம். அதுமில்லாத இந்த அமிலத்தன்மை வரும்போது அசையூன் வயிறானது வீக்கம் ஏற்படும். வயிறும் உப்புசம் சொல்லுவோம், வயிறு உப்புசம் சொல்லுவோம், அந்த வயிறு உப்புசம் ஏற்படும். இதற்கு முதலுதவியாக என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் தாவர எண்ணெய், அதாவது குறிப்பாக கடல் எண்ணெய் இல்லைனா லிக்விட் பேரஃபின் அப்படி ஒரு தாவர எண்ணெய் இருக்குது, அது 1-2 லிட்டர் வரை வாயில் உள்ள செலுத்தலாம். அவ்வாறு செலுத்தும் போது மாடுகளுக்கு செருமல் இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த அமிலத்தன்மை கட்டுப்படுத்த இப்போது என்னென்னா, தனித்துவமாக கால்நடைகளுக்காகவே திரவம் வடிவிலான மருந்து பொருட்களும் பொடி வடிவிலான மருந்து பொருட்களும் இருக்குது. அதை வாங்கி அதை செலுத்தியும் நம்ம வாயு வழியாக செலுத்தியும் அந்த அமிலத்தன்மை நோயை கட்டுப்படுத்தலாம். மீண்டும் மீண்டும் அமிலத்தன்மை நோயினால் வயிறு உப்புசம் இருக்குதுன்னா, அப்போது அந்த பாதிப்பு, அந்த ஒரு ஏற்படுத்தின காரணி வந்து அந்த வயிற்றுக்குள் இருக்குதுன்னு அர்த்தம். அதை அறுவை சிகிச்சை செய்து நீக்கினால் ஒழிய அந்த அமிலத்தன்மை குறைய வாய்ப்பில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் அமிலத்தன்மை ஏற்படும் பொழுது அசைவின் வயிற்றிலிருந்து அந்த காரணியை நீக்குவதன் மூலம் இந்த நோயை குணப்படுத்தலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது அசையூன் வயிறு வீக்கம். இந்த பிரச்சனையானது ஏற்கனவே சொல்லப்பட்ட அமிலத்தன்மையினால் வரும். வேற என்ன காரணம்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, வாயு வெளியேறுதல் தடைப்படுதல், அதாவது ஏதாவது உணவு குழாயில் அடைச்சிக்கிச்சு, உணவு குழாயில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அசையூன் வயிற்றில் ஏற்படுகிற வாயு வந்து வெளியேறணும். அது வெளியேறலைன்னா அந்த அசையூன் வயிறு வீக்கம் வரும். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, அசையூன் வயிறில் சுருங்குதல் விரிதலில் மாறுபட்ட செயல்பாடு ஏற்படும் பொழுது இந்த வயிறு வீக்கம் ஏற்படும். மூன்றாவது காரணம் பார்த்தீங்கன்னா, இளம் தாவரங்களை அதிக அளவு உட்கொள்ளுவதால் இந்த வாயு உருவாக்கம் ஏற்படும், இதனால் வயிறு வீக்கம் ஏற்படும். குறிப்பாக குதிரை மசால், வேலி மசால், தீவனப்புல் ஆகியவற்றை இளம் பயிர்களை அது நிறைய சாப்பிட்டுச்சுன்னா இந்த அசையூன் வயிறு வீக்கம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீர் சத்து குறைபாடு. நீர் சத்து குறைபாட்டினால இந்த வயிறு வீக்கம் வரலாம். அடுத்தது தீவனம் அதிகமாகவும், அதிகமான தீவனம் போடுறதுனாலையும் இல்லை மாடுகள் வேகமாக அந்த தீவனத்தை உட்கொள்வதனாலையும் இந்த வயிறு வீக்கம் வரலாம். இந்த உணவானது அப்படி வயிறு வீக்கம் வரும்பொழுது இந்த வயிறு வீக்கம் உள்ள மாடுகளை உடனடியாக கவனிக்கணும். ஏன்னா இந்த வயிறு

வீக்கம் இந்த அல்லது வயிறு உப்பசம் ஏற்படும் போது அது நெஞ்சு பகுதியை தாக்கும். நெஞ்சு பகுதியில் வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் இடையில் உள்ள உதரவிதானத்தை அழுத்தி அது நுரையீரலையும் அழுத்தி அது அழுத்தம் கொடுக்கும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுகள் மூச்சுத்திணறல் ஏற்படும், அது மோசமான நிலைக்கு மாடுகளை கொண்டு போய் தள்ளும். எனவே இந்த வயிறு உப்பசம் உள்ள மாடுகளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அதற்கான காரணங்களை அறிந்து தகுந்த வைத்தியம் செய்தால் இந்த வயிறு உப்பசத்தை கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அசிவன் வயிறு இறுக்கம் கல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. வயிறு பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும், நமக்கும் சொல்லுவாங்க வயிறு கல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாட்டிலையும் இந்த அசிவன் வயிறானது கல் மாதிரி இறுகி போயிடும். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அறைய அதிக மாவுச்சத்துக்கள் கொடுக்கறனால வருது, தண்ணீர் குடிப்பதில் குறைபாடுகள் உள்ளதனால வருது, மற்றும் இந்த நெகிழிப்பை குப்பையில் போய் இந்த மாடுகள் மேய்ப்பாங்க, திறந்த வெளியில் போய் மாடுகளை மேய்ப்பாங்க. அப்படி மேய்க்கும் பொழுது அது உணவு உட்கொள்ளும் அந்த காகித பைகள், நெகிழிப்பைகள், சாக்கு, கயிறு இதெல்லாம் உள்ளே போகும்போது அது ஜீரணமாகாமல் வயிற்றுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். அப்படி சுற்றி சுற்றி என்னாகும்னா ஒரு கட்டத்தில் இறுகி போய் அது வயிறு இறுக்கத்துக்கு காரணமாக அது அமையுது. இதற்கும் நவீன காலத்தில் நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்துகளை வாயுவிலே கொடுப்பதன் மூலம் அந்த வயிறை இலக்கி அந்த உணவு செரிமானத்தை மேம்படுத்தலாம். இல்லைன்னா அதில் இப்போ கயிறோ நெகிழிப்பையோ தங்கிருச்சுன்னா அறுவை சிகிச்சை செய்வதுதான் ஒரு முக்கிய வழிய ஒழிய மற்ற எந்த மருந்துகளாலையும் அதை வெளியெடுக்க முடியாது. அடுத்த அசிவன் வயிறு அசிவின் வயிறு செயலிழப்பு. இது எப்படி ஏற்படுதுன்னா பல்வேறு விதமான நோய்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நோய்கள், சிறுநீர்ப்பை நோய்கள், நுரையீரல் நோய்கள், இந்த மாதிரி நோய்கள் தாக்கும் பொழுது இந்த அசிவின் வயிற்றுக்கு செல்கிற நரம்பு பாதிக்கப்படுது. அந்த நரம்பு பாதிக்கும் பொழுது அசிவின் வயிற்று சுருங்கி விடுதல் பாதிக்கப்படுது. இதனால் அந்த நோய் ஏற்படுகிறது. இந்த நோயிலையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிறு உப்பசம் இருக்கும், வயிறு பெருத்து இருக்கும், அசையாமல் இருக்கும், மாடுகளானது பசியின்மையால் இருக்கும், தீனி எடுப்பதில் குறைபாடு இருக்கும். இந்த மாதிரி குறைபாடுகள் எல்லாம் இந்த அசிவன் வயிறு செயலிழப்பில் இருக்கும். இதை பார்த்து உடனே மருத்துவமனையை அணுகி அது தகுந்த நரம்பு செயல்படுவது போல மருந்துகள் செலுத்துவதன் மூலம் அந்த அசிவன் வயிறு செயலிழப்பை தவிர்க்கலாம். அடுத்து ரெண்டாவது வயிறு பார்த்திங்கன்னா தேன்கூடு வயிறு. இந்த தேன்கூடு வயிறில் என்ன நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்கூடு இறுக்கம் மற்றும் ஏற்றம். இந்த தேன்கூடு இறுக்கம் மற்றும் ஏற்றம் எப்படி வருதுன்னா ஏதோ அயர் பொருட்கள் உள்ளே போயிட்டு ஊசியோ ஆணியோ உள்ளே போயிட்டு இந்த தேன்கூடு வயிற்று கிழித்து கொண்டு அது உதரவிதானத்தை கிழித்து கொண்டு நெஞ்சு பகுதியில் போகும்போது அந்த தேன்கூடு வயிறு ஏற்ற இறக்கம் உண்டாகிறது. இது என்னென்னா அந்த தேன்கூடு வயிறு மட்டும் உள்ளே போகிறதில்ல, அதுக்கும் மேலே அந்த ஆணி போய் அந்த இதயத்தை தொலைச்சதுன்னா இதய அலர்ச்சியும் ஏற்படுத்துது. இந்த மாதிரி நேரத்தில் நிறைய மாடுகளில் நிறைய அறிகுறிகள் காணப்படும். அது இரண்டு கால்களுக்கு இடையில் உள்ள மார்பு பகுதியில் வீக்கம் காணப்படும், மாடுகள் சோர்ந்திருக்கும், மாடுகள் நடக்க முடியாது, ஏற்றத்திலிருந்து இறக்கத்துக்கு அதை இறங்க நடக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை கண்டறிந்து உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு உள்ளாக்கணும்னா இந்த நோயை குணப்படுத்தலாம். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா தேன்கூடு அலர்ச்சி. இந்த அயற்பொருட்கள்லாம் போய் அந்த தேன்கூடு இறைப்பையில் போய் சேர்றதுனால அது அங்கே அலர்ச்சி ஏற்படுத்தி அதுவும் ஒரு வயிறு செயலிழப்புக்கு ஒரு காரணியாக அது அமைகிறது. அடுத்து மூன்றாவது இறைப்பை பார்த்தீங்கன்னா இலை இதழ் இறைப்பை. இந்த இறைப்பையில் இறுக்கம் ஏற்படுவதுதான் முதன்மையான நோய். மற்ற வயிற்றுப்பகுதிகளின் பாதிப்புகளோடு சேர்ந்துதான் இந்த இறுக்கம் ஏற்படும். இதற்கு உலர்ந்த வறண்ட கரடுமுரடான தீவனப் பொருட்கள் உட்கொள்வதிலே முக்கியமான காரணம் ஆகும். இதை சரிப்படுத்த மருத்துவரை அணுக வேண்டும். இல்லைன்னா அது வயிற்றுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது ரொம்ப இறுகிருச்சுன்னா அதுக்கு வைத்தியமே பெரிய வைத்தியங்கள் ஒன்றும் கிடையாது. அதை அறுவை சிகிச்சை அணுகுமுறையே வித்தியாசமான அணுகுமுறை. அதை அறுவை சிகிச்சையை அணுக முடியாத இடத்தில் அது அமைந்திருப்பதனால இந்த இலை இதழ் இறப்பை இறுக்கத்தை உடனடியாக கவனிக்கணும். அதை மாடுகள் சோர்ந்திருக்கும் போது, தீனெடுக்காத போது, சாணி போடாத போது உடனே ஒரு கண்டு கொண்டு மருத்துவரை அணுகணும்னா அதை சரிபார்த்து அதை சரி செய்யலாம். அடுத்து நாலாவது வகை இறைப்பை என்னென்னா செரிமான இறைப்பை. செரிமான இறைப்பையில் ரெண்டு வகையான முக்கிய நோய்கள் வரும். ஒன்று செரிமான இறைப்பை அலர்ச்சி, இன்னொன்று செரிமானம் இறைப்பை இடதுபுறம் அல்லது வலதுபுறமாக ஏற்றம் காணப்படும். செரிமான இறைப்பை அசிவின் வயிற்றில் அடியில் போய் சில சமயம் மாட்டிக்கும். இல்லைன்னா தட்பவெப்ப நிலை மாற்றத்தால் தாவரங்கள் சத்துக்கள் குறைபாடுகளால இந்த செரிமான இறைப்பை அல்சர் மற்றும் ஏற்றம் ஏற்படும். அதிக அளவு வாயு, இந்த கார்போஹைட்ரேட் கொடுக்கும்போது, மாவுச்சத்து பொருட்கள் அதிகமாக கொடுக்கும்போது அதிக அளவு வாயு உண்டாகும் பொழுது அல்லது கன்றியனும் பொழுது செரிமான குறைபாடுகளால் இந்த செரிமான இறைப்பை இறக்கம் அல்லது ஏற்றம் ஏற்படும். இந்த மாதிரி பசியின்மை, உணவு உட்கொள்ளுதல், மந்த நிலை, வயிற்று இடது பக்கத்தில் வீக்கம், வயிறு வீக்கம், அசை போடுதல் மந்த நிலை, நடப்பதற்கு சிரமமான நிலை, கால்களை அகட்டி நடத்தல், கண்கள் சுருங்கிய நிலை, சாணி அளவு குறைபாடுகள் மற்றும் இறுக்கம், மூச்சுத்திணறல், நோய் முதிர்ந்த நிலையில் வாய் திறத்தல் மற்றும் நாக்கு வெளியே தள்ளுதல், இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் உங்கள் மாட்டில்

0: பார்த்தீங்கன்னா உடனடியாக இது வந்து வயிற்றுக்கோளாறு என்று அறிந்து கொண்டு மருத்துவரை அணுக வேண்டும். எந்த தாமதமும் பண்ணாமல் மருத்துவர் அணுகினால் அவர் எதனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து, எந்த வயிற்றில் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து அதுக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்தால் உங்கள் மாடுகள் நல்ல சுகமாக ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒத்துழைப்புள்ள மாடுகளாக அது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வயிற்று பகுதியில் ஏற்படும் சில கோளாறுகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு சின்ன குறிப்புகளை சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. முதல்ல இளம் பசுத்தீவனம், இளம் பசுந்தீவனம் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். ரெண்டாவது, இந்த பசுந்தீவனம் அளிக்கும் போது அது நிழலில் கொஞ்ச நேரம் உலர வச்சுட்டு அதை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் அடர் தீவனம் அளிக்கும் போது ஏதேனும் அயற்பொருட்கள் உள்ளதா என்பதை அதை சரி பண்ணி சரிபார்த்து அதை அளிக்க வேண்டும். நாலாவது பார்த்திங்கன்னா, புளிப்பான நீர், மிகவும் புளித்த நீர் அல்லது கெட்டுப்போன நீர் அல்லது தரம் குறைவான நீரை மாடுகளுக்கு அளிப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒன்று, மாட்டின் தொட்டிகளை, நீர் தொட்டிகளை நன்றாக கழுவி சுத்தம் செய்து வைக்க வேண்டும். அடுத்தது உலர் தீவனத்தை சரி விகிதத்தில் அளிக்க வேண்டும். அடுத்தது மேய்ச்சல் நிலம், நல்ல மேய்ச்சல் நிலத்தில் மாடுகளை மேய்க்கணும். குப்பமேடு, அதிக தரமற்ற பொருட்கள் மேய்ச்சல் நிலங்களில் மாடுகளை மேய்க்கக்கூடாது. இவ்வாறு நம்ம செய்வதால் நம்ம வயிற்றுப்பகுதியில் ஏற்படும் குறைபாடுகளை நம்ம தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவை சிகிச்சை மற்றும் ஊடுகதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் தர்மசீலன் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: தொடர்ந்து கறவை மாடு மடிநோய் பிரச்சினைகளும் தீர்வுகளும். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவை சிகிச்சை மற்றும் கதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் குமரேசன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வணக்கம். கறவை மாடு வளர்ப்பில் பால் உற்பத்தி பெரும்பங்கு வகிக்கிறது. இந்த கறவை மாடுகள் வந்து பெரும்பாலான நேரத்தில் பார்த்திங்கன்னா மடி மற்றும் காம்புகளில் வந்து பல வியாதிகளை உண்டு பண்ணி பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்திலையும் பால் உற்பத்தி என்பது ஒரு குடும்பத்தினுடைய அன்றாட வருமானமாக இருக்கிறது. அவ்வாறு வளர்க்கப்படும் கறவை மாடுகள் பால் உற்பத்தி குறைவதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் நாம் கால்நடைகளில் ஏற்படக்கூடிய மடி நோய்கள் மற்றும் காம்பு நோய்களை பற்றி இங்கு நாம் தெளிவாக பேசலாம். அதற்கு முன்னாடி நம்ம வந்து மடியினுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். மடியினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா மடியில் வந்து இடதுபுறம் வலதுபுறம், வலதுபுறத்தில் முன்பகுதி மடி பின்பகுதி மடி, இடதுபுறத்தில் வந்து முன்பகுதி பின்பகுதி மடி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மடியும் காம்போட தொடர்புள்ளது. ஒவ்வொரு காமும் தனித்தனியாக ஒவ்வொரு அறையிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் மடியில் பார்த்திங்கன்னா மடியில் வந்து பால் சுரப்பி திசு, பால் சுரப்பி திசுவானது பாலை உற்பத்தி செய்கிறது. அந்த பாலானது பாலினுடைய சேமிப்பு அறையில் தங்குகிறது. அதன் பின்னர் காம்பின் பால் குழாய் வழியாக பாலானது வெளியேற்றப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா காம்பில் ஒரு முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

மாடு வந்து பயங்கர வலியுடன் காணப்படும். மேற்கொண்டு பால் கறக்கும் பொழுது மாடு வந்து பால் கறக்கிறதுக்கு நிற்காது. இது வந்து மடி அலர்ச்சி, வெளிப்படையாக தெரியக்கூடிய மடி அலர்ச்சி. இன்னொன்று, இந்த மடி அலர்ச்சியை வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மேற்கொண்டு பால் கறக்கும் பொழுது, அதாவது ஃபோர் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாலினுடைய முதல் ஸ்ட்ரிப்பிங்கில் எடுத்துட்டு பாலை வந்து ஒரு டெஸ்டில் உட்படுத்தப்பட்டவன் ஆனால் அது ஒரு கூழ்மமாக காணப்படும். இதை கொண்டு வெளிப்புற மடி அலர்ச்சியினுடைய தன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மறைமுக மடி அலர்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டினுடைய மடியில் எந்த ஒரு வீக்கமும் இருக்காது. பாலினுடைய தன்மையை வந்து நம்ம பார்க்கும் பொழுது சாதாரண நிலையில் நமக்கு ஒன்றும் தெரியாது. இது ஆய்வக சோதனையை கொண்டு பார்க்கும் பொழுது தான் இந்த மடியினுடைய மறைமுக அலர்ச்சி, மறைமுக மடி அலர்ச்சியை நம்மளால் கண்டறிய முடியும். இவ்வாறு வரக்கூடிய மடி அலர்ச்சிக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தொற்று நோய்கள், அதாவது தொற்று கிருமிகள். தொற்று கிருமிகள் எது எதுனால மடியில் வந்து தாக்குது அப்படின்னா, அதாவது சுகாதாரமற்ற அல்லது பூஞ்சான் பிடித்த தீவனங்கள் மற்றும் தொற்று கிருமிகளான ஸ்டோகாக்கஸ், ஸ்டெஃபிலோகாக்கஸ், ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாக்கள் துவாரங்கள் வழியாக, காம்பின் துவாரம் வழியாக சென்று மடி நோயை ஏற்படுத்தலாம். மேலும் மாட்டிலே பார்த்தீங்கன்னா சில வியாதிகள், வயிற்று அமில நோய் மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தமான வியாதிகள் இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த வியாதிகளுக்கு உண்டாகக்கூடிய கிருமிகள் மடியை தாக்கி தொற்று நோயை ஏற்படுத்தும். மேலும் என்ன காரணிகள் பார்த்தீங்கன்னா, மடிநோவுக்கு என்ன காரணிகள் பார்த்தோன்னா, கொட்டகையை வந்து சுத்தமற்ற முறையில் வைத்திருந்தாலோ, பாலை கறக்கும் பொழுது சுத்தமான முறையில் கறக்காமல் விட்டாலோ, இந்த மாதிரியான மடிநோய்கள் வருவதற்கு காரணம் இருக்குது. இந்த மடிநோய்கள் வந்த மாடுகளினுடைய சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், தீனி சாப்பிடாது, இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொண்டே ஆனால், எவ்வளோ விரைவில் சிகிச்சை மேற்கொண்டேமானால் நம்மளுடைய பால் உற்பத்தியை திரும்ப பெறலாம், பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். மேலும் மடியில் வேற என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா, மடியில் வந்து காயம் ஏற்படுதல், காயம் வந்து மேய்ச்சலில் போகும்பொழுது மடியில் காயம் ஏற்படும், அல்லது மாடுகள் அருகில் உள்ள மாடுகள் வந்து ஒன்றை ஒன்று முட்டிக்கொள்வதாலோ, கொம்புள்ள மாடுகள் முட்டிக்கொள்வதாலோ சில சமயங்கள் வந்து மடியில் வந்து காயங்கள் வரும். இவ்வாறு வரக்கூடிய காயங்களுக்கு முதல் உதவியாக, அதாவது இரத்தப்போக்கை நம்ம நிறுத்தணும். இரத்தப்போக்கை நிறுத்துவதற்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ற மருந்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு முதலுதவி செய்து உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி தையல் போட்டு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மடியில் வரக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா, மடியில் வந்து சீல் கட்டி, இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிநோய், மடிநோயினுடைய விளைவாக மடியில் வந்து நம்ம சரியான முறையில் வந்து வைத்தியம் பண்ணாமல் இருந்தோன்னா மடி வந்து தீவிரமாக வீக்கமடைந்து மடியில் வந்து சுரப்புத்தன்மை இல்லாமல் மடியில் வந்து கட்டி ஏற்பட்டு நாளடைவில் அந்த கட்டியானது சீல் கட்டியாக மாறுகிறது, தானாக புண்ணை உண்டாக்கி சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மடி வந்து அழுகி காணப்படும். மடியை அழுகி மடியினுடைய அந்த சுரப்பு திசு சொன்னலாம், அந்த சுரப்பு திசு வந்து அழுகி அப்படியே வெளியில் வரும். இதெல்லாம் வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வந்து மடியிலிருந்து நம்ம வந்து பால் உற்பத்தி கிடையாது. அதனால் வந்து தக்க நேரத்தில் நம்ம வந்து சிகிச்சை செய்தோமே ஆனால் நாம் இந்த வியாதியிலிருந்து தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மடியில் அதாவது சாதாரணமாக அடிபட்டால் மடியினுடைய தோலுக்கு அடியில் வந்து இரத்த கட்டி இருக்கும். இரத்த கட்டியை நம்ம வந்து அதாவது ஐஸ் ஒத்தடம் கொடுத்து அல்லது உண்டான சிகிச்சை முறை மேற்கொண்டு நம்ம இரத்த கட்டியை சரி பண்ணலாம். அடுத்தது மடியில் வரக்கூடிய மிக முக்கியமான வியாதின்னு பார்த்தீங்கன்னா, மடியில் வந்து கொப்பளங்கள், அம்மைகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் சில கிருமிகள்னாலோ வைரஸ்னாலோ வரக்கூடியது. அதனால் இந்த மாதிரி மாடுகள் இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த மாட்டிலிருந்து பாலை கறந்துட்டு இன்னொரு மாட்டுக்கு நம்ம போகும் பொழுது தகுந்த கிருமி நாசினியை கொண்டு கையை சுத்தம் செய்தல் வேண்டும். மேலும் அந்த மாட்டினுடைய மடிகளையும் பால் கறப்பதற்கு முன்பாகவும் பால் கறப்பதற்கு பின்பும் தகுந்த கிருமி நாசினியை கொண்டு மடியை சுத்தம் செய்தல் வேண்டும். மேலும் இவ்வுள்ள வைரஸ் வியாதிகள் உள்ளதற்கு தகுந்த நேரத்தில் கால்நடை மருத்துவரை வைத்து தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும். சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிகிச்சை போதும் என்று விட்டு விடுவார்கள். அவ்வாறு விட்டுவிட்டால் கண்டிப்பாக பால் உற்பத்தி குறைந்து பொருளாதார இழப்பு. இவ்வாறாக மடியில் ஏற்படக்கூடிய நோய்களை பார்த்தோம். அடுத்தது மடியில் வந்து மடி நல்லா இருக்கும், ஆனால் மடியில் இருந்து வரக்கூடிய காம்பு குழல், காம்பு குழல் வழியாக காம்பில் சில வியாதிகள் காணப்படுது. இந்த காம்பில் காணப்படக்கூடிய வியாதிகள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காம்பில் பார்த்தீங்கன்னா அலர்ச்சி, காம்பு சில டைம் அப்படி தடித்து பருமனாக நல்லா வீக்கத்துடன் காணப்படும். பால் நல்லா இருக்கும்,
ஆனா காம்புல வந்து பால் வராது. இந்த மாதிரியான இதுக்கு வந்து காம்பு

0: முயற்சியை காம்பின் மேல உள்ள தகுந்த மருந்துகளை பயன்படுத்தி உடனே காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தடிச்சு நல்லா சிவப்பாக நல்லா வீக்கமாக இருக்க இடத்துல ஐஸ் ஒத்துறோம், அல்லது வந்து தண்ணி ஹோஸ் பைப்பில் இருந்து தண்ணி எடுத்து அந்த காம்பை நல்லா கம்ப்ளீட்டாக நீரில் நினைச்சிங்கன்னா அதனுடைய அலர்ச்சி அப்படியே குறையும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது காம்பில் பார்த்தீங்கன்னா காம்பில் வரக்கூடிய வியாதிகள் பார்த்தீங்கன்னா காம்பில் வந்து அடிபடுறதுனால வரக்கூடிய காயங்கள், இவ்வாறு அடிபடுறதுனால வரக்கூடிய காயங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா காம்பு அப்படியே வந்து என்ன ஆகுனா அப்படியே பொழந்துருக்கும், இரண்டாக பிறந்து அப்படியே நீர் அப்படியாவது பால் அப்படியே வடியும். இந்த மாதிரியான காம்பு வெடிப்புகளை அல்லது காம்பு புண்களை நம்ம வந்து தகுந்த நேரத்தில் உடனடியாக தையல் போட்டு தகுந்த பசையை கொண்டு, அதாவது கிருமிநாசினி உள்ள பசையை பயன்படுத்தி சிகிச்சை மேற்கொண்டே ஆனால் இந்த காம்பு வெடிப்புகளை வந்து நம்ம சரி செய்யலாம். இந்த காம்பு வெடிப்புகள்னால மறுபடியும் என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த காம்பு வெடிப்புகளை வந்து நம்ம வந்து சரியாமல் எதிர்பார்க்க முடியாது. மீண்டும் தையல் தேவைப்பட்டால் இரண்டாவது முறையாகவும் தையல் போட்டு நம்ம அந்த வந்து காம்பு வெடிப்புகளை சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த காம்பு வெடிப்பு வந்து மாடு வந்து உலர் காலத்தில் இருக்கும் பொழுது, அதாவது கன்றுகின்ற உலர் காலத்தில் இருக்கும் பொழுது சீக்கிரமா சரியாயிக்கும். தையல் போட்டால் சீக்கிரமா வந்து காம்பு வந்து வெடிப்பு வந்து சரியாயிரும். ஆனால் பால் உற்பத்தி சமயத்தில் 1-2 டைம் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும். அதனால் தகுந்த பொறுமை காத்து தகுந்த நேரத்தில் கால்நடை மருத்துவரை அணுகி தையல் போட்டு கிருமி நாசினி மற்றும் வலி நிவாரணிகளை கொடுத்து இந்த மாதிரி வியாதிகளை நாம் சரி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் காம்பில் பார்த்தீங்கன்னா பால் குழாய் அடைப்பு. பால் குழாய் அடைப்பு பார்த்தீங்கன்னா காம்பனுடைய மேல் பகுதியில் இருக்கும், காம்பனுடைய நடுப்பகுதியில் இருக்கும், காம்பனுடைய நுனிப்பகுதியில் ஸ்பின்டர் ஏரியாவில் இருக்கும். இதில் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் கறக்கும் முறை, பால் கறக்கும் முறையில் வந்து அழுத்தமான முறைகளை பயன்படுத்துவதாலும், இயந்திர முறையில் தக்க வெற்றிடம் இல்லாத இயந்திரங்களை பயன்படுத்தி பால் கறப்பதாலோ, அல்லது வந்து பால் ஈன்ற பிறகு உலர் காலத்தில் வந்து நம்ம என்னாச்சுன்னா பாலை வந்து கம்ப்ளீட்டாக மடியிலிருந்து எடுக்காமல் அப்படியே விட்டாலும் மடிநோய்க்கு உள்ளாகும். இந்த மடிநோய்க்கு உள்ளான மாடுகளில் பார்த்தீங்கன்னா காம்புகளில் வந்து அடைப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான அடைப்புகளை தகுந்த நேரத்தில் சரி செய்து அடைப்புகளை அகற்றி பால் குழாய் வழியாக பால் வரும்படி செய்து சிகிச்சை கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொண்டே ஆனால் அந்த மாட்டிலுடைய பால் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம், பால் உற்பத்தியை தடுக்கலாம். மேலும் அவ்வாறு வரக்கூடிய காம்பு நோய்களை தகுந்த தடுப்பு முறைகளை நம்ம பயன்படுத்த வேணும். நம்ம வந்து இந்த பொருளாதார இழப்பை தடுக்கலாம். என்னென்ன தடுப்பு முறைகள் பயன்படுத்தணும் அப்படின்னா, மாடுகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், மாட்டு கொட்டகையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், தரமான தீவனத்தை கொடுக்க வேண்டும். மாடுகள் பால் கறந்த உடனே படுப்பதற்கு நாம் விட்டுறப்படாது. பால் கறந்து உடனே அந்த துவாரமானது காம்பினுடைய நுனியில் உள்ள சவ்வானது அது வந்து விரிவடைந்து இருக்கும். அந்த விரிவடைந்த சவ்வு பல சுருங்குவதற்கு 10-20 நிமிடங்கள் ஆகும். அதனால் அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து மாடை வந்து கீழே படுத்து விடாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி மேலும் தொற்று நோய்க்கு தகுந்த கிருமி தொற்று மருந்துகளையும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள வைட்டமின்கள், வைட்டமின் இ, வைட்டமின் ஏ, அதுக்கப்புறமா கனிமச்சத்துக்களான துத்தநாகம், செலினியம் போன்ற மருந்துகளையும் கொடுத்து மடியினுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இவ்வாறு மடி மற்றும் காம்புகளில் ஏற்படக்கூடிய நோய்களை தகுந்த நேரத்தில் கண்டறிந்து தகுந்த முறையில் சிகிச்சை செய்தோமே ஆனால் நாம் பொருளாதார இழப்பிலிருந்து விடுபடலாம். அனைவருக்கும் நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவை சிகிச்சை மற்றும் கதிர் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் குமரேசன் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில்.

0: ரத்னகிரி.
1: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நாள்தோறும் இரவு 10 மணிக்கு உங்கள் இதயத்தை தாளாட்டி செவிக்கு விருந்தாக வளம் வந்து கொண்டிருக்கும்
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில்
0: இனிதாய் ஒரு மாற்றம்.
1: திங்கட்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில்
0: தர்மபுரி மாவட்ட நேயர்களும்,
1: செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில்
0: சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களும்,
1: வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில்
0: கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களும்,
1: ஞாயிற்றுக்கிழமையில்
0: அனைத்து மாவட்ட நேயர்களும்

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸின் நிலைய எண்களான
1: 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றும் ஒரு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு
2: ஹலோ ஹலோ சுகமா.
3: ஆமா நீங்க நலமா.
2: ஹலோ ஹலோ சுகமா.
3: ஆமா நீங்க நலமா.
1: உங்கள் இதய நினைவுகளை மெருகேற்றும் பாடல்களை காற்றலையில்
0: கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்கள்.

இனிய உற்சாகமான இரவு வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் அபிமான அன்பளை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு விடுகதை.

0: விடுகதைக்கு விடையை சொன்னால் ஒரு நல்ல பரிசு பாடலை கொடுக்கிறோம். அன்பு நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0 4 3 4 2 2 4 4 0 3 0 என்ற எண்ணிலோ அல்லது 9 4 8 6 8 1 1 0 2 5 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0 4 3 4 2 2 4 4 0 3 1 என்ற எண்ணிலும் 9 4 8 6 6 5 2 0 2 5 என்ற எண்ணில் அழைக்கலாம். நிறைய நேயர்கள் விடுகதைக்கு தயாராக இருக்கிறார்கள். முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: வணக்கம் ஐயா, தருமபுரி மாவட்டம் பொம்மல்பட்டி.
0: பொம்மல்பட்டி,
1: செல்விங்கய்யா?
0: செல்வி, சரிம்மா. ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா.
0: உங்களுக்கான விடுகதை, அவன் வருவது தெரியும் போவது தெரியாது.

0: காத்து. காத்து ஏறக்குறைய சரியான பதில் தான், ஆனால் அது பதில் அல்ல. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நன்றி செல்விமா. அடுத்த நேர்வர்க வணக்கம். அடுத்த நேயர் இரவு வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
1: இரவு வணக்கம் சொல்லும் உள்ளம், கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: ஏ முருகன்,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்க முருகன் ஐயா.
1: சார்
0: உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு விடுகதை. விடைய தெரிஞ்சா நீங்களே வியப்படைவீங்க. அடித்தால் அழுவான் பிரித்தால் சிரிப்பான். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வருக வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். அவள் பாடகி ஆனால் பெண் அல்ல. அவள் பாடகி ஆனால் பெண் அல்ல. என்னங்க? குயிலா? மிக சரியான பதில். யார் சொல்லி தரது? குத்து மதிப்பா சொல்றீங்க. அறைகள் 600, அனைத்தும் ஒரே அளவு. அறைகள் 600 அறைகள் இருக்கு, ஆனா எல்லாமே ஒரே அளவு தாங்கய்யா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். இது விடை தேடும் வினாக்களா உங்களுக்கு குழு கொடுப்பதற்கு. நன்றி, நன்றி சுரேஷ் ஐயா, நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வாழ்க வளமுடன். என்எம் துரை, நாகசந்திரன் பேசுறேங்க.
0: துரை ஐயா, உங்களுக்கு ஒன்று சொல்லலாமா?
2: சொல்லுங்க ஐயா.
0: அரையடி புள்ளியிலும் ஏறுவான், இறங்குவான், அவன் யார்?
2: குரங்கு.
0: குரங்கு எப்படி சொல்றீங்க?
2: அதுதான் ஏறும் இறங்கும்.
0: மத்த எதுமே ஏறி இறங்காத.
2: அது நீங்க தான் சொல்லணும்.
0: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க யார், எங்க இருந்து? வணக்கம். ஹலோ. வணக்கம். அடுத்த நேர் வருக வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: பெரும்பாலப்பள்ளி.
0: எங்க இருந்தீங்க?
3: பெரும்பாலப்பள்ளி பட்டி.
0: அது எங்க இருக்கு?
3: பெரும்பாலை.
0: பெரும்பாலை. சரிங்க.
3: பள்ளி
0: பட்டி. சரிங்க. ஐயா பேர் என்ன?
3: ராமச்சந்திரன்.
0: ராமச்சந்திரன் ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி.
3: அல்லவும்
0: முடியாது, கில்லவும் முடியாது, அவன் யார்?
3: தண்ணிங்க.
0: தண்ணி இல்ல. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தண்ணியை அள்ள முடியுமே, கில்லதான் முடியாது. நன்றி, நன்றி. இனி நிலை ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்து இருங்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555. 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500-84-8820.
3: நிலையத்தில் நேரம் 8:09. நாம் இணைந்திருக்கிறோம் இளந்தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி வந்து விடுகதையாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: மோலி வயனூர்ல இருந்து சுகன்யா பேசுறேன்.
3: சுகன்யா, உங்களுக்கான ஒரு விடுகதை சொல்லலாமா?
4: கொஞ்சம் சிம்பிளா கொடுங்க சார்.
3: சிம்பிளா? சரிம்மா. அடித்தால் அழுவான், பிரித்தால் சிரிப்பான், அவன் யார்?
4: டெலிபோன்.
3: இல்லையே. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
4: தேங்க் யூ சார்.
3: நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்க இருந்து?
5: ஈரோடு மாவட்டம் சாமிநாதன் பேசுறேன்.
3: யார் இங்க?
5: சாமிநாதன். ஐயா, ஐயா ஒரு சின்ன விளக்கம் கேட்கலாங்களா?
3: சொல்லுங்க, கேளுங்க.
5: இல்ல, சற்று முன்னர் வந்து ஒரு அறிவிப்பு மாற்றம் பற்றி, இந்த சுகமான ராகங்கள் பற்றி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க சார். அதுல ஈரோடு மாவட்டம் இல்லைங்களா?
3: இன்று வந்து
5: இல்ல இல்லைங்க சார். எப்படின்னா, தெனாமல் இந்த களம் இந்த மாவட்டம் இப்ப மாத்தி அமைச்சிருக்காங்க. அதுல வந்து ஈரோடு மாவட்டம் வந்து உங்களுக்கு அனைத்து மாவட்டத்துக்கும் தள்ளி விட்டீங்க போல தெரியுது.
3: இல்ல இல்ல, வெள்ளிக்கிழமை ஈரோடு மாவட்டம் இருக்குங்களே.
5: இல்ல, இப்ப நிகழ்ச்சி மாத்திரம் சொல்லி இப்ப இந்த நிகழ்ச்சி தொடங்கறதுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க சார்.
3: சரி, அது என்னன்னு பாப்போம்.
5: ஈரோடு மாவட்டம் இல்லைங்கிற மாதிரி அனைத்து மாவட்டத்துக்கு போன மாதிரி தெரியுது. எனக்கு வருத்தம்னா வருத்தம், எனக்கு இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு எனக்கு மனசே வந்து இடம் கொடுக்கலைங்க சார்.
3: சரிங்க. இன்னைக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை, அனைத்து மாவட்ட நேரங்களும் இன்று பேசலாம். இன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஐயா உங்களுக்கான ஒரு விடுகதை. சரிங்களா? அம்மா சப்பை, மகள் உருண்டை, அவள் யார்? நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். என்ன மெலிமையான நடை இல்லையா, மெல்லிய நடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடை நடந்தா கூட அதிரும், அவன் யார்? ஆமா, பேரை கேட்டா சும்மா அதிர்தல் இல்லன்ற
6: மாதிரி சொல்லுவாங்க.
3: நல்ல முயற்சிமா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர், வணக்கம். யார் இங்கிருந்து?
7: ஐயா வணக்கம்.
3: எங்கிருந்தீங்க
7: ஐயா? தங்கவேல்.
3: தங்கவேல, எல்லாம் நலமா இருக்குங்க ஐயா. உங்களுக்கான ஒரு விடுகதை சொல்லலாமா?
7: நல்ல கடுமையாவே போடுங்க.
3: கடுமையாவே கொடுக்கட்டுமா?
7: என்ன விடுகதை வந்து அந்த அடிச்சாங்க வச்சாச்சு பரச்சானா எல்லி?
3: என்னது?
7: அதான் எல்லி அடிச்சா அழுவாங்க. சரிங்க, அப்ப புச்ச என்ன புரிஞ்சுங்க கடுமையா?
3: சரி, அத்தான் இல்லாத அத்தான் என்ன? அத்தான்
7: பொத்தான் தான்.
3: பொத்தான். நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தவைக்கு நன்றி.
7: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்.
7: தேங்காய்
3: மிக சரியான பதில். தேங்காய் தான் அடிக்கிறப்போ அழுவோம் இல்லையா, பிரிக்கிறப்போ உள்ள இருக்கக்கூடிய அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெள்ளை தேங்காய் எல்லாம் இல்லையா, அடிக்கிறப்போ அந்த தண்ணீர் வெளியே வருது இல்லைங்களா? நல்ல முயற்சி. சரிங்க, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா?
7: கேளுங்க ஐயா.
3: அத்தான் இல்லாத அத்தான் என்ன அத்தான்?

0: அப்பான் இல்லாத அப்பான்.
1: ஆமா
0: வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டி பீமராஜன்.
1: சரிங்க பீமராஜன் ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி
2: கொடுங்க.
1: அரையடி புள்ளியில் கூட ஏறுவான் இறங்குவான் அவன் யார்?
2: அரடி புள்ளி அரடி
1: அரையடி புள்ளியில் கூட ஏறுவான் இறங்குவான்.
2: அரையடி புள்ளியில் கூட ஏறுவான் இறங்குவான்.
1: என்னவா இருக்கும் அது தெரியலையே, யோசிங்க.
2: நன்றிங்க.
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: மணி பேசுறேன்.
1: மணி, எந்த ஊருங்க?
3: கலெக்டர்.
1: சரிங்க, உங்களுக்கான ஒரு விடுகதை. அவ்வப்போது நிரப்பலாம், ஆனால் மொத்தமா நிரப்பவே முடியாது. பதில் சொல்லலாமா?
3: வாகனமா?
1: அது கூட ஃபுல் டேங்க் பண்ணிடலாமே, பெட்ரோல் டேங்க் வந்து ஃபுல் பண்ணிடலாமே. இல்ல இல்லைங்க, இல்ல இல்ல. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றிங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? காவேரிப்பட்டினத்துல இருந்து யாரு? சின்னசாமி. சரிங்க ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி. அவன் வருவது தெரியும், போவது தெரியாது. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர் வருக, வணக்கம். குமரேசன் ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா? அவன் வருவது தெரியும், போவது தெரியாது. சூரியன் தெரியுதே, மறையிறது தெரியுதே. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இளைஞர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இது உங்கள் அபிமான வலைதரவர் இவன் மலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடுகதையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி நேர்களே, இன்று இரவு

0: 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் மருத்துவ நிகழ்ச்சி கேட்கலாம். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் செய்தியாளர் மா தண்டபாணி. நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம் அடுத்த நேயர். அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்கிருந்து? ஜெய் சீலன் ஐயா, உங்களுக்கான ஒரு விடுகதை சொல்லாமா? மனம் இல்லாத மல்லிகை மாலையில் மலரும், அது
1: என்ன?
0: ஆமா, அதுக்கு மனம் எல்லாம் இல்லைங்கயா, வாசனையே இல்ல. ஆனா மாலையில, மாலையில அது தினமும் மலர்ந்துருது. ஆமா, தாழம்பூ. தாழம்பூவுக்கு மனம் இருக்கேங்க ஐயா, நல்ல வாசனையா இருக்குமே. கும்முன்னு ஜம்முன்னு இருக்கும். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: இனிமையான இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
2: மேச்சேரி கச்சராயனூர் கைத்தறி ஜெயராமன்யா.
0: ஜெயராமனுங்களா?
2: ஆமா.
0: சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா? அந்தி அந்தி வரும் நேரம் அவளும் வரும் நேரம், அது என்ன? அந்தி வரும் நேரம் அவளும் வரும் நேரம், அது என்ன? உறக்கமா? நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிலாங்கயா, நிலா. அந்தி வரும் நேரம் அவளும் வரும் நேரம், அது நிலா. மனம் இல்லாத மல்லிகை மாலையில் மலரும், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். தீபம், தீபம் வந்து மாலையில் வைக்கிறோம், அது மனமில்லாத ஒரு மல்லிகை. நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம், வடிவேல் பெரியாம்பட்டியிலிருந்து பேசுறேன்.
0: சரிங்கய்யா. மண்ணுக்குள் இருக்கும் மங்கைக்கு அழகு தரும், அது என்ன?
3: மண்
0: காளான். அது மங்கைக்கு அழகு கொடுக்கறதா? மண்ணுக்குள் இருக்கும், அது வந்து மண்ணுக்குள்ளதான் இருக்கும், ஆனால் மங்கைக்கு அழகு தரும், பெண்களுக்கு ரொம்ப அழகு தரும்.
3: தங்கம்.
0: தங்கமா? அது மண்ணுக்குள்ளதான் இருக்கு, ஆனா இது வந்து ரொம்ப எளிமையானது. எல்லாராலும் தங்கம் வாங்க முடியுதா? நன்றி நன்றிங்க. அடுத்த நேர் வருங்க வணக்கம்.
4: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து? உடம்பெல்லாம் சிவப்பு அவன் குடுமி பச்சை, அது என்ன?
4: மிளகாய் பழம்.
0: மிளகாய் பழம். நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஏன்னா அந்த பழம் வந்து காய் காய்கிற போது அந்த பச்சை நிறம் போயிடுது இல்லையா? நன்றி நன்றி நன்றிமா. நிகழ்ச்சி நினைவு நேயர் வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: நான் தருமபுரி மதிவோன் பாளையம். மோகன் பேசுறியா?
0: மோகன் ஐயா.
5: முன்ன ஒரு விருது கேட்டீங்கல்ல கடைசியா, அதுக்கு முயற்சி பண்ணலாமையா? விட
0: சொல்லுங்க சொல்லுங்க.
5: தக்காளி சொல்லாமையா?
0: தக்காளி மிக சரியான பதில்.
5: அடுத்து ரெண்டாவது கேள்வி கேளுங்க. ஒரு பாட்டு வாங்கணும்.
0: ஒரு பாட்டு வாங்கணுமா? கண்டிப்பாவா? எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது, அது என்ன?
5: மின் விசிறி.
0: மின் விசிறி. மிக அழகான பதில் சொல்லிட்டீங்க.
5: மேல ஓடுதுங்க.
0: மேல ஓடுதா?
5: அத பார்த்துதான் சொன்னான்.
0: நான் நம்பிட்டேன் நீங்க அதை பார்த்து சொல்லிட்டீங்கன்ட்டு. அண்ணனரை இழந்தாலும் அதிரும், அவள் யார்?
5: அண்ணனடை
0: நடந்தாலும் அதிரும், அது யார்?
5: தேர்.
0: நல்ல முயற்சி. யானை, அதுக்கு சரியான பதில். யானை வந்து சாதாரணமா நடந்தா, அண்ணன் நடந்தா கூட அதிரும் இல்லையா?
5: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி நேயர் வருக வணக்கம்.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
0: மருதியில் எம்எல் முருகேசன், காமராஜ் நகர்.
1: காமராஜ் நகர் முருகேசன். ஐயா, அவன் வருவது தெரியும் போவது தெரியாது, அவன் யார்?
0: உயிருங்க ஐயா.
1: உயிரா? உயிர் வர்றது எப்படி உங்களுக்கு தெரியும்?
0: குழந்தை பிறகு இல்லையா?
1: அந்த குழந்தைக்கு எப்பொழுதே உயிர் வந்து விடுகிறது. தாயின் வயிற்றிலே கருவறையில் இருக்கிற போதே உயிர் வந்துடுது இல்லையா? அது அல்ல பதில். புகை, புகை அப்படியே வரும், ஆனால் எப்படி போகும் எப்படி போகணும்னே தெரியாது. நன்றி. நிகழ்ச்சி நம்ம அடுத்த நேர்வர்க்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன்.
1: பிரமிளாமா, நீங்க பதில் சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன். அறைகள் 600, அனைத்தும் ஒரே அளவு, அது எது?
2: தேன்கூடு.
1: தேன்கூடு என்பது மிகவும் சரியான பதில். சரி, அடுத்து. அள்ளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது.
2: அது காற்று.
1: மிக சரியான பதில். அடுத்தது, அத்தான் இல்ல அத்தான் என்ன? அத்தான்
2: முடக்கத்தான்.
1: மிக சரியான பதிலை சொல்லிட்டீங்க, மூன்று பதிலையும் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அற்புதமான பதிலை சொன்னாங்க. நன்றி, நன்றிமா. அடுத்த நேர் வருங்க. வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ராஜசேகர்.
1: சரிங்க, அவ்வப்போது நிரப்பலாம், மொத்தமாக நிரப்ப முடியாது. அவ்வப்போது நிரப்பலாம், மொத்தமா நிரப்ப முடியாது. என்னவா இருக்கும்? அதுவா இருக்குமா, இதுவா இருக்குமா, எதுவா இருக்கும்? நம்ம பரீட்சையில கூட இப்படி யோசிச்சது இல்லையா? பண்பலையில வந்துகிட்டு நாங்க படுற பாடு இருக்கே அப்படின்றாரு அவரு. நன்றிங்கய்யா, நன்றி, நன்றி. அவ்வப்போது நிரப்பலாம், மொத்தமாக நிரப்ப முடியாது என்பது வயிறு. இந்த வயிறை வாழ்நாள் முழுவதும் மொத்தமாக யாராலும் நிரப்ப முடியாது, அவ்வப்போது நிரப்பிக் கொண்டிருக்கலாம். வயிறு என்பது மிக சரியான பதில்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நிலையத்தில் நேரம் 8:31. நேயர்கள் இனி கேட்கலாம்.
6: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
7: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
6: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
7: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
6: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
8: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ சாய் மாருதி ஹாஸ்பிட்டல். பல நேயர்கள் வந்து இந்த எலி மருந்து பேஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, வந்து எங்களுக்கு இது அவ்வளோ வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கேள்விப்பட்டது வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த எலி மருந்து பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே டெவலப் ஆனது தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. நானெலாம் ஸ்டூடெண்ட்டாக ட்ரைனிங் டாக்டராக கற்றுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மருந்து நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அப்போலாம் இது அவைலபிள் கிடையாது, அப்போ தயார் பண்ணலை. இப்போ தான் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே வந்த மருந்து தான் இந்த எலி மருந்து பேஸ்ட் அப்படின்றது. அவ்வளோ மோசமான மருந்து இது. இதனுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலி மருந்து பேஸ்ட்டு சாப்பிட்டு முதல் நாளோ அல்லது இரண்டாவது நாளோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பேஷண்ட் நல்லாவே இருப்பாங்க. மூணாவது நாளுக்கு மேலே தான் பிரச்சனையே உண்டாகும். இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த விஷம் மருந்து, இந்த மருந்தோட ஃபுல் கோர்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னு தெரியாத போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பயங்கர ஷாக்காகவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. பேஷண்ட் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் நல்லா இருப்பாங்க, மூணாவது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து பயங்கரமாக டிட்ரேட் ஆகிடுவாங்க, மோசமாக இருப்பாங்க. என்னடா இது அப்படியா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்து இது. அதாவது ஒரு பேஷண்ட்

0: முழுசாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வந்து ஒரு 6-7 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு மிக மோசமான மருந்து இது. அதனால் இது வந்து பெட்டர் வந்து கையில் கிடைக்காம இருக்கிறது நல்லது. இது சாப்பிட்டு ஒரு பேஸ்ட்டோ அல்லது ரெண்டு பேஸ்டோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா பேஷண்ட் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பாதிப்பே இருக்காது அவங்களுக்கு. டெஸ்ட் பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் தேர்ட் டே ஃபோர்த் டே எல்லாம் ஆரம்பிக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். மெயினாக இந்த மருந்து பாதிக்கிற விஷயம் எதுனா கல்லீரல். இதில் என்ன ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம்னா, இப்போ சிறுநீரகம் போனால் கூட நம்ம வந்து வேறு மாற்று சிறுநீரகம் பண்ணிக்கலாம், டயாலிசிஸ் பண்ண முடியும். ஆனால் கல்லீரலில் அந்த மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. கல்லீரலுக்கு இப்போ எப்படி கிட்னிக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி கல்லீரலுக்கும் அந்த மாதிரி பண்ண முடியுமா, ரத்த சுத்திகரிப்பு பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது, இன்னும் சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வெளியில் வரலை. இது மெயினாக பாதிக்கிறது கல்லீரல் தான். கல்லீரலில் மெதுவாக வந்து அதோடைய என்சைம்ஸ் லெவல் எலிவேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலிமருந்து பேஸ்ட்டுக்கான விஷ முறிவு மருந்தும் எதுவும் கிடையாது. அது இன்னொரு துரதிருஷ்ட விஷயமான விஷயம். ஸோ வந்து இது கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தும் போது நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய என்ன பாதிப்பு இருக்குது, என்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதை எப்படி வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எஃப்எஃபிபி போடுறோம், என்எஸ்டில் 16 மருந்து போடுறோம் கல்லீரல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இப்போ அவைலபிளும் கூட. ஸோ அதனால் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டு அட்மிட் ஆகி நல்லாயிருக்கும் பேஷண்ட் 2வது நாள்லாம், திடீர்னு பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேட்காம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறமா ஒரு சிலர் வந்து பயங்கர மோசமாச்சுன்னு கூட்டிடுவாங்க, ஒரு சில பேஷண்ட் டெத்தும் ஆயிருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஆயிருக்காங்க. ஸோ அதனால் எலிமருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எலிமருந்து பேஸ்டுடைய முக்கியமான வேலை ரத்தம் உறைவதை தடுக்கும். அதுதான் எலிமருந்து பேஸ்டோட வேலை. எலிமருந்து பேஸ்ட் மட்டும் இல்லை, இந்த சாக் பீஸு பவுடரு இது எல்லாமே ரத்தம் உறையும் தன்மையை நேரடியாக பாதிக்கும். அதுதான் இதோட கெமிக்கல் ரியாக்ஷனாக பண்ணும். ஸோ எலிமருந்து பேஸ்ட்டு சாப்பிட்டு பிரச்சனை ஆன பேஷண்ட்டை வந்து பெட்டர் டாக்டர் சொல்லாமல் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம். இதுவும் அதே மாதிரி தான் வந்து ஈஸியாக ரீச்சபிளாக, அதாவது எடுக்கக்கூடிய வகையில் இதை வந்து வைக்க வேண்டாம். வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத டிஸ்கார்ட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடணும், அதை வீட்டில் வந்து வச்சுருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு வகையில் நம்ம இந்த சூசைட் பண்ணிக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இல்லாத மாதிரி பண்ண முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம், இது 3வது 4வது நாட்களில் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். ஸோ அதில் வந்து நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: 8:36 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உடன் நிகழ்ச்சி நேயர் வருக. வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: நாங்க தருமபுரி மாவட்டம் பெட்டிப்பட்டி பிரித்திகா.
3: பிரித்திகா?
4: ஆமா.
3: என்ன பிரித்திகா பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா, ஏற்கனவே பேசிருக்கீங்களா? மகிழ்ச்சி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி சரி, ஜமீலா தரிசா இருக்கீங்க, ஓகே. தருமபுரி பண்பலை உங்களை அன்போடு வரவேற்கிறதுமா. உங்களுக்கான விடுகதை, வீட்டில் இருப்பான் காவலாளி, வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி, அவர்கள் யார்? வீட்டில் இருப்பான் காவலாளி, வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி, அவர்கள் யார்? யாரா இருக்கும் என்னம்மா?
4: செருப்பு.
3: செருப்பு இல்லையே, ரெண்டு பேர் வரணுமே. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி,
4: நன்றி.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? சண்முக சுந்தரமையா, உங்களுக்கான ஒரு விடுகதை. கத்தி போல் இலை இருக்கும் கவரிமான் பூக்கும், தின்ன பழம் கொடுக்கும் தின்னாத காய் கொடுக்கும்.
5: வேப்பமரம்.
3: வேப்பமரம், மிக சரியான பதில். கடலில் கலக்காத நீர், யாருக்கும் குடிக்காத நீர், அது என்ன நீர்?
5: தண்ணீர்.
3: இப்படி டக்கு டக்குன்னு சொல்றீங்களே, விடுமுறையே படிச்சிட்டீங்களா எல்லாருமே? பயிற்சி. அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான் அவன் யார்?
5: மத்தளம்.
3: மத்தளம், மிக அற்புதமா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி,
3: நன்றி.

0: ஒரு அற்புதமான நேயருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துட்டோம். அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர்
0: மிகவும் பிஸியாக இருக்கிறார். அடுத்த நபர் வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா லீலவேதனுக்கு அவர் இனிமையான இரவு வணக்கம்.
0: இனிமையான இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்கிருந்து?
2: ஆமாம், நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம், கனகராட்சி அம்மன் கோயில்.
0: கோவிந்தசாமியா, உங்களுக்கான ஒரு கேள்வி
2: சொல்லுங்க ஐயா. ட்ரை பண்றேன்.
0: காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் காகம் இருக்க கொப்பிள்ளை, அவன் யார்?
2: காய்க்கும் பூக்கும்
0: கலகலக்கும் காகம் இருக்க கொப்பிள்ளை. ஐயா ஐயா ஐயா,
2: ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: நெல்லுங்கய்யா. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம், நான் குண்டல்பட்டியிலிருந்து பவன் பேசுறேன்.
0: குண்டல்பட்டியிலிருந்து பவனுங்களாமா?
3: ஆமா சார்.
0: ராஜா ராணி உண்டு நாடு இல்லை, இலைகள் பல உண்டு தாவரம் இல்லை, அது என்ன? இவ்வளவு பெருசா கேட்டா எப்படி சார் சொல்றது இல்லை அப்படின்ல. சரிம்மா, ரொம்ப அரையடி புள்ளில் ஏறுவான் இறங்குவான், அவன் யார்?
3: எறும்பு.
0: எறும்புலாம் மரத்து மேல கூட ஏறுதேம்மா. யார் அரையடி புள்ளில் கூட ஏறுவான் இறங்குவான், அவன் யார்? நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நினைவோம் நேர்களே.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
9: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: நிலையத்தில் நேரம் 8:41. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடுகதை நிகழ்ச்சி. அலங்கரிக்க வரும் நேயர் வருக வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்துங்க ஐயா?
11: கிருஷ்ணகிரி மாவட்டம், மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
0: சரிங்க, விடுமுறையே இல்லாத கடை எது?
11: விடுமுறை இல்லாத கடையா?
0: ஆமா,
11: விடுமுறையே இல்லாத கடை.
0: ஆமா, விடுமுறையே இல்லாத கடை. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். கலைச்செல்விமா, உங்களுக்கான ஒரு விடுகதை சொல்லலாம். ஒரு அரண்மனையில் ரொம்ப ஈஸியா தரமா, ஒரு அரண்மனையில் 32 காவலர்கள், அது என்ன? பல்லு. 32 பல்லு காவலர்கள், அது எப்படி சொல்லுவாங்க? ஒரு அரண்மனையில் 32 காவலர்கள், வாய்க்குள்ள பல்லுக்குது. வாய் என்பது சரியான பதில். சரி, அற்புதமா சொல்லிட்டீங்க. அடுத்தது மிக எளிமையான கேள்வி, என்ன கேள்வி கேட்கலாம்? எளிமையா கேட்டலாமா? சரி, அரைப்புடி புள்ளிலும் ஏறுவான் இறங்குவான், ரொம்ப நேரமா அந்த கேள்வி.

0: திட்டே இருக்கு, பதில் சொல்லலாம்.
1: புளி பணியாரம், முட்டை பணியாரம் ஐயா?
0: இல்லை இல்லைம்மா, நான் சொன்னது அரையடி புல் அப்படின்னு சொன்னோம். அந்த அரையடி புல் எங்க இருக்குன்னா நம்ம தலைக்கு மேலே கூட இருக்கு, அதில் ஏறுவான் இறங்குவான். பாதிப்பது பேனு, மிக சரியான பதில். சரி, அரையடி புல்லில் ஏறுவான் இறங்குவான் என்பது பேன் இல்லையா? அதே போல அம்மா சப்பை மகள் உருண்டை. ஆமா, தினமும் பயன்படுத்துவீங்களே சட்னிக்கெல்லாம். நன்றி நன்றிம்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி நன்றிம்மா. நேயர்கள், இனி கேட்கலாம் தகடூர் தகவல்கள். வழங்குகிறார் செய்தியாளர் மா தண்டபாணி.
2: முதலமைச்சர் அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தினை அண்மையில் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தினை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தொடங்கி வைத்து அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு கிராம் தங்க மோதிரம் வழங்கினார். தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்திற்காக ஆண்டுதோறும் ₹775.83 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற பதிவு பெற்ற ஆதார் அட்டை, குடியிருப்பு சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, தொழிலாளர் நலவாரியம் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, அஞ்சல் துறை

சுகாதார நிலையங்களில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற பதிவு பெற்ற ஆதார் அட்டை, குடியிருப்பு சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, தொழிலாளர் நலவாரியம் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, அஞ்சல் துறையின் மூலம் வழங்கப்பட்ட முகவரி சான்றிதழ் உள்ளிட்ட 6 தமிழ்நாடு குடியிருப்பு அடையாள சான்றிதழ்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஏதேனும் ஒரு அடையாள சான்று பயனாளி பெற்றிருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் 22/6/2026 முதல் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறந்த 2101 குழந்தைகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய உள்ளனர். இக்குழந்தைகளுக்கு அடுத்த 2 வாரங்களில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் அரூர் அரசு மருத்துவமனைகளில் தங்க மோதிரங்கள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டம் தொடர்பான விவரங்களை அறிந்து பயன்பெற கிராம சுகாதார செவிலியர் அல்லது அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலரை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பயனாளிகளின் வசதிக்காக அந்தந்த பகுதிகளில் இருந்து வாகன வசதி ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் அரூர் அரசு மருத்துவமனைகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வழங்கப்படும். அழைப்பதலில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் மட்டும் பயனாளிகள் வருகை தருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த சந்தேகங்களுக்கு 0-4-3-4-2-3-5-7-8-7-5 என்ற எண்ணிலும், தருமபுரி வட்டார மருத்துவ அலுவலரை 9-7-8-9-6-6-3-2-9-5 என்ற தொலைபேசி எண்ணிலும், காரிமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலரை 9-8-6-5-4-6-5-0-7-5 என்ற எண்ணிலும், மொரப்பூர் வட்டார மருத்துவ அலுவலரை 9-4-4-3-4-8-3-9-0-4 என்ற தொலைபேசி எண்ணிலும், அரூர் வட்டார மருத்துவ அலுவலரை 9-7-5-1-8-6-5-5-3-4 என்ற தொலைபேசி எண்ணிலும், நல்லம்பள்ளி வட்டார மருத்துவ அலுவலரை 7-3-5-8-1-3-6-2-9-8 என்ற தொலைபேசி எண்ணிலும், பாப்பிரெட்டிப்பட்டி வட்டார மருத்துவ அலுவலரை 7-3-5-8-1-3-6-6-3-1 என்ற தொலைபேசி எண்ணிலும், பாலக்கோடு வட்டார மருத்துவ அலுவலரை 8-0-1-2-3-7-4-3-5-8 என்ற தொலைபேசியிலும், பெண்ணாகரம் வட்டார மருத்துவ அலுவலரை 8-1-4-8-8-5-1-0-4-5 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் 100% தேர்ச்சி வழங்கிய 1088 ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் பாராட்டு கடிதங்களை வழங்கினார். தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளில் முழுமையான அக்கறையோடு செயலாற்றி வருகிறது. பள்ளியில் இருந்து இடைநின்ற குழந்தைகள் மற்றும் பள்ளி செல்லா குழந்தைகளை பள்ளி கல்வியில் தக்க வைத்து அவர்களை உயர்கல்வி பயில்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கி வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக 100% மாணாக்கர்கள் தேர்ச்சி விகிதத்தை வழங்கிய ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கடிதங்களை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 216 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை சார்ந்த 649 பட்டதாரி ஆசிரியர்கள், 339 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 1088 ஆசிரியர்கள் 2023-24, 2024-25 மற்றும் 2025-26 ஆகிய 3 கல்வியாண்டுகளில் தொடர்ந்து தங்கள் பாடத்தில் 100% மாணாக்கர்களை தேர்ச்சி பெற வைத்துள்ளனர். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பொது தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 1088 ஆசிரியர்களுக்கு பாராட்டு கடிதங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியம் வட்டுவநல்லை ஊராட்சி மேல் சீங்காடு முதல் அலக்கட்டு மலை கிராமத்திற்கு சுமார் 6.6 கிலோமீட்டர் தூரம் டிராக்டர் மூலம் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் சென்று அங்கு அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த அலக்கட்டு மலை கிராமத்தில் 35 குடியிருப்புகளில் 150 பேர் வசித்து வருகின்றனர். இந்த மலை கிராமத்திற்கு சென்று வர சாலை வசதி அமைத்து தர பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் இச்சாலை அமைக்க வனத்துறையின் அனுமதி பெற்று சாலை அமைக்கப்பட உள்ளது.
அண்ணல் காந்தியடிகள் அவர்களின் 158வது பிறந்த நாளையொட்டி தருமபுரி காதி கிராப்ட் விற்பனை அங்காடியில் அண்ணல் காந்தியடிகள் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சியர்

0: திரு வே சரவணன் மலர்தூவி மரியாதை செலுத்தி குத்துவிளக்கேற்றி தீபாவளி சிறப்பு கதர் விற்பனையை தொடங்கி வைத்தார். காந்தி ஜெயந்தி தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஊராட்சி ஒன்றியம் கம்மாளப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் பங்கேற்று மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு ₹1,00,000 தொழில் கடன் ஆணைகளை வழங்கினார். தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அபாரமாக இருந்தாலும் இன்றளவிற்கும் வானொலி நேயர்களை வசமாக்கி வைத்துள்ளது என்பது மிகையல்ல. ஆம், தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தொடங்கி 19 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது 20வது ஆண்டில் கால் பதித்துள்ளது. விவசாயத்தை பிரதானமாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் வானொலி சேவை பெரும் பங்காற்றி வருகிறது. விவசாயிகளுக்கான தகவல்கள், தொழில்நுட்ப விளக்கங்கள் என வானொலி விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வானொலி கேட்டுக்கொண்டே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பலரும் ஆகாசவாணி தருமபுரி வானொலியின் நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்கின்றனர். திரை இசை பாடல்கள், மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் நிகழ்ச்சிகள், மாநில மற்றும் தேசிய செய்திகள், பல்சுவை நிகழ்ச்சிகள் என பலரையும் இன்றளவிற்கும் தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தன் வசப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: நம் தருமபுரி பண்பலையின் 20வது ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக வளம் வர கேட்டு ரசித்தோம். 20 ஆண்டுகளாக விவசாயியின் வயல்வெளியில் ஒழித்திருக்கிறோம். தொழில் முனைவோரின் கனவுகளுக்கு துணையாக இருந்திருக்கிறோம். மருத்துவர்களின் ஆலோசனைகளை மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறோம். விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை பகிர்ந்திருக்கிறோம்.
0: தருமபுரி ஆகாசவாணி பண்பலை 102.5 தற்போது ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து 15 மாவட்டங்களில் நேயர்கள் கேட்கும் அளவிற்கு விரிவடைந்துள்ளது. பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளும் இந்த வானொலி சேவை மூலம் பொதுமக்களுக்கு கிடைக்கிறது. தருமபுரி ஆகாசவாணி பண்பலை 102.5 தனது 20வது உதய விழாவை நிலையத்தில் கொண்டாடியது. நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொறியாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், நேயர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர். ஆகாசவாணி தருமபுரி பண்பலை தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருவதாக வானொலி நேயர் சங்க செயலாளர் திரு குணசேகரன் தெரிவிக்கிறார்.
2: தற்பொழுது தருமபுரி பண்பலையானது தன்னுடைய 20வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த பண்பலையானது தருமபுரி மாவட்டத்தில் இந்த பகுதியில் வந்து மிகவும் பிற்பட்ட மாவட்டமான இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சிகள், அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள், படித்த மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள், இன்னும் பல்வேறு தொழில்நுட்ப நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி இந்த பகுதிக்கு மக்களுக்கு வந்து மிக அற்புதமாக உதவி செய்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த பண்பலை செயலாற்றி வருகிறது. இது மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் பல பரிமாணங்களை கடந்து சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5 பல்வேறு நிகழ்ச்சிகள் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வழங்கப்பட்டு வருவதாகவும், தற்போது ஏற்காடு பண்பலை 103.7 மிக துல்லியமாக தமது பகுதியில் தருமபுரி பண்பலையின் நிகழ்ச்சிகள் கேட்பதாகவும் தெரிவிக்கிறார் விவசாயியும் வானொலி நேயருமான திரு குமரேசன்.
3: தினந்தோறும் தருமபுரி பண்பலை 102.5 காலையில் 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் கேட்டுட்டு இருப்பேன். விவசாயி இருக்கிறதுனால எனக்கு வந்து விவசாய நிகழ்ச்சி வந்து காலையில் 6:35 கொடுக்குறாங்க. அந்த 6:35 மண் வளம், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு மற்றும் நோய் மேலாண்மை அனைத்து தகவலையும் அதுலேயும் வந்துடுது. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கும் அதே விவசாய நிகழ்ச்சின்னு தர்றாங்க. அதுலேயும் இதே போய் எல்லா தகவலும் அதுலேயும் 2 மணிக்கும் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7:30 வயல்வெளி. இந்த வயல்வெளி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு வந்து அதில் விவசாயம் தான், அதில் விவசாய விஞ்ஞானிகள், வேளாண்மை அலுவலர்களும் பேசுகிறாங்க. அப்புறம் என்னை போல் அனுபவம் வந்த விவசாயிகளும் அவங்களுடைய கருத்துக்களையும் அதில் நேரடியாக கேட்டு அனுபவம் வந்த விவசாயிகளையும் தகவல் வந்து அதில் தர்றாங்க. அதுவும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல தகவலாக தான் இருக்குது. அப்புறம் விவசாய நிகழ்ச்சி இல்லாத மற்ற நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ தகவல் வந்து நிறையா கிடைக்குதுங்க. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழலையர் நிகழ்ச்சி ஒன்று, குழந்தைங்களோட பேசுகிற நிகழ்ச்சி ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா காலை மலர்ன்னு சொல்லி அதில் நிறையா தகவல்லாம் வருது. 9 மணிக்கு வானொலியில் வசந்தம், வானொலியில் வசந்த நிகழ்ச்சியும் அதே மாதிரி எல்லா தகவலும் அதில் கொடுத்துட்றாங்க. பள்ளி மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு அதுவும் கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு விடை தேடு வினாக்கள், அதுவும் நல்ல நிகழ்ச்சி, அறிவுபூர்வமான நிகழ்ச்சி. 8 மணிக்கு இளந்தென்றலில் வந்து தினம் ஒரு விளையாட்டு மாதிரி 1 மணி நேரம் நிகழ்ச்சி அதுவும் கொடுக்குறாங்க. 10:00-11:00 சுகுமானறாங்கள், அதில் நேயர்களின் விருப்பப்பாடல் நேரடியாகவே லைவில் வந்து கேட்குற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து நம்ம தருமபுரி 102.5 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்காட்டு மலையில் 103.7 பண்பலையை ஆரம்பித்து அதில்

0: இந்த தருமபுரி நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பு கொடுக்கறதுனால பல மாவட்டங்களில் இந்த விவசாய நிகழ்ச்சி வந்து போய் சேருது. அதனால் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து ஆகாஷ்வாணி நிலையத்தாருக்கும் நன்றிகள்.
1: தகடூர் தகவல்கள் வழங்கினார் செய்தியாளர் மா தண்டபாணி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 22:20 நேரம், இரவு 9:30.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை அணில் ரவை.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய இடைவிடாத இசை மலை. இந்நிலையிலே இன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மாவட்ட நேயர்களும் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பண்பலையில் தொடர்வது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு நாள். தினசரிகள் நேரலை டெல்லி அஞ்சலாக.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு கனியின் சுளையனும் கரும்பின் சாரினும் இனிய பாடல்களை அள்ளித்தர காத்திருக்கிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மாவட்ட நேயர்களும் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஏழு நாட்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் வர வேண்டும், மற்ற நேயர்களுக்கு வழிவிடலாம். அன்பு நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் புதிய நேர்களாக இருந்தால் 0343-422-4-4-0-3-0 என்ற எண்ணிலோ 9-4-8-6-8-1-1-0-2-5 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0343-422-4-4-3-1 என்ற எண்ணிலும் 9-4-8-6-6-5-2-0-2-5 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாசலம் சின்ன பாப்பாங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் தணிகாசலம்?
1: படம் வந்து எங்க ஊர் ராசாத்திங்க ஐயா.
0: சரிங்க.
1: அதுல சிரிக்கும் உரத்தி சிங்கார குரத்தின்ற பாடல் வேணும் ஐயா.
0: இதோ கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி ஐயா.
2: உத்தரவு போட்டிருக்கு கட்டு ஜாக்கெட் மேல இட்டு கட்டி பாட, எதிர்பாட்டு பாட சொல்லி எவ்வளேனும் ஆசைப்பட்டா துட்ட போட்டு கிளங்குற நானும் மெட்ட போட்டு பாடுகிற

0: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்
4: ஐயா. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்ல மினி உள்ளம் யார் எங்கிருந்து?
4: இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்டது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. தூக்கம் கேட்டு பாடல கேக்குறாங்க.
0: சரிங்க.
4: அந்த வகையில வந்து நான் காரியமங்கலம் வட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சொல்லுங்க பீமராஜனே, என்ன பாடல் வழங்கலாம்?
4: படம் பஞ்ச கல்யாணி. ஒரு சுறுசுறுப்பான பாடல்.
0: சரி.
4: பாடல் வந்து அடியடியை வாங்கடி என்ற அற்புதமான பாடல். அனைவரும் கொடுங்க.
0: நன்றிங்க.
4: நன்றி.

0: கேட்க கேட்க இனிமை. நமது பண்பலையை கேட்டுக்கொண்டே இருந்தால் இப்போது மட்டுமல்ல எப்போதும் இளமை. நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பு சோதர ஜே ஜரதி ஜே லீலவிரதன் அவர்கள், இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்கிருந்து?
1: இனிய உள்ளம் பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் தென் விவசாயி ஏ முருகன் சார்.
0: எங்க முருகனையா சிரிப்பு காணுமே?
1: அதே சிரிப்பு தான் சார் உங்களோட கேட்டது. அதே சிரிப்பு நம்ம பாய் திறந்த சிரிச்சு அதே சிரிப்பு தான்.
0: சரிங்க, சந்தோஷம். சரிங்க, என்ன பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து சிவாஜி கணேசன் நடிச்ச படம் சார், திருவள்ளுவர் செல்வர். அந்த படத்தை வந்து ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணி நிறைஞ்சிருச்சு போட்டு எடுத்து
0: கசக்கிப்பா,
1: அந்த பாட்டை காற்றலையும் தவறு விடுங்க சார், கேக்குறோம்.
0: நன்றி, நன்றிங்க,
1: நன்றி சார்.

0: நிகழ்ச்சி நேம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம். யார், எங்கிருந்து
1: தருமன் சுரேஷ் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க சுரேஷ் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: சொன்னது நீதான படங்க.
0: சரிங்க,
1: வெள்ளி நிலாவிலே பாடலுங்க.
0: இதோ கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி.

0: 10:47 இணைந்திருக்கிறோம். பாசப்பண்புலை, நேசப்பண்புலை, தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்கிருந்து?
1: சுப்பிரமணிய
0: ஐயா. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து என்ன?
0: சரிங்க.
1: பாடல் வந்து நெஞ்சமுண்டு நேர்மூண்டு பாடல் கொடுத்துருங்க சார்.
0: இதோ கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி சார். நன்றி.

0: நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா, தர்மபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை, இரண்டு வானொலி நிலைய குடும்பத்தார் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து?
1: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னாரடி வட்டம் மேலக்கஞ்சமலை வெள்ளம் பன்னீர்செல்வம்யா என் பேரு.
0: சரிங்க, நம்ம பண்பலை அது வரைக்கும் எடுக்குதுங்களா?
1: பிரமாதமா கேக்குதுங்க ஐயா. நான் 15 வயசுல இருந்து வானொலி கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. எனக்கு வந்து எந்த இது எங்க எடுக்குது என்னன்னு எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுவேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. பல மாவட்டங்கள்ல நம்ம பண்பலை ஒலிக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. என்ன பன்னீர்செல்வம் ஐயா உங்களுக்கு பாடல் வேண்டும்?
1: பாடல் எனக்கு கண்ணா நலமா படத்திலிருந்து பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம் அந்த ஒரு போட்டி பாடல். அந்த பாடல் அருமையா இருக்கும் ஐயா.
0: இதோ கேட்டு ரசிப்போம். நன்றி.
1: நன்றி. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.

அண்ணன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்.

0: பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம்.
1: நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் வருக வணக்கம்.
2: சார் வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நான் தருமபுரி மாவட்டம் மக்கமேலி பஞ்சாயத்து தாசனம்பட்டியிலிருந்து சித்தன்.
1: சொல்லுங்க சித்தனையா, என்ன பாடல் வழங்கலாம்?
2: இந்த இரவு நேரத்தில் இந்த பழைய பாடல் கேட்க நேர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனம் வந்த வணக்கம்.
1: சொல்லுங்கய்யா.
2: படம் ஒட்டையடி பாதையில ஏ உன்னத்தான் எங்க இருக்கிறீங்க செப்பு படம் அந்த பாடல் வந்து அனைத்து நேர்களுக்காக கொடுத்த வாய்ப்பு. நன்றி சார்.
1: நன்றி நன்றிங்க.

ஒழிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இதுவரை நிகழ்ச்சி தந்த பெரும் மகிழ்ச்சியோடு உங்கள் அன்பிற்கினிய ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

இணையர்களே, இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நமது பண்பலையில் நாளை ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டத்தை இப்போது கேட்கலாம். காலை 6 மணிக்கு குரல் ஓசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்தியில் எல்லி அஞ்சலாக, 6:10 நைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளை மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் இளமாறன். காலை 7 மணிக்கு காலை வணக்கம். தருமபுரி ஜேகே குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். அரசு பட்டுக்கூட அங்காடி விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் அறியலாம். காலை 7:10 தருமபுரி கொண்டாடப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் சூடரி வழங்கும் நலம்தானே

7:35 சந்தோஷ் சார்லட் 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும். இன்று 1 நன்று 8:05 பொன்னையின் புது புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானலையில் வசந்தம். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியல் விருப்பப்பாடல்களை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 10:45 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள். 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்தி நிலையஞ்சலாக. 12:10 அறிவியல் மலர். சிலிகா ஏரி கடல் நீரும் நன்னீரும் சந்திக்கும் அறிவியல் உலகம் கலந்துரையாடல். அறிவியல் செய்திகள் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 மாநில அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைதேடும் நாக்கள். 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் சைல்டு கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக. 7:25 வயல்வெளி கறவை மாடுகளில் அறிகுறி தெரியாத மடிநோய் கண்டறிதல் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் ஜோதிலட்சுமி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். வெண்பன்றி வளர்ப்பில் கோடைக்கால பராமரிப்பு முறைகள். நாமக்கல் கால்நடை மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் சத்யபாரதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் சொல்லுக வெள்ளுக. 9:00 ஆங்கிலத்தில் செய்தி இளஞ்சலாக. 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசைமணி. 10:00 சுகமான ராகங்கள். நாளை தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. உறங்கும் முன் ஒரு சிந்தனை. தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான். மகாத்மா காந்தியடிகள். இனிய நேர்களே, இந்த நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவடைந்தது. கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி. ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.